இனிமையான காலை வணக்கம் அன்பினியர்களே, இது ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு மண்பலை 103.7 MHz ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2000

1957 ஆடி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: எட்டுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை ஊழ் 38 அதிகாரம் 3 குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு இருக்கலாம் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். ஆரைந்திருக்காங்கிலத்தில் செய்திகள் ஆர்வத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க விளங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு கிஷாந்த். காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழு

0: நிச்சயம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 திரௌபதி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 திரௌபதி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு கிஷாந்த். காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை விளங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி விளங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலை வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் விளங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் திருக்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல் அமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பண்ணுவல அடிகளார். 9:05 வானலையில் வசந்தம் இன்று அழகு குட்டிச்சலமாக. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவோவியல் வழங்கும் கேடால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் இன்று மலரும் மொட்டுகளாக. சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் சா புது ரெட்டியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்பம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடவர கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2:00 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் பகுதி 1 பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முருகேசன். 2:30 ஒரு பட பாடல். 3:00 கட்சிவில் கால்கள் பாடல்கள். 4:00 நாடகம் இடம்பெற கேட்கலாம். 5:00 மாலை தென்றல். 6:00 திரௌபதி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:05 காங்கிரஸ் செய்திகள். 6:10 இசை மீண்டல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சிலம் புதிய பேருந்துளை மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை. 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் மற்றும் வெண்டை சாகுபடி குறித்து மோட்டூர் எம் முத்துசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து விடுகதை இளம் தென்றல் இடம்பெறும். 8:45 தகடூர் தகவல்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடா இசைமலை. இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இடம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: Good morning. This is Akashvani, the news read by Sai Ramujtaba. Prime Minister Narendra Modi will launch the Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan today through video conferencing. The launch will mark the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse. Youth across the country from over 10,000 locations will participate in the program. My Bharat volunteers, My Bharat National Service Scheme volunteers, youth clubs, schools, colleges, universities, NGOs, youth wings of industry associations and more than 125 partner spiritual organizations will also join the program virtually. Under the campaign, weekly activities will be organized every Sunday across the country to promote awareness and encourage public participation in building a drug-free society. Prime Minister Narendra Modi has credited Indian youth for achieving progress in the area of science, technology and sports and called upon them to contribute in areas of cleanliness drive, conservation of water,

0: and natural resources and gift Indian artifacts. He was speaking after inaugurating the Swami Vivekanand Cultural Youth Centre, Vivek Smarak, in Mysuru yesterday. The Prime Minister emphasized that Swami Vivekanand's vision was to mentor our youth and empower them to work for nation building.
1: Swami Vivekanand ji युवाओं की शिक्षा को राष्ट्र निर्माण का मजबूत आधार मानते थे. उन्होंने स्वयं में देखा था कि कैसे दुनिया के देश अपने युवाओं को शिक्षित बना रहे हैं. लेकिन दुर्भाग्य से तब भारत गुलाम था. भारत के युवा भी गुलामी की जंजीरों में जकड़े हुए थे. उस दौर से लेकर अब तक भारत के युवा ने एक लंबी यात्रा तय की है. भारत का जो युवा कभी जंजीरों में था, आज वो युवा दुनिया के विकास को गति दे रहा है. आज भारत की अर्थव्यवस्था सबसे तेजी से आगे बढ़ रही है. किसकी वजह से? भारत के युवाओं के सामर्थ्य से.
0: The Union Government has released 1,09,019 crore rupees to state governments as an additional installment of tax devolution over and above the regular monthly transfer schedule for August 10. In a statement, the Finance Ministry said the additional installment is intended to give states more room to speed up capital and development spending. The states include Uttar Pradesh, which received the largest share at 19,208 crore rupees, followed by Bihar, Madhya Pradesh, West Bengal, Maharashtra, Sikkim, Goa and Nagaland. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has reviewed the preparedness for the National Eligibility cum Entrance Test for Postgraduate NEET PG 2026 to ensure the smooth, secure, transparent and technology-enabled conduct of the examination. The exam is scheduled to be held on the 30th of this month. During the meeting, the minister assessed the preparedness of the National Board of Examinations in Medical Sciences, NBEMS, technology partners and other stakeholders involved in conducting the exam. The minister stressed that every effort must be made to ensure a fair, transparent and candidate-friendly examination while upholding the highest standards of integrity and security. Mr. Nutt also urged aspirants not to fall prey to rumours and rely only on official communication issued by NBEMS and the Ministry of Health and Family Welfare. US President Donald Trump has threatened to intensify military action against Iran, warning that American strikes will continue until Tehran halts attacks on shipping and returns to negotiations. The US State Department has issued a fresh security advisory urging Americans in West Asia to consider leaving the region or be prepared to depart if the conflict worsens. The renewed tensions also spilled into Gaza and Lebanon, with Israel carrying out fresh strikes despite Hamas announcing it was prepared to disarm under a US-backed ceasefire framework. Meanwhile, Iran has warned that it is ready to strike key Israeli infrastructure and American energy facilities across West Asia if it comes under attack. And India climbed to fourth place in the Commonwealth Games medal standings in Glasgow with a total of 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze. The latest came from 5,000-meter race where India's Gulveer Singh bagged the bronze. And that is the end of this news bulletin.
2: நேரம் காலை 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
4: மனம் விட்டு பேசு. கொம்பின்றி கொடி வளர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள். அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு செல்போன் வந்துடுது. பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவர்களுடைய மனக்கருத்தினை, மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம்.

0: மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது. இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னால், நான் ஜனாதிபதியாக போடணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிறக்கணும், நான் என்ஜினியராக பிறக்கணும்னா. இல்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் சொன்னிச்சு, நான் அடுத்த ஜென்மத்தில் செல்போனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்த அவங்க தோழிக்கிட்ட பேசுகிறாங்க. அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க, முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீரியலுக்கு போயிட்டாங்களா என்னை மறந்துடுறாங்க, நீ ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு, வந்தவுடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுறதில்ல, அவங்க பேசுறது செல்ஃபோன்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்ஃபோன் மாதிரி நான் பிறந்தேனா, என்கிட்டயாவது செல்ஃபோன்மா இருந்தால் நான் கிட்டே பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைப்பட்றேன்னு ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா, அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும்? அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவடைகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன். இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசு உண்டு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள், சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே கால இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே என தாளாட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை தாய் தாளாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை. அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம், நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம், புதுமையை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

இனிமையான காலை வணக்கம் அன்பனேர்களே. நிலையத்தில் நேரம் காலை 6:15. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனின்றி செய்யும் அருதவம் இல்லை, அவனின்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை, அவனின்றி ஊர்புக மாறறியோனே. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிய எண்ணங்கள் ஈடேறட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலை. 8 திசைகளிலும் அம்மனின் வழிபாடுகளின் சத்தம். இந்த ஆடி மாதத்தில் நடைபெறும் வழிபாடுகள் சிறப்பு பெறட்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்

சிம்பனியும் சிலிருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை யாருமே தொடக்கூட முடியாத ஒரு இடத்துல பறக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னா பருதன்னு சொல்லுவாங்க. அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கருடன் அப்படின்னு கூட சொல்லலாம். கருடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விமான படைகள் கூட வந்து பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, அதனுடைய சிறகுகளை விரித்தா தான் அதனுடைய உயரத்தை தொட முடியும். அதுக்காக தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளவான திறமைகள் இருந்தாலும் அதை செயல்பட தொடங்கும் போது தான் அதனுடைய உயரத்தை நோக்கி நம்ம நடக்கக்கூடிய அந்த செயல், அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடைபெறும். எனக்கு எல்லா திறமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக உட்காந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வெற்றி பாதையை கடக்கவ இயலவே இயலாது. இந்த செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் திறமையோடு சேர்த்து கொண்டு போகணும் அப்படின்னா தான் வெற்றியை நோக்கி நகர்கிற ஒரு பாதையாக அமையும், வெற்றியை கடக்கின்ற ஒரு பாதையாக அமையும். பறவை போல சிறகையை விரித்து செயலில் இறங்குவோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் அனிப்பா அவர்கள் பாடிய பாடல்கள்

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
1: ஆறு மணி 30 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இந்த இலையுதிர் காலங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அந்த ஒவ்வொரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளாக அப்படியே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாட்களாக அப்படியே பழுத்து கீழே விழக்கூடிய அந்த தருணங்கள் வரும். அந்த கடைசி இலை விழுகின்ற அந்த தருவாயில் கூட அந்த மரம் ஒரே ஒரு சின்ன சபலம் கூட ஏற்படாது, அழுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மீண்டும் அதை உயிர்த்தள செய்கின்ற அந்த பக்குவம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத மரம் நம்புகிறது. நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உதிர்ந்து போகின்ற அந்த இலை போல உதிர்ந்து போனாலும் மீண்டும் உயிர்த்தெழக்கூடிய

அந்த திறமையை, அந்த வல்லமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆடி மாதம் சிறப்பான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய செய்யக்கூடிய அம்மன் வழிபாடுகள் சிறப்பு பெறட்டும்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி. தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தென்னையில யூரியோ பயிர் சிலந்தியை கட்டுப்படுத்த வேண்டுமா? தென்னையை தாக்கும் யூரியோ பயிர் சிலந்தியை கட்டுப்படுத்த பஞ்சகாவியம், மூலிகை பூச்சி விரட்டு இரண்டும் சம அளவு கலந்து 250 மில்லிய தென்னை மரத்தின் குருத்திலோ ஊற்றிவிடணும். வெட்டுக்கு ஒரு தடவை என்று ஆண்டுக்கு 8 முறை ஊற்றி வந்தால் 8% அளவில் யூரியோ பயிர் சிலந்தியை கட்டுப்படுத்தலாம். இளநீரை ஓட்டை போட்டு குடித்து சேதப்படுத்தும் அணில் தொல்லையும் நீங்கும். தென்னையில போரான் மற்றும் மெக்னீசியம் பற்றாக்குறையினை கண்டறியும் மற்றும் அதற்கான நிவர்த்தி முறைகள் என்ன? மெக்னீசியம் பற்றாக்குறை இருந்தால் இலையின் நுனி மஞ்சள் நிறமாகவும் அடிப்பகுதி பச்சையாகவும் இருக்கும். போரான் குறைபாடு இருக்கும் போது இளம் கன்றுகளில் இலை பிரியாமல் வளரும். குருத்தினுடைய இலைகள் வளராமல் பிரியாமல் காணப்படும். வளர்ந்த மரங்களில் இளம் பிஞ்சுகள் காய்ந்து குறும்பைகள் உதிரும். காய்க்கும் போது வெற்று தேங்காய் அதிகமாகவும் காய்கள் நீளமாக சிறுத்து எடை குறைந்தும் காணப்படும். முக்கியமாக காய்களில் வெடிப்புகள் தோன்றும். இந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்ய நன்றாக வளர்ந்த மரத்திற்கு வருடத்திற்கு 1 கிலோ தென்னை நுண்ணூட்ட உரத்தினை இடணும். அல்லது 200 மில்லி தென்னை ஊட்டச்சத்து கரைசல 6 மாதங்களுக்கு 1 முறை இளம் வேர்களின் வழியே செலுத்தணும். தென்னை மரத்திற்கு சிங்க் சல்பேட் 1 கிலோ என்றால் போரான் 2 கிலோ, மெக்னீசியம் சல்பேட் 4 கிலோ என்ற விகிதத்தில் கலந்து ஒரு தென்னை மரத்திற்கு 1 கிலோ என்ற விகிதத்தில் கலந்து வயலில் நீரம் இருக்கும்போது தென்னை மரத்தை சுற்றி அரை அடி ஆழத்தில் குடியெடுத்து அதில் வைத்து மண்ணால் மூடிவிடணும். இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் என்ன பயிர் செய்யலாம்? வீரிய ஓட்டு ரக சோளம் மற்றும் கேழ்வரகு, அதாவது 14 x 15. இதுக்கான தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா மழை நீரை சேமிக்க கோடை உழவு செய்திருக்கணும். வரிசை முறையில் விதைப்பு செய்து சரியான இடைவெளி பராமரிக்கணும். அசோஸ் வயரில் மற்றும் பாஸ்பேக்டீரியா கொண்டு விதை நேர்த்தி செய்வது ஊட்டச்சத்தை அதிகரிக்கும். நெல்லில் பார்த்தீங்கன்னா 51, ADT 37, ADT 43 மற்றும் IR 20. ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை போதுமானது. விதை நேர்த்தி செய்ய சூடோமோனாஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு பயன்படுத்தணும். 15 to 20 நாட்கள் வயதான நாட்டுகளை நடவு செய்வது வேர்பிடிப்புக்கு சிறந்தது. காய்கறி பயிரில் தக்காளி, அதில் வந்து PRE 3, கத்திரியில 4, அண்ணாமலை இதெல்லாம் இருக்கு. காய்கறி நாட்டுகளை நாற்றங்களில் வளர்த்து 25 to 30 நாட்களில் நடவு செய்யணும். பாகற்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் போன்ற கொடி வகைகளுக்கு பந்தல் அமைப்பது அவசியம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் அல்லது தேவையான உயிர் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கணும். வலையில பாத்தி, வாய்க்கால் பாசனமும் சொட்டுநீர் பாசனமும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். வாய்க்கால் பாசனத்துல வாய்மடை அருகில பாசன தண்ணீர் அதிக அளவுல குளம்போல் தேங்கிய பிறகு அடுத்தடுத்த வாழை மரங்களை சென்றடையும். மேலும் வாய்மடை பகுதியில் தண்ணீர் மிகுதியால் மண்ணில் அதிக ஆழத்திற்கு தண்ணீர் கீழே இறங்கி வேர் பகுதியும் கடந்த

0: சென்றுவிடும். அதோடு மட்டுமல்ல, நாம் மண்ணிலிட்ட உரங்களையும் மேற்பகுதியையும் கடந்து போக வைத்து வீணாக்கிவிடும். மேலும் தண்ணீர் வாய்மடை பகுதியிலிருந்து கடைமடை பகுதிக்கு செல்வதால் உரங்களையும் சேர்த்து கடைமடை பகுதிக்கு இழுத்து சென்றுவிடும். இதனால் நாம் மண்ணிலிட்ட உரங்கள் ஒரே சீராக பயன்படாமல் நிலத்தில அதிக காலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வீணாகும். ஆனால் சொட்டு நீர் பாசன முறையில வாழை வரிசைக்கு இணையாக பிளாஸ்டிக் குழாய் அமைக்கப்பட்டு அதுல பாசன தண்ணீர் பம்பு செய்யப்பட்டு வாழை மரம் எங்கெங்கெல்லாம் உள்ளதோ நிற்கிறதோ அங்கெல்லாம் நீர் சொட்டிகள் அமைத்து சொட்டு சொட்டாக தண்ணீர் அளிப்பதால் தண்ணீர் மண்ணில மெதுவாக உட்சென்று எல்லா வாழை மரங்களின் வேர் பகுதிகளுக்கும் சீராக சென்றடைகின்றன. மேலும் தண்ணீர் சொட்டும் அளவும் வேகமும் அது வேர் பகுதியை கடந்து செல்லாதவாறு மட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் வாய்மடை முதல் கடைமடை வரை தண்ணீர் சமமான அளவுகள்ல சீராக எல்லா வேர் பகுதிகளுக்கும் சென்றடைவதால் தண்ணீர் சிக்கனமாகவும் சீரிய முறையிலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சொட்டு நீர் பாசனத்துல நீர்வழி உரமிடலும் சாத்தியம். ஆக தண்ணீரும் உரமும் மரத்தின் வேர் பகுதியில சரியான அளவுல அளிக்கப்படுகின்றன. அவை எவ்வகையிலும் வீணடிக்கப்படுவதில்லை. இதனால் வாழையில சொட்டு நீர் நீர்வழி உரமிடுதல் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது நீர் மற்றும் உர பயன்பாட்டு திறன் அதிகமாகிறது. இடுபொருள் செலவு குறைகின்றது. தேவைக்கு அதிகமாக உரங்கள் இடுவது தவிர்க்கப்படுவதால் மண் வளமும் பாதுகாக்கப்படுகின்றது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: கலர் தன்மையினால் ஏற்படும் இளையோர கருகள் நிலத்தில வடிகால் வசதியை மேம்படுத்த வேண்டும். இத்தகைய நிலத்தில மரம் ஒன்றுக்கு 5 கிலோ என்ற அளவுல நன்கு மக்கிய தொழு எருவை இடணும். இத்தகைய மண்ணில வழக்கத்தை விட 10% கூடுதல் பொட்டாஸ் உரங்களை இடணும். இலைக்கரைகள் தீவிரமாக அதிகமாக இருந்தால் மரம் ஒன்றுக்கு 100 கிராம் என்ற அளவுல ஜிப்சம் இட்டு நன்கு தண்ணீரை தேக்கி பிறகு நன்கு வடித்து விடணும். இத்தகைய நிலத்துல முடிந்த அளவு வாய்க்கால் நீரை கொண்டு பாசனம் செய்வது நல்லது. நிலத்தடி நீரை பயன்படுத்துவதை தவிர்த்தல் நல்லது. இந்த உயிர்ம விவசாயம் என்பது ரசாயன உரங்கள், களைக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சான கொல்லிகள் ஆகியவை பயன்படுத்தாமல் முற்றிலும் இயற்கை முறையில குப்பை, எரு, பசுந்தால் உரங்கள், பசுந்தாலை உரங்கள், மண்புழு உரம், அங்கக முறையில தயாரிக்கப்பட்ட லட்சி விரட்டி, பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், வேம்பு, புங்கம் மற்றும் அதை சார்ந்த இடுபொருட்கள், உண்ணும் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளான ஒட்டுண்ணிகள் ஆகியவற்றை கொண்டு நீடித்த நிலையான சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான வகையில சாகுபடி செய்யும் முறையாகும். நஞ்சில்லா உணவு என்பது உயிர்ம விவசாயத்தின் மூலம் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒன்று. உயிர்ம விவசாயம் ஏன் செய்யணும் என்பது குறித்து தெரிஞ்சுக்கணும். அதனால நஞ்சில்லா உணவு கிடைக்கும், பல்லுயிர் பெருக்கமாகும், மண் வளம் பாதுகாக்கப்படும், நீடித்த நிலையான உற்பத்தி கிடைக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படும், நீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்படும், நிலத்தடி வளம் பாதுகாக்கப்படும், கால்நடை இனங்கள் பாதுகாக்கப்படும், மரபுவழி வேளாண்மை முறை பாதுகாக்கப்படும், விளைபொருட்கள் அதன் தன்மை மாறாமல் உற்பத்தி செய்யப்படும், பாரம்பரிய விதைகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும், விளைபொருட்களுடைய அதனுடைய சத்துக்கள் பாதுகாக்கப்படும், எதிர்கால சந்ததியினரின் நலன் மற்றும் வளங்கள் பாதுகாக்கப்படும். ஆகவே விவசாயிகள் இயற்கை முறையில பயிர் செஞ்சு உடல் நலத்தையும் மண் வளத்தையும் பாதுகாக்கணும்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள்

0: படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்குகளை எட்ட முடியும் என்றும், இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவு தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 4,285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும், அனுபவங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம்

தெரிவித்துள்ளது. வானிலத்தில் ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2500க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்பு தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும் 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும் 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம் 17 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கமே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி. இன்றைய மலாளி மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை ஆர் கிஷாந்த். வணக்கம் கிஷாந்த்.
3: வணக்கம்.
2: கிஷாந்த் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
2: நல்லா இருக்கீங்க. புன்னகை தவணு முகமா இருக்கீங்க. ஆனா பல்லுதான் வேற மாதிரி இருக்கு. என்னாச்சு உங்க பல்லுக்கு?
3: சொத்தப்பல்லா?
2: சொத்தப்பல்லா என்ன பண்ணீங்க? பல்லு சரியா கண்டுக்கலையா நீங்க?
3: சாக்லேட்
2: சாப்பிட்டீங்களா? எத்தனை சாப்பிட்டீங்க சாக்லேட்டு? அஞ்சு சாப்பிட்டுக்கே சொத்தப்பல் வந்துருச்சா? சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ அப்படி தான் வரும். இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நல்ல பிள்ளை வந்துடும். அப்புறம் விருப்பம் போல நீங்கள் சாப்பிட்லாம். சரி கிஷாந்த், எத்தனை படிக்கிறீங்க?
3: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
2: நல்லா படிக்கிறீங்களா? ஸ்கூல் வந்தோடனே என்ன பண்ணுவீங்க
3: நீங்கள்? எழுதுவேன்.
2: அப்புறம் வேறு என்ன பண்ணுறீங்க?
3: படிப்பேன்.
2: கிஷாந்தோட அப்பா பேர் என்ன?
3: ராமராஜ்.
2: எங்கே போயிட்டார் அவர்?
3: வேலைக்கு போயிட்டாரு. தறி வைத்தாரு.
2: என்ன பண்ணுவீங்க அப்பா உதவியா? கஷ்டப்பட்டு நெய்கிறாருல்ல?
3: வேலை செய்வோம்.
2: அப்பாவுக்காக உதவி செய்கிறீங்க. சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுத்து அப்பா உதவியாக இருப்பீங்களா?
3: எஸ் சார்.
2: சரி கிஷாந்த், என்ன தெரியும் உங்களுக்கு?
3: ஆலமரத்தில் விளையாட்டு.
2: இங்கே பாருங்க சத்தமாக.
3: ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குளிப்பாத்து, கொஞ்சம் கிளியே தலையாத்து, குத்தி குழந்தை வாழாத்து, சின்ன மொழியிலே மேலக்கிட்டு, சின்ன குத்தியை தாழக்கிட்டு, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
2: ஓடி வாங்க துள்ளிக்கிட்டேன்னு பாடிட்டீங்க. ஒரு பாட்டு தான் மனப்பணம் பண்ணிங்களா? சரி, லீவ்லாம் என்ன பண்ணீங்க? முள்ளான் லீவ்லாம் விட்டாங்களா? அப்போலாம் என்ன பண்ணீங்க?
3: எழுதணும்.
2: முள்ளான் லீவ்லாம் எழுதுறீங்களா நினைக்கா? முள்ளான் லீவ் எல்லாம் விளையாடுவாங்களா? அப்புறம் எப்படி போய் எழுதுறேன்னு சொல்கிறீங்க?
3: வெளியே போய் விளையாண்டோம்.
2: ஊருக்கெல்லாம் போகிறீங்க?
3: மேட்டூர்.
2: மேட்டூரே போயிட்டீங்களா? சரி, என்ன பார்த்தீங்க மேட்டூரில்? பார்க்கு போனீங்களா? என்ன பண்ணீங்க பார்க்கில்?
3: சர்க்கஸ் சுத்தம்.
2: ஓ, சர்க்கஸ் அப்படி பண்ணீங்க. சரிங்க கிஷாந்த், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்களா? சாக்லேட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு பட்டிச்சு ஒரு பெரிய பையனாக இருக்க நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
3: டாக்டர்.
2: டாக்டர் என்ன பண்ண போகிறீங்க?
3: ஊசி போடுவேன்.
2: ஊசி போடுறீங்க? யாருக்கு ஊசி போடுறீங்க?
3: காய்ச்சல் இருந்தால் ஊசி போடுவேன்.
2: காய்ச்சல் வந்தால் ஊசி போடுறீங்க? யாருக்கு காய்ச்சல் வருது?
3: சரியாக தூங்காதீங்க.
2: ஓ, இவங்களுக்குலாம் காய்ச்சல் வருது. ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, கரெக்டாக இருக்கிறதில்ல, அதனால் காய்ச்சல் வருது. ஊசி போட்டு குணப்படுத்துவீங்களா? ஊசி போட்டு எவ்வளோ பீஸ் வாங்குவீங்க நீங்கள்?
3: 500 ரூபா.
2: 500 ரூபா வாங்கிட்டீங்களா? சரிங்க கிஷாந்த், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 108.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
3: தேங்க்யூ சார்.
2: இணையநிலை இன்றைய மலாளி மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை ஆர் கிஷாந்த்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: சிம்பனியும் சில்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த வேர்னு சொல்லுவோம் இல்லையா, ரூட், ஜோர் ரூட் இல்லைங்க, இங்கிலாந்துடைய வீரர்ல. அந்த வேர் என்பது ஒரு புகழை விரும்பாத பூவினுடைய ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூக்கள் அழகாக நமக்கு தெரியுது அப்படின்னா நிச்சயமா வேரோட அந்த உழைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதுபோலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம எவ்வளோ அற்புதமாக அந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தோடு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பல பேருடைய, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உழைப்பு இருக்கு. அவர்களை நம்ம நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கை அந்த பூ போல பிரகாசமாக இருக்கும். நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
5: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
6: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.

0: இன்று ஆகஸ்ட் 2.
1: தமிழ் இசை கலைஞர் மற்றும் சித்த மருத்துவர்.
2: மூலிகைகளின் மருத்துவ தன்மைகளை கண்டறிந்தவர்.
1: பண்டிதர் தோட்டம் என்ற பெரிய மூலிகை பண்ணையை இவர் உருவாக்கினார்.
2: மூலிகைகளை பயன்படுத்தி இவர் தயாரித்த சித்த மருந்துகள் இந்தியாவில் மட்டும் அல்லாமல் அண்டை நாடுகளிலும் பெரும் வரவேற்பு பெற்றது.
1: அன்றைய பிரிட்டிஷ் அரசு இவரது சேவையை பாராட்டி ராவ் பகதூர் பட்டம் வழங்கியது.
2: பல்வேறு இசை வாத்திய கருவிகளை இசைப்பதிலும் பிறமொழி இசை நூல்களையும் பண்டை தமிழ் நூல்களையும்

0: பிரிட்டிஷ் அரசு இவரது சேவையை பாராட்டி ராவ் பகதூர் பட்டம் வழங்கியது.
1: பல்வேறு இசை வாத்திய கருவிகளை இசைப்பதிலும் பிறமொழி இசை நூல்களையும் பண்டை தமிழ் நூல்களையும் பழந்தமிழ் இசை நூல்களையும் ஆழ்ந்து கற்றவர்.
0: இசை, மருத்துவம், இலக்கியம் தவிர புது புது வகை பயிர்களை வேளாண்மை செய்வதிலும் காற்றாலைகளை நிறுவி நீர்ப்பாசனம் செய்வதிலும் இவர் ஈடுபட்டார்.
1: ஆசிரியர், தமிழிசை கலைஞர், படைப்பாளி, சித்த மருத்துவர் என பன்முக பரிமாணம் கொண்டிருந்த ஹாப்ரிகாம் பண்டிதர் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1859.
1: கல்வியாளர், வேதியியல் அறிஞர்,
0: அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையும் இவர் பெற்றார்.
1: வீட்டில் தனியாக ஆய்வுக்கூடம் அமைத்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதிக நிலைத்தன்மை கொண்ட பாதரச நைட்ரேட் சேர்மத்தை கண்டறிந்தவர்.
0: இந்திய மூலிகைகள் பற்றி ஆராய்ந்து அவற்றிலிருந்து மருந்து தயாரிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு நாட்டின் முதல் மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையை 1901 இவர் நிறுவினார்.
1: இந்திய வேதியியல் கழகம், இந்திய வேதியியல் கல்லூரி ஆகியவற்றை தொடங்கினார். தலைச்சிறந்த ஆசிரியரான இவர் ஆச்சாரியா என்று போற்றப்பட்டவர்.
0: இந்திய அறிவியல் கழகத்தின் தலைவராகவும் இவர் பொறுப்பேற்றார்.
1: பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. ஏராளமான குடிசை தொழில்களை தொடங்கினார்.
0: அறிவியல் துறையோடு சமூக மேம்பாட்டு களத்திலும் முனைப்புடன் பாடுபட்ட ஆச்சாரியா பிரபுல்ல சந்திரரே பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1861.
0: நாட்டின் தேசிய கொடியை வடிவமைத்த பெருமைக்குரியவர் இவர்.
1: தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருந்த போது காந்தியை சந்தித்து பின்னர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்.
0: இளமை காலத்திலிருந்து வேளாண்மையில் ஆர்வம் கொண்டிருந்தார்.
1: கம்போடிய பருத்தி விதைகளையும் இந்திய பருத்தி விதைகளையும் கலப்பினம் செய்து புதிய பருத்தி ரகங்களை உருவாக்கியவர்.
0: 1916 இந்தியாவுக்கு ஒரு தேசிய கொடி என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டார்.
1: எல்லா காலத்திலும் அனைத்து தலைமுறைகளையும் எழுச்சியுள்ள செய்யும் வகையில் ஒரு புதிய தேசிய கொடியை உருவாக்கியவர்.
0: இந்திய தேசிய கொடியாம் மூவண்ண கொடியை முதலில் வடிவமைத்த ஆந்திராவை சேர்ந்த பிங்கிலி வெங்கையா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1876.
0: உயிரியலாளர், பிரான்ஸ் நாட்டில் உள்ள தேசிய அறிவியல் ஆய்வு மையத்தின் ஆய்வு இயக்குநராகவும் நிர்வாக குழு உறுப்பினராகவும் உள்ளார்.
1: 2007 பிரான்ஸ் அறிவியல் அகாடமியின் தலைவராக பொறுப்பேற்றவர்.
0: ஒரு நோய்க்கிருமி உடலுக்குள் நுழைந்த பின்னர் அதனை உணர்ந்து நோய் எதிர்ப்பாற்றல் எவ்வாறு செயல்பட ஆரம்பிக்கிறது, கிருமியை அழிக்கிறது, என்னென்ன முதற்கட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறது என்ற ஆய்விற்காக 2011 மருத்துவத்திற்கான நோபல் பரிசை இவர் பகிர்ந்து கொண்டார்.
1: பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த உயிரியலாளர் ஜூல்ஸ் ஏ ஹாப்மன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1941.
2: தொலைபேசியை கண்டறிந்து தகவல் தொடர்பில் புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தவர்.
1: குரல் பயிற்சியிலும் காது கேளுவதற்கான கல்வி கற்பிப்பதிலும் வல்லுநர்.
0: பேச்சை மின்வொலியாக மாற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதன் விளைவாக 1876 உலகிலேயே முதன் முதலாக தொலைபேசியில் பேசினார். பின்னர் இதற்கான காப்புரிமையையும் இவர் பெற்றார்.
1: தொலைபேசியை கண்டறிந்த மனித குல வரலாற்றில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களில் ஒருவர் என்ற பெருமைக்குரியவர்
0: அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1922.
0: அவர் மறைந்த தினத்தன்று அமெரிக்காவில் உள்ள தொலைபேசிகள் அனைத்தும் 5 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449899.

0: பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மகேந்திரோடு சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
9: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
10: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
11: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
12: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
13: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
14: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
15: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
16: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
17: தொடர்புக்கு 9500848420.
18: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
19: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
20: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
21: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
19: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
22: அன்பிருக்கிற நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பாண்டவர்களுடைய தூதனாக அஸ்தினாபுரத்துக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தூதுவனாக செல்கிறார். அப்போது வீதிகளுடைய இரண்டு புறங்களிலும் மிகப்பெரிய மாளிகைகள் வரிசையாக அமைந்திருக்கிறது. இது யாருடையது, இது யாருடையது என்று கேட்டுக்கொண்டே போகிறார் பரந்தாமன். இது துரியோதனன் மாளிகை, இது கர்ணனுடையது என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அந்த வீதியினுடைய கடைசி முற்றத்தில் ஒரு சாமானிய குடிசை இருக்கிறது. அந்த குடிசை தவ குடிசையைப் போல, தவ குடிலைப் போல அவ்வளவு ரம்மியமாக காட்சி தருகிறது. இது யாருடையது என்று கேட்கிறார் பரந்தாமன். இது விதுரருடையது என்று சொல்கிறார்கள். இதுதான் எனக்கு ஏற்ற இடம் என்று உள்ளே நுழைகிறார் பரந்தாமன். வந்திருப்பவன் இறைவனல்லவா? சகல நீதிகளையும் அறிந்த விதுரருக்கு தெரியாதா என்ன? பரந்தாமனை வணங்கிவிட்டு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் சாப்பிடுவதற்காக பாலும் பழமும் வாங்கி கொண்டு வரவே

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி.

0: வேண்டும் என்பதற்காக அவர் கடைவீதியை நோக்கி போகிறார். விதுரருடைய மனைவி அங்கு இருக்கிறார் அந்த குடிசையில். அவருக்கும் ஒரு வியப்பு, வந்திருப்பது பரந்தாமன் அல்லவா, மூர்த்திகளில் ஒருவர் அல்லவா, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு நாற்காலி போடலாம், அமர வைக்கலாம் என்றெல்லாம் அந்த பதற்றத்தில், அந்த பரபரப்பில், அந்த திகைப்பில் அந்த அம்மையாருக்கு தெரியவில்லை. அதை எதையும் கண்டுகொள்ளாத பரந்தாமன் திடீரென்று தரையில் அமர்ந்து விட்டார். அமர்ந்த பரந்தாமன், எனக்கு பசிக்கிறது அம்மா, ஏதேனும் சாப்பிடக் கொடுங்கள் என்று கேட்கிறார். வீட்டில் சமையல் ஆகவில்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த அம்மையாருக்கு. ஏற்கனவே சமைத்து வைத்திருந்த காய்ந்த கீரையை பகவானிடத்திலே கொடுக்கிறார் அந்த அம்மையார். வெண்ணெயை கை நிறைய அள்ளி சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் அல்லவா திருமால், அதே போல அந்த கீரையையும் கை நிறைய அள்ளி சாப்பிடுகிறார். கீரை தட்டில் தீர்ந்து விட்டது. இன்னும் ஏதேனும் கொடுங்கள் என்று பகவான் கேட்டபோது அந்த அம்மையாருக்கு வீட்டில் வாழைப்பழம் இருப்பது நினைவுக்கு வருகிறது. உடனடியாக ஓடி சென்று அந்த வாழைப்பழத்தை கொண்டு வருகிறார். அந்த பரந்தாமனுடைய பேரழகை, உலகையே காக்கும் அந்த இரட்சகனுடைய அந்த சாந்த சொரூபமான உருவத்தை பார்த்தவுடன் அந்த அம்மையாருக்கு செய்வது அறியாது வாழைப்பழத்தை உரித்து பழத்தை குப்பை தொட்டியிலே போட்டிவிட்டு வாழைப்பழ தோலை பகவானுக்கு தருகிறார். அவரும் அதை ரசித்து சாப்பிடுகிறார். இப்படியே சில வாழைப்பழ தோலை பகவான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். வெளியே சென்ற விதுரர் வந்து பார்க்கிறார், அதிர்ச்சி அடைகிறார். என்ன காரியம் செய்கிறாய், வந்திருப்பவர் பகவான் அல்லவா, அவருக்கு கனியை கொடுக்காமல் தோலை கொடுத்தால் அவரை அவமானப்படுத்துவதை போல ஆகிவிடாதா, போ என்று சொல்லிவிட்டு இவர் வாழைப்பழத்தை உரித்து கனியை பகவானுக்கு கொடுக்கிறார், தோலை வீசி விடுகிறார். அப்போது இறைவன் கேட்டாராம், முன்பு கொடுத்ததுதான் சுவையாக இருக்கிறது, இப்போது நீங்கள் கொடுப்பது சுவையாக இல்லையே என்று சிரித்தாராம் அந்த மாய கண்ணன். பகவானுக்கு தெரியாததல்ல, தான் சாப்பிட்டு கொண்டிருப்பது அந்த அம்மையாரின் கைகளால் தான் சாப்பிட்டு கொண்டிருப்பது வாழைப்பழ தோல் என்று எல்லாம் அறிந்த பகவானுக்கு தெரியும். அதனை வாழைப்பழ தோலாக பகவான் பார்க்கவில்லை, அந்த அம்மையாரினுடைய அன்பாய் கருணையாய் பாசமாய் அதை நினைத்து சாப்பிட்டார். இறைவன் விரும்புவது ஆடம்பரத்தை அல்ல, உண்மையான அன்பை, உண்மையான கருணையை, பக்தர்களின் தூய நெஞ்சை பகவான் விரும்புகிறார். இதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும்

0: மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சலப்பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8 வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென் அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும், விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில்

0: பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1400 அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3 வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும், சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4 தொடங்கி 17 வரை நடைபெற உள்ளது. நவம்பர் 5 வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11 நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda வலியுறுத்தியுள்ளார். தென்னமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எடுத்துக்கு மிஸ் விளக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. டெல்லியில் நேரம் காலை 7:25.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம், வெள்ளி, வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம்.

0: தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் கெஸ்எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
1: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: தாய்ப்பாலுங்கிறது வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு வர முதல் உணவு. இது வந்து குழந்தைக்கு வேண்டிய சத்துகள் அதெல்லாம் தாயோட மார்பிலேருந்து செக்ரீட் ஆகி வர செக்ரீஷன்ஸை தான் நம்ம தாய்ப்பால்னு சொல்கிறோம். ஸோ குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள், அதுக்கு வேண்டிய எல்லா இம்யூனிட்டி எல்லாமே இந்த தாய்ப்பாலில் கலந்து வருதுண்டு. தாய்ப்பாலுங்கிற எப்படி உருவாகிறதுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். பட் மெயினாக குழந்தைக்கு வேண்டிய எல்லா நியூட்ரிஷன், வேண்டிய தன்மை, இம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து மதரோட உடம்புலேருந்து செக்ரீட் ஆகி வருது தான் தாய்ப்பால். தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு நிறைய சத்துக்கள் அதுலேருந்து வரும். இப்போ ஒரு குழந்தைய வந்து நரமாசமா பிறக்கலாம், சில சமயம் ஒரு குழந்தை குறை மாசமா 28 வாரம் 29 வாரத்துல பிறக்கலாம். ஸோ ஒரு ஒரு குழந்தைக்கு அதோட எந்த எவ்வளோ வாரங்கள்ல அந்த குழந்தை பிறக்கிறதோ அதை பொறுத்து அந்த தாய்ப்பாலோட காம்போசிஷனும் மாறும். ஒரு குறை மாச குழந்தைக்கு வேண்டிய தாய்ப்பால், அந்த குறை மாச குழந்தை பிறந்ததுன்னா அந்த தாயோட மில்க் வந்து நரமாச குழந்தையோட தாய்ப்பால் வர மில்க்கும் ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் இருக்கும். ஆக மொத்தம் எல்லா குழந்தைக்கு வேண்டிய சத்து, குழந்தையோட சுகர் லெவல்ஸ் குறையாமல் இருக்கிறதுக்கு குழந்தைக்கு வர வேண்டிய அந்த இம்யூனிட்டி எல்லாமே இந்த தாய்ப்பால் மூலியமாக வரும். தாய்ப்பாலோட நன்மைகள் குழந்தைக்கு வந்து ஆப்வியஸ்லி நான் சொன்ன வேண்டிய உணவு சத்துகள் அதுலேருந்து வரும், தடுப்பு சத்துகள் அதுலேருந்து வரும். தாய்ப்பாலில் போகிற தடுப்பு சத்து வந்து இந்த ஆன்டிபாடிஸ் தெம்செல்ஸ். ஸோ இந்த மாதிரி லூஸ் மோஷன்ஸ், டயரியா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஆன்டிபாடிஸ் பேபிக்கு. ஸோ குழந்தை பிறந்த உடனே ஐடியலாக ஒரு 30 நிமிடங்களுக்குள்ள குழந்தைய வந்து தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. ஸோ அந்த பேபி டு பிரெஸ்ட்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்து ஒரு 30 நிமிஷங்களுக்குள்ள பேபியை வந்து சக்கல் பண்ண வைப்போம். பட் அட்லீஸ்ட் 1 hour இப்போ உடனே போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 1 hour நம்ம வந்து பேபியை மார்பில் போட்டு குழந்தைய வந்து சக்கல் பண்ண வைக்கிறது வந்து இஸ் குட் ப்ராக்டிஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே எங்கே பிரசவங்கள் நடக்கிறதோ இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிறது நல்லது. ஸோ இது ஏன் இந்த 30 minutes சொல்கிறோம் அப்படின்னா, எவ்வளோ சுருக்க பேபி வந்து நம்ம தாய்கிட்ட எடுத்துகிட்டு போய் மார்பில் நம்ம சக்கல் பண்ண விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைக்கும் அந்த தாய்ப்பால் எடுத்துக்கிற சக்தி, அந்த சக்லிங்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் செட்டின் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, மதருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புல வந்து தாய்ப்பால் தேவை அப்படிங்கிற மெசேஜ் நம்ம பிரெயினுக்கு போய் பிரஸ்ட் மில்க் வந்து ஃபார்ம் ஆகும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.

வணியம் சிலிருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 நிலையத்தில் நேரம் காலை 7:30. நேர்களின் கேட்டு ரசிக்கலாம். சேலம் டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா லீவ் கிடையாதுல அப்படின்ட்டு. ஸோ கூடுதலாக இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இல்லையா. நாளைக்கு லீவ் இருக்கு. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகான பாடல்கள் ரிப்பீட்.

மோடில் ஒரு ஹம்மிங் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் பாடல்கள்லாம் இருக்குது. அந்த பாட்டு அப்படியே அந்த லிரிக் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே பாடுவீங்க. அந்த மாதிரியான பாடல்கள் நீங்கள் காத்துட்ருக்கு சந்தோஷ் சாரில். கூடவே பொது அறிவு கேள்வியும் இருக்குது. குத்து சண்டையில் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க காமன்வெல்த்தில். அவங்க பேர் என்னென்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கோம். காமன்வெல்த் போட்டியில் குத்து சண்டையில் வெவ்வேறு பிரிவுகள், அதாவது கிலோ எடைகள் இருக்கு இல்லையா, வெவ்வேறு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அந்த வீராகனைகள் பிரிவில் அந்த மகளிர், அதாவது அந்த வீராகனைகளுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ் சாருக்கான பொது அறிவு கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. அப்படி தெரியல கடைசியில் நானே சொல்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தெய்வ வாக்கு என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சிலை இளையராஜாவே பாடியிருக்காரு, கூட எஸ் ஜானகி அம்மாவும் பாடியிருக்காங்க.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
0: தொடர்புக்கு 9500848820.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: நிமிஷத்துக்கு உழவர் சந்தையில் இன்னைக்கு காய்கறிகளுடைய விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா, போங்க தம்பி சந்தேகமா நீங்க எதுக்கு காய்கறிகள் பத்திலாம் சொல்றீங்க, நாங்கள் கறி கடைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் நினைப்பீங்க. நாளைக்கு 18 அப்படிங்கிறதுனால நாளைக்கு தான் கடாவட்டிருக்கு. தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம்: தக்காளி கிலோமீட்டருக்கு 15 ரூபாய், கத்தரி 30 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 15 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய் 50 காசுகள், முருங்கைக்காய் 56 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய் முதல் 58 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 78 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு உடைந்தது 168 ரூபாய், பெரிய பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 58 ரூபாய், பாகற்காய் 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 88 ரூபாய், எலுமிச்சை பழம் 140 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 80 ரூபாய், கருப்புரவள்ளி வாழைப்பழம் 65 ரூபாய், கொய்யாப்பழம் 50 ரூபாய், நீலம் மாம்பழம் 50 ரூபாய்.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி

0: மருத்துவமனை. இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: சந்தோஷம் சார்ல அடுத்த நீங்க முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாட்டு, கரகாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜோட இசையில கங்கை அமரனின் பாடல் வரிகளுக்கு இளையராஜா கூட சித்ராமா சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸ்டேட் 102.5 அண்ட் 8 கார்டு 103.7.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.

0: என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9966552.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: 7:48 கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கிறோம் சந்தோஷ் சார். ஒகேனக்கில் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 500 கனடியாக நீர்வரத்தானது வந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒகேனக்கல் பகுதியில் வினாடிக்கு காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 500 கனடியாக வந்து கொண்டிருக்கிறது நீர்வரத்தானது. இது மேலும் உயரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் பங்கேற்கக்கூடிய பொதுமக்கள் மிக எச்சரிக்கையோடு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு. இயற்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிகழ்ச்சி நடத்தப்படல் அடுத்த ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. சத்யா திரைப்படத்திற்காக இளையராஜோட சில ரொம்ப அழகான ஒரு பாடல் வாலியின் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் இணைந்து பாடிய பாடல்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசுப் பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
7: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
8: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
9: அதான் நம்ம போச்சும் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
10: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சத்யா அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக.

0: இளையராஜாட சில வாலியின் பாடல் வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானுக்கு இணைந்து பாடிய பாடல்.
1: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய்,

சந்தோஷ சாரில் ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டதில் காமன்வெல்த் குத்துச்சந்தை போட்டியில் தங்கம் என்ற வீராங்கனைகளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அது 54 kg பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி பவரும், 51 kg இடைப்பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும், 60 kg இடைப்பிரிவில் பிரியா கங்கசும். அவங்க அந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டையில் தங்கம் வென்றிருக்காங்க, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. காமன்வெல்த் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்க பதக்க வேட்டையில் இனிவரும் போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய எல்லா வீரர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாம். இப்போ வாங்கியிருக்கக்கூடிய கோல்டு மெடல்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் சார்பாக 102.5 அண்ட் 103 பாயிண்ட் சார்பாக சிவன் சார்பாக ரொம்ப அழகான ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51

0: வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் பர் annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
6: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
8: இன்று August 2 தமிழின் செழுமை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்கிற நிலையில் மகாகவி பாரதி நமக்கிட்ட கட்டடைகளில் ஒன்று, திறமான புலமையெனில் வெளிநாட்டாரை வணக்கம் செய்தல் வேண்டும். இதை யார் செய்வது, எப்படி செய்வது என்று காலம் இது நோக்கி காத்திருக்கின்ற வேளையில் ஈழத்தில் தோன்றி தமிழகத்தில் வந்து தமிழ் பயின்று உலகம் முழுவதும் தமிழை எடுத்துச் சென்ற உன்னத புலவராக, கிறித்தவ துறவியாக, தமிழுக்கென்று தன்னை ஒப்படைத்துக் கொண்ட அரும்பெரும் அறிஞராக இந்த மண்ணில் அவதரித்தவர்தான் தனிநாயகம் அடிகளார். கல்வியாளராக தமிழ் ஆங்கிலம் கடந்து ஸ்பானிஷ், ரோம், போர்த்துகீசியம், பிரெஞ்சு முதலிய மொழிகளில் சரளமாக உரையாடவும் சொற்பொழிவாற்றவும் கூடியவராக, பல ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்து தமிழின் பெருமையை எடுத்துச் சொல்லியவராக, அங்குள்ள பல தமிழ் கையெழுத்து பிரதி நூல்களை கொண்டு வந்து அச்சிட்டவராக திகழ்ந்த ஆற்றல் மிகுந்த ஆளுமையாக தனிநாயக அடிகளார் திகழ்கிறார். உலக அரங்கின் தமிழ் தூதுவர் அவர் என்று சொல்வதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. தமிழ்நாட்டு அளவில் அல்லது தாயகத்தின் அளவில் தமிழ் பணி நின்றுவிடல் ஆகாது என்கிற நிலையில் தமிழ் இலக்கிய கழகம் என்கிற அமைப்பினை 1952 நிறுவி தமிழ் கல்ச்சர் அதாவது தமிழ் கலாச்சாரம் என்னும் ஆங்கில காலாண்டிதழை தொடங்கி அதன் மூலமாக தமிழ் அறியாத, தமிழ் குறித்து ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் பலரையும் அதில் எழுதச் செய்த பெருமைக்குரியவராக அவர் திகழ்ந்தார். இந்த இதழ் அமெரிக்க, ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் வரை சென்று அடைந்து தமிழின் பெருமையை நிலைநாட்டி தந்தது. 1961 சென்னையில் தமிழ் பண்பாட்டுக் கழகம் என்கிற அமைப்பினை அவர் தொடங்கினார். தமிழ் மொழியையும் அதன் இலக்கிய செழுமையையும் உலகில் பரப்புகிற நோக்கோடு ஜப்பான், சிலி, பிரேசில், பெரு, மெக்சிகோ, எக்வடோர், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து ஒரே ஆண்டில் 200க்கும் மேற்பட்ட பேருரைகளை நிகழ்த்தி சாதனை புரிந்தவர் தனிநாயகம் அடிகள். இவ்வாறு விரிவுரைகளை நிகழ்த்தும் போது பல நாடுகளில் சிறப்பு பேராசிரியராக தமிழ் பாடமும் நடத்தி வந்த பெருமைக்குரியவர். இவர் செய்த மகத்தான பணிகள் அங்கிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய நூலகங்களில் இருக்கும் தமிழ் கையெழுத்து பிரதி நூல்களை கொண்டு வந்து அச்சிட்டு ஆய்ந்து வெளியிட்ட பெருமைக்குரியவர். ஒருமுறை தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடுகிற பாடல் திருவாசகத்தில் உள்ள திருவம்பாவையிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை உலகத்திற்கு கண்டு அறிவித்தவர் தனிநாயகம் அடிகள். 1954 தாய்லாந்து சென்றபோது அங்கு பாடப்பட்ட பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் என்று தொடங்குகிற அந்த பாடலை கேட்டதற்கு பின்னால் அந்த பாடல் தமிழிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை தாய்லாந்து மொழியிலும் கிரந்தத்திலும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஏடுகளில் இருந்து அவர் கண்டுபிடித்தார். எனவே தாய்லாந்தில் பின்பற்றிருக்கக்கூடிய இந்து சமயமும் புத்த சமயமும் இந்தியாவிலிருந்து சென்றது என்பதை நிறுவிய அவர் தாய்லாந்து நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பினை முதன் முதலில் அறிந்து தெரிவித்தவர் என்கிற பெருமையை பெறுகிறார். மலேயாவையும் தாய்லாந்தையும் இணைக்கக்கூடிய நீண்ட குறுகிய இடப்பரப்பில் அமைந்துள்ள காக்குவப்பா என்னும்

0: இடம்தான் சிலப்பதிகாரம் காட்டுகிற தக்கோலம் என்பது அவர் தந்த கண்டுபிடிப்பு. அது மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தில் மணி கிராமத்தார் பற்றிய கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதும் அங்குள்ள இடப்பெயர்களும் சிவபெருமானின் பழைய சிலையும் தமிழ்கலை தொடர்பை காட்டுவதும் என்று அடிகளார் ஆய்ந்து உலகத்திற்கு அறிவித்தார். ஏராளமான நூல்களை எழுதி தமிழுக்கு புன்னத தொண்டாற்றிய அப்பெருமகனார் உலக அளவில் தமிழை உயர்தனி செம்மொழியாக நிலை நிறுவதில் பெருமை கொண்டவராக திகழ்கிறார். அத்தகு சான்றோரின் பிறந்த தினமாகிய இன்று அவர்தம் அற்புத பணிகளை நினைவு கூர்வதும் அவர் வழியில் உலகத் தமிழர்களுக்கு தமிழின் தொன்மையை உண்மையை எடுத்துச் சொல்வதும் கூட இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் நாம் செய்யத்தக்க நன்றி கடப்பாடு ஆகும்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: வணக்கம் அண்ட் வெல்கம். 102.5 ஸோ வாழ்க்கையில் சில பேர் இப்படி தான் இருப்பாங்க, சில பேர் அப்படியே வாயில் சொல்லிவிடுவோம், ஏதாவது தப்பி தவிர சொல்லிவிடுவோம், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால போயிட்டு திருப்பி போய் மாட்டிக்குவோம்.
11: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
10: பொன்னியின் புதுப்பக நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் எங்களோட இன்ட்ரடியூஸ் ஆயிடலாம். அதாவது ஆன் ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்கன் கொடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0043 42 24 40 30 மற்றொரு 24 40 31. எஸ் வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அறிமுகமாகலாம். நாளைக்கு ஆடி 18 இல்லையா? ஸோ ஆடி 18 அப்படிங்கிறதுனால ஒரு வீட்டில் மாமியார் வீட்டில் போயிட்டு பயங்க மாப்பிள்ளை சொம்பு கேட்குறாருங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை மோதிரம் போடாமல் என்ன வச்சுக்க மாட்டார்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இன்ஸ்டன்ட் நாளைக்கு நடக்குதா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும்.
12: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
13: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
14: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
15: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
14: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

பொன்னியின் புதுப்பிள்ளை நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக சரஸ்வதி தருமபுரிலேருந்து, அதாவது சரஸ்வதி தாங்க, சரஸ்வதி தேவி இல்லை, சரஸ்வதியே நமக்கு வந்திருக்காங்க எஃப்எம்க்கு. உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5. ஒரு பாட்டும் கேட்டிருக்காங்க, மதுரை திரைப்படத்தில் ஒரு நல்ல பாட்டு கொடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த உங்களுக்காக வந்துட்டே இருக்கு சரஸ்வதி.

0: பதினேழு முதல் ஆகஸ்ட் 17 வரை உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
9: ரஞ்சித்.
10: அரியலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறீங்களா? நம்ம FM என்ன ஃப்ரீக்வன்சில கேக்குறீங்க? ஆன்லைன்ல கேக்குறீங்களா இல்ல 103.7?
9: செல்போன்
10: 103.7 கேக்குறீங்க இல்லையா?
9: 103.7.
10: ஓகே ஓகே, என்ன பண்றீங்க ரஞ்சித்?
9: நான் இது
10: நான் தெரியாத
9: இருக்க
10: எனக்கு எதுவும் தெரியலையே அப்படிங்கிறீங்களா? சரி சரி, பரவாயில்ல, நல்லா சிறப்பா வரட்டும் லைஃப். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
9: எனக்கு வந்து மதராசி படத்துல இருந்து தங்க பூவே.
10: யாருக்கு ஒரு பாட்டு கேக்குறீங்க?
9: இது சும்மா எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேக்குறேன்.
10: நானே நாங்க தங்க பூ, வேற யாரும் இல்ல, நான் தான்றீங்களா? சரிங்க, கொடுத்துலாம், நன்றிங்க.
9: ஓகே,
10: தங்க பூவேன்னு சொல்லிட்டு வேற யாரையும் கூப்பிடுறதுக்கு, நம்மளே தங்க விற்கிற வேலைக்கு நம்மளே சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ரஞ்சித். மதராசி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரோட சில தங்க பூ.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: பொன்னியின் புது புள்ளி நிகழ்ச்சியில் அடுத்த அறிமுகமாகும். நெய்யர் வணக்கம்.
4: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நாங்க சிறப்பா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சண்டே அதுமா நீங்களே நல்லா இருக்கும் போது நாங்க நல்லா இருக்க மாட்டோமா
4: அப்படிங்கிறீங்களா? அப்ப நம்ம தொழில் வந்து என்ன, டிவி எல்லாம் பார்க்க முடியாது.
3: சரிங்க,
4: இது ரேடியோ போட்டு விட்டப்ப அது பாட்டுக்கு எந்த காசு கட்ட வேண்டியதுல எந்த பிரச்சனையும் இல்ல. 24 hours நாம எப்பவும் கேட்டு இருந்தோம்னா.
3: சரி, என்ன என்ன தொழில் பண்றீங்க
4: சார்? எனக்கு வந்து இந்த ஃபேப்ரிகேஷன்ல வந்து இந்த துணி ஓட்டுற வேலை சார். அந்த பனியன் துணி ஏட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்ல வரும் சார் அந்த துணி.
3: சரிங்க சரிங்க சரிங்க.
4: அந்த பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாள் சின்ன வயசுல இருந்து அதை பண்ணிட்டு இருக்கிறேன்.
3: சரிங்க.
4: அப்போ இப்ப நம்ம எப்ப வந்து ஜம்மனுங்க எடுக்கிறதுனால இது எப்ப நான் விடுறதில்ல, இதே தான் கேக்குறது.
3: சரிங்க, நல்லதுங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு இன்னைக்கு புது பாட்டு கேட்டதுனால நீ உங்க சாய்ஸ்ல ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு போடுங்க சார்.
3: நல்ல பாட்டு கொடுத்துலாம். சரியா
4: சார், என் பேர் கேட்கலையே.
3: சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு சிறுமை பக்கத்தால் மூலத்தில இருந்து ரவி சார்.
3: ரவியா?
4: ஆமா சார்.
3: என்ன ரவி, நீங்க சாதா ரவியா இல்ல ஆட்டோ ரவியா இல்ல
4: சார்? ஆட்டோ ரவி நான் வைக்க முடியாது, அது ஏற்கனவே
3: ஃபேப்ரிக் ரவின்னு வச்சுலவா?
4: இல்ல இல்ல, என் பேர் அண்ணாமலை சைக்கிள் ரவின்னு வச்சுக்கலாம் சார்.
3: ஓ, அண்ணாமலை சைக்கிள் ரவியா?
4: வாழ்த்துக்கள்
3: நன்றி ரவி. அண்ணாமலை ரெக்கு கட்டி பறக்க

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500 8420.
2: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
8: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
8: தருமபுரி.
7: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
10: வணக்கம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற கோயில்கள், மலைக்கோட்டைகள், குடைவரை கோயில்கள், இதில் கொடுக்கின்றக்கூடிய கடவுளர்கள், இவங்களெல்லாம் முழுமையாக அறிஞ்சிட்டோமா? இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாமக்கல்ல அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார் அந்த கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போனோம் அப்படின்னா, நாமக்கல்லில் நீங்கள் போகிறபோது அங்கே அந்த 18 அடி உயர ஆஞ்சநேயர் இருக்கார், அவரை பார்க்கணும். அவருடைய மேல் பக்கம் அவருக்கு வந்து மூடப்படாமல் இருக்கும். இப்போ கோபுரமாக இருந்தால் மேலே கோபுரமாக இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. இவர் வளர்றாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அவர் கூப்பிய கரத்தோடு இப்படி இருக்கிறார் ஆஞ்சநேயர், அவருடைய பார்வையிலிருந்து ஒரு நேர்கோடு போட்டால் அது ஈத்தாப்பில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மனுடைய பாதத்தை நோக்கி போய் சேருமா. எவ்வளோ அழகான ஒரு யோசனை பாருங்கள். இப்போ இந்த ஆஞ்சநேயர் பார்வையிலிருந்து நம்ம உள்ளே போவோம். மலையினுடைய கீழ்ப்பகுதியில் எம்பெருமான் குடிகொண்டு இருக்கார், ரங்கநாதராக இருக்கார், அவர் ரங்கநாயகியாக இருக்கிறாங்க அம்பாள். அடுத்து கோயிலுக்கு மேலே போகிறோம். கோட்டையே மகாவிஷ்ணுனுடைய கோட்டை அப்படிங்கிறாங்க. இது குடைவரை கோயில். 7ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டதாக நம்ம வந்து வரலாற்றில் கல்வெட்டில் அறிகிறோம். அதியேந்திர குணசீல பல்லவன் என்கின்ற மன்னவன் தான் இந்த குடவரை கோயிலை அமைக்கிறார். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார், பக்கத்தில் பூதேவி, ஸ்ரீதேவி மற்றும் இருக்கிற எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. மலைக்கு மேலே கோட்டையில் அரங்கநாதர் கார்கோடன் என்கின்ற அந்த பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். அரங்கநாதராக, லட்சுமி நரசிம்மராக, ரங்கநாதராக மூன்று வகையிலும் இருக்கின்ற இடம் இந்த கோட்டை. அப்படி தவம் செய்த போது அவரை பிரிந்திருந்த லட்சுமி அவரை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து தவம் பண்ணுறாங்க, நாமக்கல் பகுதியில் நாமகிரி தாயாராக. இப்போ நமக்கு புராண கதைகளை சொல்கிற மாதிரி, ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தபோது லட்சுமி நரசிம்மராகிய இவரை பார்க்குறாங்க, வணங்கிட்டு அவர் வந்து சாலக்கிராம வடிவத்தில் இருக்கார். அவரையும் கையில் எடுத்துக்கிட்டு வந்தவர் இங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அதை வச்சா அந்த இடத்துலருந்து அவர் எடுக்க முடியல. அப்படியே அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டார். அவருக்கு எதிராகல ஆஞ்சநேயர் நின்றுட்டார். சஞ்சீவி மலை கொண்டு போனதெல்லாம் அது வேறு கதை.

0: இப்போ பாருங்க, இந்த செய்தி நமக்கு அங்கே சொல்லப்படுது. இதுக்கு மேலே இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கணித மேதை ராமானுஜம் அவர்கள் ஈரோட்டில் தான் தன்னுடைய பாலிய பருவத்தை கழிக்கிறாரு. இங்கே வந்து இந்த கோயிலில் எப்போ பார்த்தாலும் உட்கார்ந்துருப்பாராம். இந்த கணிதங்களுக்கான கனவும் விடையும் இவருக்கு இங்கே தான் நாமகிரி தாயார் இடத்துல கிடச்சதும்பாங்க. அந்த கோயிலை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா பாறையில் அமைக்கப்பட்டிருக்குங்க. என் கூட வந்த அர்ச்சகர் சொன்னார், இதில் தாங்க எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, இதில் தாங்க அவர் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாராம். ஒரு சாப்பீஸ் தான் வாங்கி கொடுப்பாங்களாம், வேறு ஒன்றும் கிடையாதான். அது எங்கே வரைக்கும், அந்த கோயில் பிரகாரம் முழுவதும் கணக்கு போடுவாராம். திடீர்னு மழை வந்து அம்பிட்டு அழிஞ்சு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துட்டு அது காஞ்ச பிறகு திருப்பி போடுவாராம். அப்படி அவர் போட்டு பழகின அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கான அந்த செய்திகள்லாம் அதில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம போகிற போது ஆஞ்சநேயரை பார்க்கலாம், ரங்கநாதரையும் தரிசிக்கலாம், ரங்கநாயகியை வணங்கலாம், எம்பெருமானாகிய லட்சுமி நரசிம்மரை பார்க்கலாம், நாமகிரி தாயாரை வணங்கலாம், மேலே கோட்டையில் இருக்கக்கூடிய அரங்கநாதரையும் பள்ளிகொண்ட பெருமாளாகிய அவரையும் வணங்கலாம். இத்தனையும் இந்த கோட்டைக்குள் இந்த மலையில் இங்கே அமைந்திருக்கிறது. வரலாற்றில் கல்வெட்டுகளில் இந்த மலைக்கோட்டையும் இந்த குடைவரை கோயிலும் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அதியேந்திர விஷ்ணு கிரகம் என்ற பெயரில் இது காணப்படுது. நாமக்கல் என்றவுடன் நமக்கு நினைவு கூற வேண்டியது நாமகிரி தாயாரும் அந்த கோட்டையும் தான். நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு வாங்க. இந்தையும் மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள், அதனால் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இன்னைக்கே ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸ் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
7: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
8: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and

0: அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? இந்த கொம்பன்ல வந்து காடி கருப்பு நிறத்தியங்கிற பாடல எல்லா நேர்களுக்காகவும் கொடுங்க சார்.
6: நன்றி, நன்றிங்க இளங்கோ.
5: நன்றி சார்,
6: நன்றிங்க.

0: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
5: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
4: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம் பள்ளி.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
12: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். முகத்தில் கருமா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டுள்ளாமா பாக்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு. அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பார், நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து

0: உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார், வேலை பார்ப்பார், போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: ஜனவரி சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: நாம் இதுவரை கேட்டிருசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: நாம் இதுவரை கேட்டிருசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: கம்பன் அடிப்படி சா கணேசனார் காரைக்குடி கம்பன் கழகத்தை உருவாக்கியவர். அவர் மேடை பேச்சை பொறுத்தவரை நேர வரையறையில் கண்டிப்பாக இருப்பார். யார் குறித்த நேரத்தை தாண்டி பேசினாலும் மேடையில் சோப்பு விட கெரியும். புகழ்பெற்ற பேச்சாளராய் இருந்தாலும், பதவியில் எவ்வளவு உயரத்தில் உயர்ந்தவராய் இருந்தாலும் பேச்சை நிறுத்திவிட வேண்டும். மேடைக்கு தாமதமாக வந்தால் யாராயிருந்தாலும் அனுமதிக்க மாட்டார். அப்படி நேர வரையில் கண்டிப்பாயிருந்த கம்பன் அடிப்படி சா கணேசனாரின் மேடையில் ஒரு முறை ஜீவா உரையாற்றுகிறார். ஜீவா கம்பனின் ராமகாதையை பற்றி உரையாற்றுகிறார். கம்பனின் ராமகாதையை பற்றி ஜீவா பேசுகிற பேச்சை கேட்டு மெய்சிலிர்த்து போன சா கணேசனார், எப்போதும் சிவப்பு விளக்கை குறித்த நேரம் தாண்டியவுடன் ஒழிக்கச் செய்கிறவர், எரியச் செய்கிறவர். அன்றைக்கு அப்படியே மறந்துவிட்டார், மெய் மறந்துவிட்டார். ஜீவா அவருடைய பேச்சுக்கு கம்பன் அடிப்படி தருகிற விளக்கம், நான் எப்போதும் மேடையில் கண்டிப்பாக இருப்பேன், பேச்சு நேர வரையறைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று இன்று நான் என்னை மறந்துவிட்டேன். காரணம், இங்கே ஜீவா பேசவில்லை, கம்பனே பேசினார் என்றார் கம்பன் அடிப்படியார். இதுதான் ஒரு உரை பிறர் உள்ளங்களில் சென்று ஏற்படுத்துகிற தாக்கம். கன்ஃபியூசியஸ் சொல்வார், பேசுவதற்கு தகுதியானவர் என்று தெரிந்தும் நீ பேசாமல் இருந்துவிட்டால் ஒரு நல்ல மனிதரை இழந்து விடுவாய். பேசுவதற்கு தகுதியானவர் என்று தெரிந்தும் நீ பேசாமல் இருந்துவிட்டால் ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டாய். பேசுவதற்கு தகுதியற்றவர் என்று புரிந்தும் நீ பேசிவிட்டால் உன் வார்த்தைகளை இழந்து விடுவாய். பேசுவதற்கு தகுதியற்றவர் என்று புரிந்தும் நீ பேசிவிட்டால் உன் வார்த்தைகளை இழந்து விடுவாய். அறிவுள்ளவர்கள் மனிதர்களையும் இழப்பதில்லை, வார்த்தைகளையும் இழப்பதில்லை. நாம் என்ன பேசுகிறோம் என்பதல்ல முக்கியம், எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பதல்ல முக்கியம், எப்படி பேசுகிறோம் என்பதல்ல முக்கியம், சமூகத்திற்கு எதை சரியாக சொல்லுகிறோம் என்பதுதான் முக்கியம். உண்மையாக பேசுவோம், அன்பாக பேசுவோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: 24 மணி நேரமும் சுகப்பிரசு.

0: பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கிறது தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வானலையில் வசந்தம். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாவே, மழலை சொல்ல கேட்காதவங்க தான் குழலோட இசையும் யாழ் இசையும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மழலை சொல்லோட இனிமையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இன்னைக்கு வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வானில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக நிறைய குட்டி செல்லங்கள் வந்து நம்மளுடைய பண்பலில் இணைந்து அவங்களுடைய திறமைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரைம்ஸாக இருக்கட்டும், என்ன தெரிஞ்சாலுமே கூட உங்களுடைய திறமைகளை, உங்கள் குழந்தைங்களுடைய திறமைகளை வந்து நீங்களே கேட்டுட்டு இருந்தா எவ்வளோ நாள் கேட்டுட்ருப்பீங்க, நாங்களாம் கேட்க வேண்டாமா? அதுக்காக தாங்க அழகு குட்டி செல்லம். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0043-42-24-40-30, இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். இல்லைனா 0043-42-24-40-31 இந்த எண்ணிலோ 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்தும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நேயர்கள் உங்களுடைய குட்டி செல்லங்களை நிகழ்ச்சியில் பங்கு பெற வைங்க.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
7: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
10: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
11: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
12: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
13: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
14: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
0: வானொலியில் வசந்தம் இன்னைக்கு அழகு குட்டி செல்லமாக இணைப்பில் இணையக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம.
15: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
15: என்ன
0: படிக்கிறீங்க? ஐந்தாம் வகுப்பா? சரிங்க. எப்படி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா? எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாமே படிச்சு முடிச்சிருவீங்களா ஸ்கூல்லயே?
15: ஓகே மேம்.
0: சரிங்க மேம்.

0: என்ன ஏதாவது எங்களுக்கு சொல்ல போறீங்களா, இல்ல நான் உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்கவா? சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க, நல்லா சொன்னீங்க, ஆனா உங்களுடைய லைன் கொஞ்சம் சரியா இல்ல, அவ்வளவுதான். ஆனா நல்லா வா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மேம், நிர்பான்கோட்டை இருந்து நிகில் நேர்கியன் பேசுறேன்.
0: என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: மேம், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 8th ஸ்டாண்டர்டா? சரிங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: மேம், தமிழ் மொழி வாழ்த்து.
0: தமிழ் மொழி வாழ்த்தா? சொல்லுங்க.
1: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்து மலர்ந்திட, வன்மொழி வாழியவே, ஏழு கடல் வைப்பினும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, பாரதியார்.
0: பாரதியார் அழகா சொல்லியிருக்காங்க.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், நீங்க என்ன படிக்கிறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. பாட்டு பாடல் வாழ்த்து பாட்டு கேக்கலாம்.
1: பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்களங்கும், கிளியே நறியலாம் உழையிடும், அதிமதுரத்தலையை யானைகள் தின்றபடி, புதுநடை போடுமடி, கிளியே பூங்குயில் கூமடி, சிங்கம் புலிக்கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியும் அடி, கிளியே இயற்கை விடுதியிலே. சுரதா.
0: சுரதா எழுதியிருக்காரா? சுரதாவை பத்தி என்ன தெரியும், வேற என்ன தெரியும் உங்களுக்கு? அவருடைய இயற்பெயர் தெரியுமா?
1: இயற்பெயர் ராசகோபாலன்.
0: ராசகோபாலன், சரி, அதுவும் கரெக்டா. ஆசிரியர் குறிப்பு கூட கரெக்டா படிச்சிருக்கீங்க இல்ல? சரிங்க, நல்லா படிங்க. என்ன இன்னைக்கு சண்டே, அதுமா என்ன ஸ்பெஷல் வீட்ல? அம்மா என்ன சமைச்சிட்டு இருக்காங்களா? சிக்கனா? சரிங்க, சாப்பிட்டுட்டு அம்மா செய்யறதுல என்ன பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப? சிக்கன் பிரியாணி. சரிங்க, நல்லா சாப்பிடுங்க, நன்றி.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
11: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
10: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9429 5540.
12: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
13: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
14: கான்டாக்ட் 8985712345.

0: 5 or visit www.mahindra.org.
1: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: வானிலையில் வசந்தம். இன்னைக்கு அழகு குட்டி செல்லமாக இணைப்பில் இணையக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்றீங்களே, ஆனா பேச மாட்டீங்களே. சொல்லுங்க யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. ம், உங்க பேர் சொல்லுங்க. ம், என்ன படிக்கிறீங்க? உங்களோட லைன் கொஞ்சம் சரியா இல்லையம்மா. ஃபோர்த் ஸ்டாண்டர்டா? நிறைய அவங்க குட்டீஸோட திறமைகளாக இருக்கும், நிறைய அழகழகாக பாட்டு பாடுவாங்க, நல்ல அழகான கருத்தான கதை சொல்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய அந்த க்யூட்டான வாய்ஸில் அந்த மழலை குரலில் கேட்கும்போது அந்த ஒரு நம்ம எவ்வளோதான் கவலைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் டக்குன்னு மறந்து போயிடணும்னு சொல்லலாம். அந்த மாதிரியான நம்ம மழலை குரல்களை கேட்கலாம். நேயர்கள் உங்களோட குழந்தைகளை நிகழ்ச்சியில் பங்கு பெற வைங்க. வணக்கம், உங்கள் பேர்?
3: நடந்து நல்லவர்கள் சுற்றும்படி வளர்ந்து விடாது, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பெண்கள் முறையிலும் முழுத்தனிலும் மாறக்கூடாது, மாட்டா சேர்த்து வாழக்கூடாது, மனமெல்லாம் பேருக்கிறார் என்பதை விட வேண்டும். பொம்பளை கொள் போட்டியும் வான்முகம்.
2: சரிங்க, நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களோட லைன் கொஞ்சம் சரியாக இல்லை. சரியான டவர் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசினா நல்லா இன்னும் கேட்டிருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி.

0: முன்னணி நிறுவனங்கள் வேலைவாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரப்பாளையம் கால் 9965523999.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. வானலில் வசந்தம் அழகு குட்டி செலமாக போயிட்டு

0: இருக்கு. நிறைய குட்டி செல்லங்கள் அழகழகா வந்து நம்மளுடைய விடுதலை வீரர்களை பத்தி சொல்றதா இருக்கட்டும், திருக்குறள் சொல்றதா இருக்கட்டும், நிறைய கடவுள் வாழ்த்தலாம் அழகா சொன்னாங்க. தொடர்ந்து கேட்கலாம் இணைப்புல நேயக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கனிஷ்கா. என்ன
0: கனிஷ்கா, என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். சரிங்க கனிஷ்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? சண்டே லீவ் வேற, ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சிருப்பாங்களே. கீரையா? அச்சோ, என்ன கீரை தெரியுமா? என்ன கீரைன்னு கேட்டிங்களா வீட்டில்? நிறைய கீரையில நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை. என்ன கீரை உங்க வீட்டில் செஞ்சிருக்காங்க தெரியலையா? சரி, அதை கேட்காம விட்டீங்களே, அதுதானே மெயின் இல்ல? கீரைனாலே ஸ்பெஷல் தாங்க, கீரைனாலே பிடிக்கும் அப்படிங்கிறீங்களா எப்படி? சரிங்க, கீரை ஆனால் விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்க நிறைய, கொஞ்சம் பேர் தான். அதில் தான் நிறைய சத்து இருக்கு ஆனால் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்க கனிஷ்கா, என்ன சொல்ல போறீங்க? கவிதையா சொல்லுங்க.
1: அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இத்தகத்தில் உள்ளதெல்லாம் எது தெரிஞ்ச போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இத்தகத்தில் உள்ளோரெல்லாம் எடுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
0: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க கனிஷ்காட்ட. நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு சின்ன கதை, அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு நாள் வந்து ஒரு சின்ன, உங்களை மாதிரியே ஒரு குட்டி எறும்பு வந்து ஒரு பெரிய சக்கரை துண்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்துருக்கு. பார்த்துட்டு இது ரொம்ப பெருசா இருக்குப்பா, என்னால தூக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த எறும்போட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எறும்புங்க இருக்கும் இல்லையா, அவங்க நண்பர்கள்லாம் கூப்பிட்டு அந்த எறும்புகள்லாம் சேர்ந்து அந்த சர்க்கரையை ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டாங்களாம். சரியா, இது தாங்க கதை. இதுலேருந்து என்ன உங்களுக்கு மாறல் தெரியுது சொல்லுங்க பாப்போம்.
1: ஒற்றுமை,
0: ஒற்றுமையா இருக்கணும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையா. சேர்ந்து எந்த ஒரு பெரிய வேலையும் செஞ்சோம் அப்படின்னா சுலபமா முடிஞ்சிடும் அப்படின்னு தானே சொல்ல வராங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி,
0: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: ஹலோ சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? எப்பா பெரிய படிப்புலாம் படிப்பீங்க போலயே, கியூட்டா இருக்கே உங்க வாய்ஸ். என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? இனிமே தான் யோசிக்கணுங்கிறீங்களா? அப்பா அதை சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு? சரி சரிங்க, திருக்குறள் சொல்லுங்க பாப்போம். நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் இருக்குல்லையா, அந்த திருக்குறள் அழகா சொல்லுங்க. உங்க குரல்ல கேட்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. முதற்றே உலகு, யார் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு தெரியுமா? சரிங்க, அழகா திருவள்ளுவரா? சரிங்க, வாழ்த்துக்கள். சாப்பிட்டாச்சா? ஏன் சாப்பிடலையா
1: இன்னும்?
0: சாப்பிட்டீங்களா? சரிங்க, சமத்தா சாப்பிட்டுப்பீங்களா இல்ல அம்மாவை ரொம்ப தொல்லை பண்ணுவீங்களா சாப்பிடறதுக்கு? நீங்களே சாப்பிட்டீங்களா? சா, பரவாயில்லையே, வெரி குட். சரிங்க, நன்றி. தோ முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: அழகு குட்டி செல்லம். இது வந்து குட்டி செல்லங்கள் உங்கள் குழந்தைகளுடைய திறமைகளை வந்து நம்மளுடைய எஃப்எம்ல காமிக்கிறதுக்கான நிகழ்ச்சி தான். இதில் நேயர்கள் நீங்கள் பேசாமல் உங்களுடைய குழந்தைகள், உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸை வந்து இதில்

0: பேசுவீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கோவை நரசிவரம் கந்தசாமி.
0: சரிங்கய்யா, இது அழகு குட்டி செல்லம், இதுல வந்து குட்டிஸ் தான் பேசணும். வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம், பேசுங்க, யாரோ பேசுங்க, பேசுங்க, ஹலோ பேசுங்கன்னு சொல்றாங்களே, யார் அது பக்கம் இருந்து சொல்றது? உங்க பேர் சொல்லுங்க. பூவரசன். எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட லைன் கொஞ்சம் சரியா இல்லைங்களே பூவரசன், நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
4: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, புது மோட்டூர், போச்சம்பள்ளி.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.

0: யாருக்கெல்லாம் மறுபடியும் ஏரியில
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்,
5: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
6: வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கு. நிறைய குட்டீஸ் அவங்களுடைய திறமைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய திருக்குறள் சொல்லிட்டு, நிறைய ரைம்ஸ் எல்லாம் சொல்லி அழகா அவங்களுடைய வள்ளலை குரல்ல பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நேர்களும் உங்களுடைய குட்டீஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற வைக்கலாம். 0043 42 24 40 30 இந்த எண்ணிலும், 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். இல்லைன்னா 0043 42 24 40 31 என்ற எண்ணிலோ, 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். எழுப்பினக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம், வணக்கம்
7: வணக்கம் மேம்.
6: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்களுடைய குழந்தைங்களுக்கான நிகழ்ச்சி, குழந்தைங்களை பங்கு பெற வைக்கணும்.
7: வணக்கம் வணக்கம்
6: வணக்கம் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, நீங்க பக்கா இருந்து சொல்லி கொடுக்க வேண்டாம், அவங்களே அழகா பேசுறாங்க, அவங்களே நான் கேக்குற கேள்விக்கு அழகா பதில் சொல்லுவாங்க. கணேஷ்

0: அக்கா என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். பரவாயில்லையே, செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா நிறைய உங்களுக்கு பாட்டெல்லாம் தெரியுமே, ரைம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, திருக்குறள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆ சொல்லுங்க. ம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க. சரிங்க கனிஷ்கா, அழகா சொன்னீங்க. கனிஷ்காட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா? ம், சரிங்க. ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆப்பிள் இருக்கு, சரிங்களா? அஞ்சு ஆப்பிளையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து அஞ்சு பேருக்கு சமமாக கொடுத்துட்றீங்க, ஆளுக்கு ஒன்று ஒன்றா, சரியா? இருந்தாலும் அந்த தட்டிலையும் ஒரு ஆப்பிள் இருக்கு, எப்படி தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஒன்றும் உங்க லைன் சரியா கிடைக்க மாட்டேங்குதே. சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். சொல்லுங்க சார். ஹெவி ப்ரிப்பரேஷன் போலயே பேசுறதுக்கு முன்னாடியே. யார், எங்க இருந்து பேசுறீங்க? இனிப்புல இருந்து போயிட்டாங்க. வணக்கம் இனிப்புல நேக்குடைய நீர், வணக்கம்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 610.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. வணக்கம், இனிப்பில இருக்கீங்க. வணக்கம், வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. வானல் வசந்தம் இன்னைக்கு அழகு குட்டி செல்லமாக தான் போயிட்டு இருக்கு. நிறைய குட்டீஸ் வந்து அழகழகாக அவங்களுடைய திறமைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அழகாக பாட்டு, திருக்குறள் அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய குழந்தைங்களை பேச வைக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா லைன் கிடைக்கிற இடத்துல நல்லா பேச வைங்க. நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறாமல் உங்களுடைய குழந்தைங்களை பங்கு பெற வைங்க. வணக்கம், நிகழ்ச்சியில் இணையக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம்,
6: வணக்கம்.
0: யார், இங்கிருந்து பேசுறீங்க? சண்முகநாதன். யா, என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? சரிங்க, நீங்க பேசுறத விட பின்னாடி இருந்து அம்மா பேசுறதே நல்லா கேக்குது. என்ன சாப்பிட்டீங்களா காலையில? சாப்பாடு ஒன்றும் செய்யலையா, இல்ல என்னாச்சு, ஏன் இவ்வளவு சோகமா பேசுறீங்க? சாப்பிட்டீங்களா? சரிங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக சொல்லுங்க பாப்போம், கேக்கலாம்.
6: ஆட்டுக்குட்டியே
0: சரிங்க, ரொம்ப அழகா பாடுனீங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த பாட்டு?
6: மேம்.
0: மேம் சொல்லி கொடுத்தாங்களா?

சரி, உங்களுக்கு என்ன என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு? அம்மா செய்யறதுல எது ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவீங்க? என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே பிடிக்குமா? அப்படியா? எனக்கு தெரியும், சாக்லேட் ஐஸ்கிரீம் இதெல்லாம் தானே பிடிக்கும் உங்களுக்கு. ஆ சரிங்க, நல்லா அழகாக பாடினீங்க. நன்றி, தேங்க்யூ.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல்

0: கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். வானில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக பேசிட்டு இருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய குட்டி செல்லம், வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மேம் மோலி வயனூர் இருந்து சுகன்யா பேசுறேன்.
3: சரிங்க சுகன்யா, என்ன படிக்கிறீங்க?
4: மேம் 7th ஸ்டாண்டர்ட்.
3: 7th ஸ்டாண்டர்ட், சரிங்க. என்ன இன்னைக்கு நம்ம பண்பல சொல்ல வந்திருக்கீங்க?
4: மேம் அப்துல் கலாமோட பொன்மொழிகள் சொல்லலான்னு இருக்கேன் மேம்.
3: சொல்லுங்க.
4: உன் சோம்பலை நீ போக்கினால் உன் சாம்பல் கூட சாதனை படைக்கும். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு.
3: சரிங்க, அழகா சொன்னீங்க. நீங்க என்ன ஆகணும்னு நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை?
4: டிஎஸ்பி
3: ஆகணுமா? ஏன், எதனால இந்த ஆசை உங்களுக்கு? யார இன்ஸ்பிரேஷனா வச்சு இந்த ஆசை வந்தது?
4: மேம் அம்மா.
3: உங்க அம்மா வேலையா? ஏன், என்ன அம்மா தான் சொன்னாங்களா இந்த மாதிரி ஆகணும்னு? சரிங்க, ரொம்ப நல்லா. உங்களுடைய ஆசையும் உங்களுடைய கனவும் நிறைவேறட்டும். என்ன உங்களுக்கு அம்மா என்ன சமைச்சு கொடுத்துருக்காங்க
4: இன்னைக்கு? சாப்பாடு சாப்பிடல.
3: இன்னும் சாப்பாடு சாப்பிடலையா இல்ல சாப்பாடு சமைக்கலையா? சரிங்க சரிங்க, அம்மா விட்டு கொடுக்காம பேசுறாங்க. அழகா பேசுனீங்க, நன்றி. இணைப்பிழந்ததற்கு நன்றி.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நிறைய பாடல்கள் திருக்குறள்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்ன குட்டி செல்லங்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 10 மணி, இனி கேட்கலாம்
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: வீட்டில் 2 குழந்தைகள், மூத்தது பெண், இளையது ஆண். இருவரும் பள்ளி தவிர்ந்த நேரங்களில் வீட்டில் இருந்தால் ஓயாத சண்டை. பெண் குழந்தை ஏதாவது ஒன்றிற்காகவும் ஆண் குழந்தை அதற்கு எதிராகவும் சண்டையிடுகின்றன. வரவேற்பறையில் தந்தையும் தாயும் அமர்ந்திருக்கின்றனர். குழந்தைகள் இருவரும் தந்தையிடம் வந்து மேவிக்கின்றனர். அந்த தந்தையால் தான் பெற்ற 2 குழந்தைகளும் ஏற்றுக்கொள்ளுமாறு தீர்ப்பு சொல்ல முடியுமா? தடுமாறுகிறார். பெண் குழந்தைக்கு ஏற்ற வண்ணம் தீர்ப்பு சொல்கிறார். பையன் கோபித்து கொண்டு படுக்கை அறைக்கு சென்று படுத்து அழுகிறான். அவனை சமாதானம் செய்ய தாய் கிளம்பி போகிறாள். அன்றாடம் நம் ஒவ்வொருவர் வீடுகளிலும் அரங்கேறுகிற காட்சிதான் இது. ஒரு வீட்டில் ஒரு தந்தையால் தான் பெற்ற 2 குழந்தைகளுக்கும் ஏற்ற மாதிரி நல்லவராக நடக்க முடியவில்லையே, பின் எப்படி ஒரு மனிதனால் எல்லாருக்கும் ஏற்ற வண்ணம் நல்லவனாக நடந்து கொள்ள முடியும்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. வீடுகளில், அலுவலகங்களில், நிர்வாகத்தில் எல்லாருக்கும் நல்லவராக நடந்து கொள்ள முடியுமா ஒரு மனிதனால்? சிக்கலான விஷயம்தான்.

நிர்வாகத்தில் இதை எதிர்பார்ப்பதும் கடினம்தான். பிரச்சனைகளை பொறுத்து நல்ல விஷயத்திற்காக நாம் சார்ந்து நின்றால் கெடுதல் பண்ணுகிறவர்களுக்கு எதிராக நாம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். நன்றாக வேலை செய்கிறவர்களை பாராட்ட நேர்ந்தால் வேலை செய்யாதவர்களுக்கு பிடிக்காதவர்களாக ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அப்படியானால் எல்லாருக்கும் நல்லவராக நம்மால் நடந்து கொள்ள முடியாதா? எதையுமே கண்டுகொள்ளாமல் இருந்தால் அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் ஆகுமா? தெனாலிராமனை நடுவராக வைத்து ஒரு வழக்காடு மன்றம். ஒரு பக்கம் ஒருவர் அவரது அணிக்காக அரை மணி நேரம் பேசினார். சபாஸ், நீ சொல்வதுதான் சரி என்றார் தெனாலிராமன். அடுத்து எதிரணியில் ஒருவர் அவரது அணிக்காக முக்கால் மணி நேரம் பேசினார். சபாஷ், நீ சொல்றதான் சரி என்றார் தெனாலிராமன். பார்வையாளர் பகுதியிலிருந்து ஒருவர் எழுந்து கேட்டார், எப்படிங்க ரெண்டு பேர் சொல்றதும் சரியா இருக்கும்? தெனாலிராமன் அவரிடம், சபாஷ், நீ சொல்றதும் சரி. இப்படி இருந்தால்தான் எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முடியும். ஒன்று தெரியுமா, நான் மட்டுமல்ல

0: அவரது அணிக்காக முக்கால் மணி நேரம் பேசினார். சபாஷ், நீ சொல்றதான் சரி என்றார் தெனாலிராமன். பார்வையாளர் பகுதியிலிருந்து ஒருவர் எழுந்து கேட்டார், எப்படிங்க ரெண்டு பேர் சொல்றதும் சரியா இருக்கும்? தெனாலிராமன் அவரிடம், சபாஷ், நீ சொல்றதும் சரி. இப்படி இருந்தால்தான் எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முடியும். ஒன்று தெரியுமா, நான் மட்டுமல்ல, நம்மை படைத்த ஆண்டவனால் கூட எல்லாருக்கும் நல்லவராக நடந்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. வருந்துகிறவர்களுக்கு ஆதரவாகவும் வருத்துகிறவர்களுக்கு எதிராகவும் தான் ஆண்டவனால் செயல்பட முடியும். அப்படியானால் எல்லாருக்கும் நல்லவராக நடப்பதை விட நமக்கு நல்லவராக நடப்பது மட்டுமே சாத்தியம், அதுவே உத்தமமும் கூட. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். 5 நிமிடம் சிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்கள் அன்பங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் அன்பங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் மற்றும் சேலம்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: இந்த ஆடி மாதம் பிறந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய கூழ்லாம் ஊற்றுறாங்க, வாங்கி குடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆடி மாதம் அப்படிங்கிறது மாப்பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷனாக இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்க அடண்டுடா ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒன்றா இருக்கக்கூடாதேன்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு மாப்பிள்ளைங்க, ஆடி மாதமும் கூட்டிகிட்டு போகலையேன்னு சொல்லிட்டு வீட்டில் இங்கேயே இருக்காங்களே கூட்டிகிட்டு போகலையேன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பழைய மாப்பிள்ளைங்க. நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு தெரியல, நானும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கேன்னு நானே ஒரு ஃபீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்டுவீங்க சில உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க 0043 42 44 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு
1: சின்னம்பள்ளி சுதாகுமார், படம் வெயில், பாடல் ஒரு தேங்க்யூ.
0: ஜி வி பிரகாஷ்குமாரோட சில சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: 10:15 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன்
5: சிம்பனியம் செல்லிருக்கும் இசை. தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7. அது ஒரு காட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேடிட்டே இருந்தார். அந்த கடவுள் கிட்ட, என்னங்க எல்லாத்துக்கும் தள்ளுபடி கொடுக்குறீங்க, துணி கடையில் எல்லாம் தள்ளுபடி தரீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் வாங்கினாங்க அதுக்கும் ஒரு தள்ளுபடி தரீங்க, ஏசி வாங்கினா தள்ளுபடி தரீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கினா தள்ளுபடி தரீங்க, ஆனால் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு மட்டும் என்னைக்கு தள்ளுபடியே கிடையாதா அந்த கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாராம். நம்மளை போற என்னைய போல போல இருக்கு. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
7: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். எர்நெல்லிலிருந்து அருணா. அண்ணாமலை படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் போடுவோம். நன்றி.
5: தேவோட சில SV பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK Silks and Readymades இல் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்கப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோ

0: ஆர்த்தோபெடிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0-43-44-40-30 உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்று திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். அடுத்ததாக வலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: வணக்கம், நான் செட்டிக்கரையிலிருந்து மீனா பேசுகிறேன். எனக்கு மனுநீதி படத்திலிருந்து ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதே பாடல் வேண்டும். நன்றி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நாம் இதுவரை கேட்டிருந்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையா வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
7: இது உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர்
1: ஆயில். பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 043-42-24-40-30 வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அளிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: தர்மபுரி பொன்மலைக்கு காலை வணக்கம். படம் கருணா, பாடல் வந்து மலரே. நன்றி, வணக்கம்.

0: குழந்தை எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: 10:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
5: வணக்கம், நான் கரூர்ல இருந்து பாஸ்கர் பேசுறேன்.

சென்செக்ஸ் 2027 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி செல்ஃபாக உங்களுடைய உள்ளீடுகளை உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கொடுத்துருப்பாங்க, SIDDன்னு சொல்லிட்டு ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கணக்கெடுப்பாளர்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி டக்குன்னு போட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கணக்கெடுப்பாளர்கள் வரப்போகிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள். அவர்களுக்கு சரியான தகவல்களை கொடுங்க, சரியான ஐடி கார்டெலாம் கேளுங்க அவங்கக்கிட்ட, நீங்கள் தான் எடுக்கிறீங்களா, சரியான அதிகாரி தான் வந்திருக்கீங்களான்னு கேட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க. கேட்டு இருக்கிறோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெளிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: வணக்கம், பெயர் தனலட்சுமி, ஊர் போச்சம்பள்ளி. பாடல் காத்து குளிர் காத்து, படம் பூ மனமே வா. அனைவரும்

0: கேளுங்க கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: நீங்கள் கடமைகள் நிறைவாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
12: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் எருமதானம்பட்டி கிராமத்தில் இருந்து குரலரசி சத்தியவேல் பேசுகிறேன். எனக்கு உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து நீதானா நீதானா என் நம்பே நீதானா அந்த பாடல் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நாம் இதுவரை கேட்டிருந்தோம் உஷா சன்ஃப்ளவர் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நாளைக்கு வேற ஆடி பெருக்கு, ஆடி பதினெட்டுலயா நல்லா சிறப்பா கொண்டாடுங்க, நல்லா பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. நானும் கிளம்புறேன், போயிட்டு வரேன். எல்லாம் லேட்டா போனா எங்க அம்மா திட்டுவாங்க. போய் வரவா?

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் கேட்டால் சுவைக்கும்.

நாம் இன்னைக்கு கேட்டால்ஸ் வைக்கும் நிகழ்ச்சியில் அழகான முட்டை வெங்காய பஜ்ஜி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இந்த முட்டை வெங்காய பஜ்ஜி ஒரு சுவையான எளிய ஸ்நாக்ஸுங்க. மாலை நேரத்தில் தேநீருடன் அருமையாக சாப்பிடக்கூடிய சுவையான உணவு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு தேவையான பொருட்கள் முட்டை 3, வெங்காயம் 2 நறுக்கியது, கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, இஞ்சி 1 டீஸ்பூன் துருவியது, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கக்கூடிய அளவு. முதல்ல நாம் செய்ய வேண்டியது முட்டையை உடைத்து ஒரு பாத்திரத்தில் நன்றாக அடிக்கவும். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், மிளகாய்த்தூள், உப்பு ஆகியவற்றை சேர்க்கணுங்க. அடுத்து கடலை மாவு மற்றும் அரிசி மாவை சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி பஜ்ஜி மாவு போல கலக்கணுங்க. அடுத்து கடாயில் எண்ணெயை சூடாக்கி மாவை சிறு உருண்டையை போல எடுத்து எண்ணெயில் விடணுங்க. பொன்னிறமாக பொரித்தவுடன் எடுத்து காகிதத்தில் வைத்து எண்ணெயை வடிக்கணுங்க. சூடாக

0: இருக்கும்போது தேநீர் அல்லது காப்பியுடன் நம்ம சேர்ந்து சாப்பிட்டா ஐயோ எவ்வளவு அருமை தெரியுங்களா? தக்காளி சட்னி அல்லது புதினா சட்னியுடன் சுவையாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சட்னியுடன் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்குங்க. என்ன நேயர்களே, சொல்லியிருக்கக்கூடிய ரெசிபி பிடிச்சிருக்கா? ஆமாங்க, இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிடிச்ச உணவை நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்டாதாங்க நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற முறையில் உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் செய்து சாப்பிடணுமா? நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. நம்ம தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியே. என்ன நேயர்களே, மீண்டும் அடுத்த ரெசிபியில நாம சந்திக்கலாமா? அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி.

0: நேயர்களே, மீண்டும் அடுத்த ரெசிபியில நாம சந்திக்கலாமா? அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். கண்டிப்பா நம்மளுடைய பாரதியார் புதுமை பெண்களை பற்றி ஒரு அழகான கவிதை சொல்லியிருப்பாரு. தன்னம்பிக்கை, நேர்மை, அறிவு, துணிச்சல் ஆகிய பண்புகளுடன் வாழும் பெண்களே சமூகத்தின் பெருமை என்பதை பாரதியார் வந்து அழகாக வலியுறுத்தியிருப்பாரு. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் பூவே பெண் பூவே பெண்கள் நம்மளுடைய தோழிகள் அழகாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பல தகவல்களை, பல கருத்துக்களை, விளையாட்டுகள்னு விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக தான் விளம்பரப்போகுது. தோழிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். புதிய தோழிகளாக இருந்தீங்கன்னா 0043-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களை அழைக்கலாம். மற்ற தோழிகள் 0043-42-24-40-31 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களை அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இனிப்பல் இணையக்கூடிய தோழி வணக்கம்.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் ஏறிவாடி வீட்டில் எம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சரிங்க ராஜேஸ்வரிமா, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சதா? சண்டே அதுவும்மா, ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லைங்களா?
1: இல்லை, நாளை

0: இன்னைக்கெல்லாம் வேலை இருக்குல்ல,
1: நாளைக்கு.
0: இன்னைக்கு தான்
1: ஓ
0: வீட்டுல.
1: சரி சரி, ஆடி 18 இல்லைங்களா? அதனால வந்து
0: ஆமா, ஆடி பதினெட்டு.
1: சண்டேவோட வேலையை வந்து மண்டேக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சிட்டீங்க இல்ல?
0: ஆமா, அத
1: சமைக்கிறதெல்லாம்
0: போஸ்ட் பண்ணிட்டு இப்ப வீட்டுல வேலை இருக்கு இல்லையா, இன்னைக்கு அந்த
1: வீட்டுக்கு வீட்டை
0: செய்வேன்.
1: வந்து கிளீன் பண்ற வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா. எல்லாம் வந்து தயிர் சோற சாப்பிட்டு அமைதியா இருங்க, கஞ்சியை கிஞ்சியை
0: ஆமா
1: குடிச்சிட்டு இருங்கப்பா. ஒரு பக்கமா கறி சோறல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டீங்களா? சரிங்க,
0: அவ்வளவுதான்.
1: என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: ஜென்டில்மேன் படம், என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பாரு,
1: சரி
0: அந்த பாடல் கொடுங்க.
1: கேட்டுருவோம்.
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பூவை பெண் பூவை. பூவி பெண் பூவை பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் நேயக்கூடிய தோழி வணக்கம். சரிங்க ராஜேஸ்வரி, என்ன பண்றீங்க?
10: நல்லா இருக்கீங்களா?
9: நலமா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
10: நல்லா இருக்கமா.
9: சரிங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
10: படம் வந்து கயல்ங்க. அதுல வந்து பறவையா பறக்கிறோம் பாடல்.
9: சரி, கேட்டுவோம். நன்றி
10: நன்றி.

0: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட், 100% கடல எண்ணெய்.
6: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
14: நேரம் சரியா 11:30. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியர்.

0: காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவி பெண் பூவி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஈற்ற பொறியியல் கல்லூரி. பூவை பெண் பூவை கேட்டுட்டு இருக்கோம். பாவையர் விருப்பமாக தோழிகள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. இணைப்புல நினைக்கூடிய தோழி வணக்கம். வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டுட்டே வேலையை அப்படியே செய்யுங்க. என்ன பாடல் குடுக்கலாம்?
1: அதுல ஆனந்தம் ஆனந்தம் பாடல் பாடலாம்
0: கேட்டுவோம். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட்

குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவி பின்பூவி இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவையர் விருப்பமாக வளம் வந்தது. தோழிகள் அவங்களுக்கு பிடித்த பாடல்களாக நிகழ்ச்சியில் பங்கேற்று கேட்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

நேரம் நண்பகல் 12 மணி. நீங்க கேட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் இன்று நம் பண்பலில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று நண்பகல் 12:10 உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் மலரும் மொட்டுகளாக சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் சா புதுரெட்டியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பும், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், கட்சவி மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அதாவது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில், மாலை 4 மணிக்கு நாடகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5 மணிக்கு மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். 7:00 திரைசை, 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் மற்றும் வெண்டை சாகுபடி குறித்து மோட்டூர் எம் முத்துசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 10:00 சுகமான ராகங்கள். இன்று நண்பகல் 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுகள். சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் சா புதுரெட்டியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.

பண்பலையில் இணை தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: நேரம் நண்பகல் 12:10.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மலரும் மொட்டுக்கள், பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் சா புதுரெட்டியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக மகிழ்ச்சியே சிறந்த கல்வி என்பதை பற்றி சொல்ல வருகிறார் ஆறாவது மாணவி ஹார் ஹரணி.
2: நான் மகிழ்ச்சியே சிறந்த கல்வி என்ற தலைப்பில் ஓரிரு வரிகளை பேச வந்துள்ளேன். நான் மிக பயமுள்ளவளாக இருந்தேன். நினாசே என் பயத்தை போக்கி நம்பிக்கை கொடுத்தார். இன்று நான் பயமின்றி தன்னம்பிக்கை மிக்க மாணவியாக உள்ளேன். பயத்தை வெல்வதே தன்னம்பிக்கை பெறுவதற்கான விரைவான வழியாகும். பயமின்றி படித்தால் மனம் போல் வாழலாம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் கல்வி பற்றிய ஒரு உரையாடல். இந்த உரையாடல் உங்களுக்கு மிக அவசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஏழாவது மாணவி எஸ் எஸ் சஞ்சனா.
3: ஐ எம் கோயிங் டு சே அபவுட் த எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் கெயின் நாலேஜ், ஸ்கில்ஸ், வேல்யூஸ் நீடட் டு சக்சீட் இன் சொசைட்டி. த்ரூ எஜுகேஷன் இண்டிவிஜுவல் லேர்ன் ஹவு டு திங்க் கிரிட்டிக்கலி, சால்வ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மேக் பெட்டர் டிசிஷன்ஸ் இன் டெய்லி லைஃப். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பிளே எ கீ ரோல் இன் ஷேப்பிங் அ பர்சன்ஸ் ஃபியூச்சர் அண்ட் பர்சனாலிட்டி. Education also promotes equality, discipline and awareness in modern society. Thank you.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்ந்து மகிழ்ச்சியே சிறந்த கல்வி. மகிழ்ச்சி தாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லாமே அழகாக வரும் அப்படின்ற அடிப்படையில் சொல்ல வருகிறார் ஆறாவது மாணவி கே வி அபிக்ஷா.
4: மகிழ்ச்சியே கல்வியின் சிறந்த கவிதை. மதிப்பெண் தாளில் இல்லை கல்வி, மனதின் மறட்சியில் இருக்கிறது. புத்தகம் சுமக்கும் பிள்ளைக்கு புன்னகை தராத பாடம் வெறும் சுமை. கேள்வி குறிப்பதையும் வகுப்பறையில் விடை தெரியாத பயம் வேண்டாம். தவறுகள் தான் தனப்பதிக்கும் தடுமாற நடக்கும் குழந்தை போல. அறிவு என்பது ஆழ்கடல் அல்ல, அன்போடு குடிக்கும் சிரிக்கின்ற எழுத்தும் எண்ணும் ஏணிகள் தான். நீ ஏறும்போது சிரிக்க மறந்தால் என்ன பயன்? வகுப்பறை சுவர்கள் கேட்கும் கதைகள் வானவில் வண்ணம் பூசும் கனவுகள். மகிழ்ச்சி தொட்டும் படிக்கும் பாடம் மனதில் என்றும் அழிய ஓவியம். ஆசிரியர் சொல்லும் ஒற்றை வாடு புரிந்து கொள், பயப்படாதே. நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரமங்கை வீரலட்சன் வரலாறை வீரத்தோடு சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவி பி மௌசிகா.
5: நான் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். நான் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் பெண் பேரரசி. என் தந்தை ராமநாதபுரம் மன்னர், செல்லமுத்து சேதுபதி. தாயா சக்கரந்தி முத்தாத்தால் ஆவார். நான் சிறு வயதிலேயே வீர விளையாட்டுகளான சிலம்பம், குதிரையேற்பம், வாள்வீச்சு போன்ற வீரக்கலைகளை பயின்றேன். நான் தான் சிவகங்கையின் பட்டத்து ராணி. சிவகங்கையை வெள்ளையர்க கைப்பற்றியதால் சிவகங்கையை மீட்டே தீர்வன் என்று நான் சபதம் எடுத்தேன். சுல்தான், ஐதர் அலி, மருது சகோதரர்கள் குயிலி உதவியுடன் ஆங்கில படையை வீழ்த்து சிவகங்கையை மீட்டெடுத்தேன்.

0: हिंद जय हिंद।
1: நிகழ்ச்சி நடந்ததாக மகிழ்ச்சியே சிறந்த கல்வி என்ற அடிப்படையில் நானும் இதை சொல்லப் போகிறேன் என சொல்ல வருகிறார் ஆறாவது மாணவி எஸ் கவினா.
0: மகிழ்ச்சியே சிறந்த கல்வி. நான் ஓரிரு வரிகளை கூற வந்துள்ளேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை காட்டுவதே கல்வி. கல்வி கற்பதே தவம், அதை கற்பிப்பது வரம். யார் கைவிட்டாலும் கற்றது கைவிடாது உன்னை. கண்ணை மூடி கனிவுடன் படித்தால் நம் கனவில் எண்ணியபடியே நம் வாழ்க்கை அமையும்.
1: அடுத்ததாக பியூட்டிஃபுல் லைஃப் என்ற பாடலும் கர்ம வீரர் காமராஜர் பற்றிய வரலாறும் சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவி ஆர் தேவதர்ஷினி.
2: I am talk about your beautiful life. Your beautiful life is not about having everything, but about appreciating what you have. It is filled with peace, love and meaningful movement. It is about helping other, strong relationship and finding joy in simple things. Challenges may come, but they make life stronger and more meaningful when you focus on growth, kindness and happiness. It is created by your thoughts, actions and attitude. Thank you. நான் அடுத்ததாக காமராஜர் பற்றிய பேச வந்துள்ளேன். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற குரலுக்கு பொருந்திய காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவர் சிறுவதிலே உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழை அமை இயக்கம் முதலிய விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு நாட்டிற்காக பலமுறை சிறை சென்றுள்ளார். அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆகோருக்கு எழுத வைத்த என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் காமராஜர். இன்று காமராஜர் நம்மிடையே ஆனால் அவர் ஏற்றி வைத்த கல்வி கண்டல் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றன. அவர் ஏற்றி வைத்த அணைகள் இன்னும் நிரம்பி கொண்டிருக்கின்றன. அவர் விதைத்த நேர்மை இன்றும் அரசியலில் ஒரு பாடமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாமந்தின் புகழ் இந்த பூமியில் நிலைத்திருக்கும். அந்த அவர் விதைத்த நேர்மை இன்றும் அரசியலில் ஒரு பாடமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எளிமை இந்த ஒன்றை சொல்லுக்கு உயிர் கொடுத்தவர் காமராஜர். முதலமைச்சர் பதவியேற்றதும் அவர் போட்ட முதல் கையெழுத்து மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை மீண்டும் திறக்கத்தான். பசி வந்தால் 10 பறுத்து போகும். குழந்தைகளின் வயிற்றில் பசி இருந்தால் காதில் எப்படி பாடம் ஏறும் என்பதை உணர்ந்த அந்த தாயுள்ளம் கொண்ட தலைவர் கொண்டு வந்தது தான் மணி ஒன்றம். இவர் போட்ட முதல் கையெழுத்து மேலும் 12000 புதிய பள்ளிகளை திறந்து கட்டாய கல்வி, சில கல்வி என திட்டங்களை உருவாக்கி கல்வி பயிற்சி செய்தவர் காமராஜர்.
1: நிகழ்ச்சி நடந்ததாக ஸ்பீச் அபவுட் பேஷன்ஸ் என்பதை பற்றி சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவி டி பி வனிசா ஸ்ரீ.
0: ஐ எம் கோயிங் டு சே அபவுட் ஏ பேஷன். பேஷன்ஸ் இஸ் ஏ வைப்ரன் குவாலிட்டி டட் ஹெல்ப் பீப்பி ரிவைன் சார்ம் அண்ட் பாசிட்டிவ் டியூரிங் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இட் அலோ அஸ் டு ஃபேஸ் சேலஞ்ச் விதவுட் பிகமிங் ஃபர்ஸ்டேட் ஆர் கிவிங் அப் ஈஸிலி. பேஷன் பீப்புள் கேன் மேக் பெட்டர் டிசிஷன் பிகாஸ் தே திங்க் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஆக்டிங். பேஷன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் எஜுகேஷன், ஒர்க் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அஸ் இட் ப்ரொமோட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இட் ஆல்சோ help us achieve long term goals through strength, effort and perseverance, developing patient record, practice and determination. Therefore, patient is a key virtue of leads that to success, happiness, stronger and relationship, making life more peaceful and rewarding.
1: நிகழ்ச்சி நடந்ததாக நாங்கள் விழிப்புணர்வுக்காக பல நாடகங்கள் நடத்திருக்கிறோம், பல மேடை ஏறி நாங்கள் நடத்திருக்கிறோம், பல பாராட்டுகள் எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் மகிழ்ச்சியே சிறந்த கல்வி என்ற நாடகத்தை தற்போது நிகழ்த்த இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று அந்த நாடகத்தை குழுவாக சொல்ல வருகிறார்கள் மாணவ கண்மணிகள்.
3: நாங்கள் மகிழ்ச்சியே சிறந்த கல்வி என்னும் தலைப்பில் ஒரு சிறிய நாடகம் நடிக்க வந்துள்ளோம். காட்சி ஒன்று.
4: என்எஸ்டி பண்ணிட்டு இருக்க, போன வாரம் வச்ச ரிவிஷன் டெஸ்ட்ல 70 மார்க் தான் எடுத்த, இந்த வாரம் 95 மேல எடுக்கலன்னா நீலாம் எங்க முன்னேற போற?
5: இல்லம்மா, எனக்கு படிக்கவே பயமா இருக்குமா. விடிய விடிய படிச்சாலும் எனக்கு மனப்பாடமே ஆக மாட்டேங்குதுமா. படிக்கவே பயமா இருக்குதுமா.
4: பயமாவது பலனாவது, இன்னும் 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து படிச்சுன்னா உனக்கு ஞாபகம் இருக்கோ? ஒழுங்கா படி.
3: அம்மா கோபமாக செல்ல ஸ்ரீ தனது புத்தகத்தின் மீது தலையை வைத்து அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவளின் தோழி கையில் ஒரு சயின்ஸ் மாடல் புத்தகத்தை வைத்து பாடிக்கொண்டு வருகிறாள். என்ன கவி அழுதுட்டு இருக்க?
5: பின்ன என்ன, எனக்கு படிப்பவே சுத்தமா வரமாட்டேங்குது, எனக்கு படிக்கிறனாவே பயமா இருக்குது. எங்க அப்பா எங்க அம்மா வேற என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ எப்படி சிரிச்சுக்கிட்டே நல்லா படிக்கிற?
3: அது என்னன்னா, நான் பாடங்களை மகிழ்ச்சியாக ரசித்து தான் படிக்கிறேன். அதனால தான் எனக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகுது. நாளைக்கு வந்து பாரதி டீச்சர் கிளாஸை கவனி, உனக்கே புரியும். காட்சி ரெண்டு.
5: வணக்கம் ஆசிரியர்.
6: வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நாம் அறிவியல் புத்தகத்தை தொடர்ந்து படிக்க போறதில்ல.
5: என்னடா இது, தொடர்ந்து படிக்கவே வேணாமா புத்தகத்தை?
6: இன்னைக்கு நாம் ஒரு விளையாட்டு விளையாட போறோம். என் கையில் இருக்கிற இந்த செடிக்கு எப்படி உயிர் இருக்கு, இது எப்படி சுவாசிக்குதுன்னு நாம் ஒரு நாடகம் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
7: ஆசிரியர் மாணவர்களை கொண்டு ஒளிச்சேர்க்கை மூலம் போட்டோ சிந்தசிஸ் முறையில் ஒரு எளிய சிறிய பாடல்கள் மூலம் வாங்க அறிந்து கொள்வோம்.
6: வேர்கள் உறிஞ்சும் நீ

0: மட்டுமே.
1: கவியின் முகத்திலும் சிரிப்பு தெரிந்தது.
2: கவின், இப்போ சொல்லு, தாவரங்கள் எப்படி உணவு தயாரிக்கிறது?
0: டீச்சர், வேர் மூலியமா தண்ணியும், இலை மூலியமா காற்றையும் சூரியன் உதவியோட உணவு தயாரிக்குது டீச்சர். எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு டீச்சர்.
2: மிக சிறப்பு முகிலன். பார்த்தையா, நீ பயந்து படிச்சா உன் மூளை ஏத்துக்காது. மகிழ்ச்சியா கத்துக்கும் போது உன் மனசுல ஆழமா பதியும் கல்வி.
1: காட்சி மூன்று.
3: ஆச்சரியத்துடன், என்ன ஸ்ரீ, இந்த தடவை நீ 98 மார்க்கு தான் எடுத்திருக்க, படிக்கையே இல்ல, சிரிச்ச முகத்தோடு விளையாண்டுட்டு தான் இருந்த.
0: பிரியா, இப்பதான் நீ உண்மையை புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா ஸ்ரீ மதிப்பெண் எடுக்கலன்னு பயந்து போயிட்டே இருந்த. இப்பதான் விசுவாசத்துடன் படிக்க ஆரம்பித்தாள்.
2: ஆமாமா, எங்க பாரதி டீச்சர் சொன்னாங்க, கல்விங்கிறது சுமை இல்ல, அது ஒரு சுவைன்னு. நான் வந்து பயந்து படிச்சதுனாலதான் இத்தனை நாளா மார்க்கே எடுக்கல. நான் சந்தோஷமா படிச்சதுனாலதான் இன்னைக்கு அதிக மார்க் எடுத்தேன்.
0: அம்மா தன் தவறை புரிந்து அணைத்து கொள்வார்.
3: என்னை மன்னிச்சிரு ஸ்ரீ, இதுக்கு மேலே உன்னை மார்க் எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன். இதுக்கு மேலே உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா படி.
1: இந்த கதையில் உள்ள நீதி, மதிப்பெண் மட்டுமே கல்வி அல்ல,
2: பயந்து படித்தால் அறிவு அல்ல. கல்வி என்பது

0: நிகழ்ச்சி நடந்தாக லைஃப் பற்றிய ஒரு ஸ்பீச்சும் கல்வி பற்றிய ஒரு ஸ்பீச்சும் வீரமாக சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவி எஸ் எஸ் பவதானி.
1: மை டாபிக் இஸ் லைஃப். லைஃப் இஸ் ஏ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஃபுல்லட் வித் எக்ஸ்பீரியன்ஸ், சேலஞ்சஸ், லெசன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எவ்ரி பர்சன் ஃபேஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் டிஃபிகல்ட் டைம், பட் போத் ஹெல்ப் அஸ் க்ரோ அண்ட் பிகம் ஸ்ட்ராங்கர். லைஃப் டீச்சர்ஸ் பேஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கைண்ட்னஸ் அண்ட் த வேல்யூ ஆஃப் ரிலேஷன்ஷிப் லைஃப். பட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பர்பஸஸ் அண்ட் த பிஹைண்ட் இட். ஹானஸ்டி அண்ட் த வே வி ட்ரீட் அதர்ஸ் அண்ட் அவர் செல்ஃப். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே பாசிட்டிவ், ஒர்க் ஹார்ட் அண்ட் அப்பாரேட்டட் த ஸ்மால் அண்ட் பிகம் ஸ்ட்ராங்கர். தேங்க்யூ. கல்வியை பற்றி பேச போகிறேன். கல்வி என்பது கண்ணுக்கு தெரியாச்சலும், அதை கற்றவருக்கு என்றும் துணை நிற்கும் நல்ல நண்பன். அறியாமை என்னும் இருளை நீக்கும் விளக்கு கல்வி, ஏழையும் அரசாணுக்கும் ஆற்றல் கல்வி. புத்தகத்தை திறந்தால் புது உலகம் பிறக்கும், எழுதுகோல் பிடித்தால் எதிர்காலம் மாறும். கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு என்று முன்னோர் சொன்னது போல நாம் கற்க வேண்டியதும் எவ்வளவோ இருக்கிறது. ஆசிரியர் காட்டும் வழியில் நடந்தால் வெற்றி நம் காலடியில் வந்து விழும். கல்வி இல்லாத வாழ்க்கை விளக்கில்லாத வீடு. கல்விக்கு அழகு ஒழுக்கம், படிப்போடு பண்பும் வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சி நடந்தாக தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம் என்ற அடிப்படையில் தண்ணீர் சேமிப்பு பற்றி சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவி பி புவனேஸ்வரி.
2: சே வாட்டர், சே லைஃப். வாட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் நேச்சர்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். வி கேனாட் லைன் வித்தவுட் வாட்டர். வி ஷவுட் நாட் பி வேஸ்டட். சேவ் வாட்டர் டு சேவ் த எர்த். ஃபார்மர் நீட் ஃபார் கிராப்ஸ். அனிமல்ஸ் ஆல்சோ நீட் வாட்டர் டு சர்வீஸ். ரெயின் வாட்டர் கேன் பி ஸ்டோர்ட். சேவ் வெரி மஸ்ட் யூஸ் வாட்டர் விஸ்லி. சேவ் வாட்டர், சேவ் லைஃப். தேங்க்யூ.
0: நிகழ்ச்சி நடந்தாக கர்ம வீரர் காமராஜர் எங்களுக்கு பிடித்தமான ஒரு வீரர், சுதந்திர போராட்ட தியாகி. அவரை பற்றிய ஒரு வரலாறை சொல்ல வருகிறேன், கேளுங்கள் என்ன சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவி எஸ் ஜெயஸ்ரீ.
3: காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர். அவர் கல்வி தந்தை என்று அன்புடன் அழைப்பார்கள். ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி வரை மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அவர் காலத்தின் பல புதிய பள்ளி திறக்கப்பட்டுள்ளனர். அவர் கர்ம வீரர் என்று போற்றுவார்.
0: நிகழ்ச்சி நடந்தாக கல்வி பற்றிய ஒரு சிறிய உரையாடலை சொல்ல வருகிறார் ஏழாவது மாணவன் எம் சோமேஷ் குமார்.
4: I speak about how English changed my life in 1 year. 1 year ago, I was not confident in speaking English. I understood some words, but I often felt nervous when trying to communicate. I decided to practice every day by reading books, watching videos, learning new vocabulary, and speaking as much as possible. At first, progress was slow, but I stayed confident and never gave up. After 1 year, my English improved significantly. I became more confident in conversation, understood more content, could express my thoughts more clearly. Learning English opened new opportunities for education, personal growth, and communication with people from different backgrounds. It's also helped me gain confidence and believe in my abilities. The journey taught me that patience and daily practice are the keys to success. In simple words, my English changed my life by improving my confidence, communications, skills, and knowledge. It showed me that small efforts every day can lead to big result and a brighter future. Thank you.
0: நடந்தாக கல்வி பற்றிய கவிதையும் காமராஜர் பற்றிய கவிதையும் ஒப்பிக்க வருகிறார் நான்காவது மாணவி எஸ் எஸ் ரஞ்சனா.
5: கல்வி என்பது கடல், அது கற்றுக் கொடுப்பதோ நம்பிக்கை கேட்டால் கல்வி என்று மணிக்க விடாது. அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் தான் கல்வி அறிவேனும்

0: திருக்கோதும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமையே அகற்றாதவை காற்றும் மறுப்புதவிலேதான் கல்வி. கல்லா இருக்கும் நம்மை சிலையாக மாற்றுவது கல்வி. காற்று இல்லை என்றால் உயிர் இல்லை, கல்வி இல்லை என்றால் வாழ்க்கையிலே. நன்றி, வணக்கம். கருமை வீர கண்ணன், ஆட்சியில் நீ மன்னன். தூய்மை அரசு சின்னம், துடிப்பான செயல் வீர. தாகம் தீர்க்கும் மனைகள் தந்தது உன் கைகள். பல தொழிற்சாலைகள் பறைச்சாற்றும் உன் பெயரில். பல பள்ளிகள் விதைத்தால் பல மேதைகள் வந்தார்கள். உனக்கில்லே குடும்பம், தமிழ் மக்களே உனது குடும்பம். தமிழ் தாயின் தலைமகன் நீ, என்றும் புகழ் மகனே. உனது விண்மூட்டும் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க நன்றி.
1: நயல் சிலடந்தாக வில்லுப்பாட்டு தாங்க. நாங்கள் குழுவாக சேர்ந்துட்டா எப்பவுமே வில்லுப்பாட்டு பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். இதோ நாங்கள் உங்களுக்கு ஒரு வில்லுப்பாட்டு வழங்குறக்கும், கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல வருகிறாங்க. சா புதுரெட்டியூர் பள்ளி மாணவ மாணவியர்.
2: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட,
3: ஆமா
2: வில்லினில் பாட,
3: ஆமா
2: வந்தருவாய் காலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட,
3: ஆமா
2: வில்லினில் பாட,
3: ஆமா
2: வந்தருவாய் காலை மகளே.
4: அனைவருக்கும் வணக்கம். இப்போது சுற்றுச்சூழல் வந்து எப்படி மாசுபடுதுங்கிறத பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் வந்திருக்கோம்.
5: நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ண போறோம்?
4: மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறத பத்தி பேசதான் வந்திருக்கோம்.
6: நில நீர் காற்று, அதுக்கப்புறம் உலக சுற்றுச்சூழல் அந்த மாதிரி அக்கா?
4: ஆமாம், நாம வந்து நிலத்தை எப்படி மாசுபடுத்துறோம் அதெல்லாம் இங்க வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்திருக்கோம். நிலத்தை வந்து பிளாஸ்டிக் எதுவும் போடாம தூய்மையா வச்சுக்கணும்.
7: நிலத்தை எப்படிக்கா பாதுகாக்கிறது?
5: நாம வந்து நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்றோம், அதெல்லாம் தவிர்த்து நிறைய மஞ்சப்பைகள்லாம் பயன்படுத்தலாம். அப்புறம் காற்று மற்றும் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கிறதுனால காற்றும் மாசுபடுது, நிலமும் மாசுபடுது. அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம்.
8: நீர் எப்படிக்கா மாசுபடுது?
5: நம்ம நிறைய தொழிற்சாலை இப்போ கழிவுகள்லாம் கொண்டு வந்து தண்ணியில் போடுறதுனால அந்த தண்ணி வந்து மாசுபடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை எப்படி ஃபில்டர் பண்ணினாலும் அதில் இருக்கிற சின்ன சின்ன கிருமிகள் வந்து உயிர் வாழும். ஃபில்டர் பண்ணாலும் அதை நம்ம குடிக்கும்போது அதனால் நிறைய நோய்கள் வருது. அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கணும்.
6: அக்கா, நிறையா வாகனங்கள் எப்படிக்கா அதெல்லாம் இதாகுது?
4: காற்று மாசுபடுறது வந்து நிறைய வாகனம் உருவாகிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. நாம் நிறைய மரம் வளர்த்தா கார்பன் டை ஆக்சைடு குறையும்.
5: அதுக்கு நம்ம என்னங்கக்கா பண்ணலாம்?
4: விதைப்பந்து தயாரித்து நம்ம சுற்றி உள்ள இடங்கள்லாம் போட்டால் மரம் 5 வருஷத்தில் வளர்ந்து நிறைய ஆக்சிஜன் கொடுக்கும்.
6: அக்கா, உலக சுற்றுச்சூழல் அன்னைக்கு விதைப்பந்து இந்த நம்ம பள்ளிக்கூடத்தில் தயாரிச்சுமே அதுவாக்கா?
4: ஆமாம், அதை வந்து வீட்டு பக்கத்தில் போடலாம், இல்லைன்னா மலையடிவாரத்தில் போடலாம், எந்த இடத்துல ஸ்கூல் பக்கத்தில் கூட போடலாம். நாம் எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல மரம் வளர்ந்து அந்த இடம்லாம் பசுமையாகும். மரம் வளர்ந்தால் மழை நிறைய பெருகும்.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக கல்வியே வாழ்க்கையின் விளக்கு என்ற ஒரு குழு நாடகத்தை நிகழ்த்த காத்திருக்கிறார்கள் மாணவ கண்மணிகள்.
0: எப்பப்பா லீவு லீவு லீவு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு, அக்கதெல்லாம் பலா போனாங்க. அது மட்டுமா, பிள்ளைகளோட படிப்பு பலா போச்சு. இப்போ வர மழை காரணமாக 10 நாள் விட்டுருக்காங்க. என் பிள்ளைங்க நல்ல நாளே பள்ளிக்கூடம் போகாது, இதில் வர 10 நாள் விட்டுருக்காங்க. என் பிள்ளைங்க தொடர்ச்சியாக வீட்லேயே இருந்துன்னு பயமாக இருக்குது. வேலைக்கு வேற போகணும், ஒரே தலைவலியாக இருக்குது.
9: டே மணி, என்னடா புலம்பு புலம்புன்னு புலம்பிட்டே இருக்க, உனக்கு இதே தான் பிரச்சனையாடா?
0: முருகா, இன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கு 10 நாள் விட்டுருக்காங்களாம்.
9: சரிடா மணி, வா வேலைக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு எங்கே வேலை?
0: நேற்று நம்ம குஞ்சாண்டியூர் போனோம், இன்னைக்கு சாப்புதுரெட்டியூர் போகணுமா?
9: என்னடா மணி, நேற்று குஞ்சாண்டியூர் இன்னைக்கு சாப்புதுரெட்டியூராடா?
0: ஆமாம், அந்த கொத்துல போக சொல்கிறாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும். நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம பிள்ளைங்க சாப்பாடு போட முடியும். நம்ம வேலைக்கு போனால் தான் நல்லா காசு கிடைக்கும்.
9: டே மணி, என்னடா மேக்கப்லாம் பலமாக இருக்கு.
0: ஆமாம் முருகா. சரி சரி அம்மா, வா நம்ம போகலாம் வேலைக்கு.
9: சரி வாடா, நம்மளுக்கு வேலைக்கு டைம் ஆச்சு.
10: அப்பா அப்பா, என்னப்பா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க?
0: உனக்கு என்னடா வேணும்?
10: பா, நாளைக்கு வேறு ஸ்கூல்லாம் திறக்க போகிறாங்களாம்ப்பா, ஒரே பயமாக இருக்குப்பா, கை கால்லாம் ஒரு மாதிரி வெல வெலன்னு போகுதுப்பா.
0: ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னடா பயம்?
10: பா எழுத்தெல்லாம் மறந்து போச்சுப்பா, படிப்பு வரமாட்டேங்குது.

0: எங்க அம்மா தான் என்ன படி படின்னு தலத்தலையா அடிச்சுக்கிட்டாங்க. நான் தான் படிக்காம வந்துட்டேன், நீயாச்சும் படியேண்டா.
1: ஸ்கூலுக்கெல்லாம் பார்க்க முடியாதுப்பா.
0: இன்னொரு தடவை இப்படி சொன்னீங்கன்னா உன் தோலை உரி உரின்னு உரிச்சிருவேன்டா. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ.
1: சரிப்பா, நான் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிறேன்ப்பா.
0: ஊர் சுத்தாம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உரிச்சிருவேன்.
1: சரிங்கப்பா.
2: அது நம்ம சிதம்பரம் தானே? டே குகனே, அது நம்ம சிதம்பரமே கிடையாதுடா. டே ஒழுங்கா பாருடா, அது நம்ம சிதம்பரமே தான்டா. இரு பாக்கறேன். ஏ ஆமாண்டா குகனே, அவன் நம்ம சிதம்பரமே தான்டா. அவன் கூட பேசிட்டு அவனும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போறான்டா. வாங்கடா.
0: ஏ குகனே, நான் பள்ளிக்கூடத்துக்கு வரலடா.
2: ஏ பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா எப்படிடா படிப்ப?
0: எவன்டா இவன் தண்ணிக்குள்ள விழுந்த தவளை மாதிரி பேசுறதே புரியல.
2: ஏ இன்னமேல் அந்த மாதிரி சொன்ன உரிச்சிருவேன்.
1: ஏ சண்டையெல்லாம் போடாதீங்கடா.
2: சரிடா,
0: வாங்கடா சிதம்பரங்கிட்ட போவேன்.
1: ஏ அது நம்ம சிதம்பரம் தானே. ஏ சிதம்பரம் எங்க தெரியலையாடா. நான் தான் கீர்த்திவாசன், இவர் தான் குகன்.
3: கீர்த்திவாசனா குகனா?
1: ஏ என்னடா சிதம்பரம், அதுக்குள்ள மறந்துட்ட.
3: யார் நீங்க?
1: நாங்கள் தானே. நாங்கள் வாடா ஸ்கூலுக்கு போகலாம். நீ வரலையா?
3: நான் வேலைக்கு போகலான்னு நிற்கிறேன்டா.
2: ஏ நீ நீ ஸ்கூலுக்கு போனால் தானே நல்லா படிக்க முடியும்.
3: ஆமாம், நீ படித்து தாசில்தாக போகிற, நீ கலெக்டராக போகிற.
1: ஏ என்னடா சிதம்பரம் இப்படியெல்லாம் பேசுகிற? ஏ நான் படித்து தாசில்தாராக முடியாதா, இல்லை நான் கலெக்டர் ஆக முடியாதா? என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற?
3: நீங்களாம் படித்து பெரிய அதிகாரிகளாக ஆகவே முடியாது.
1: ஏ என்னடா சிதம்பரம் இப்படியெல்லாம் பேசுகிற?
3: ஏ என்னடா பெரிய பிஸ்தாவாட்டம் பேசுகிற? படிச்சவன் பாட்டை எடுத்தாலே எழுதணும், ஏட்டை எடுத்தானா?
0: ஏண்டா யாரும் சொல்லி கொடுத்து தானே இவன் பேசுறான்.
3: எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல.
0: என்னடா இவன் பெரிய மாதிரி பழமொழியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான்.
3: ஏட்டு சொரக்காலாம் கறிக்கு உதவாது.
0: நான் படிக்கவே முடியாதுடா. வாங்கடா, நாமளாச்சும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கலாம்.
1: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்ப்பா. எல்லாரும் உக்காருங்க. எல்லாரும் வரும்போது சாப்பிட்டுருந்தீங்களாப்பா?
5: சாப்பிடுவாங்க ஐயா.
4: சரி, பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்துப்போம். எல்லாரும் எஸ்ஆர் நோன்னு சொல்லக்கூடாது, உள்ளே நய்யான்னு சொல்லணும்.
5: சரிங்க ஐயா.
4: சதீஸ்வரன்
0: உள்ளே நய்யா.
4: கீர்த்திவாசன்
1: உள்ளே நய்யா.
4: சங்கரபாண்டி
0: உள்ளே நய்யா.
4: சிதம்பரம் சிதம்பரம் சிதம்பரம் சிதம்பரம் என்னடா தூங்கிட்டு இருக்கிறானா? எழுப்பி விடுறாங்க.
0: என்னங்க ஐயா, சிதம்பரம் சீர்காழி கடவுளூர் பாண்டின்னு கூவி கூவி விக்கிறீங்க.
4: யாராவது பிட்வேட் பண்றது?
0: நான் தானே ஐயா.
4: ஏண்டா சிதம்பரம் ஸ்கூலுக்கு வரலையா?
0: ஒரு வாரமாவே ஸ்கூலுக்கு வரலங்க ஐயா.
4: அப்படியா?
0: ஆமாங்க ஐயா.
4: படிப்புனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமாடா? நான் சொல்ற கேட்டுக்கோங்க. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொன்னது நம்ம நெல்சன் மண்டேலோடா. நீங்க அவங்கள மாதிரி சித்தால வேலைக்கெல்லாம் போகாதீங்க. நல்லா படிச்சு பெரிய அதிகாரிங்களா ஆயி பெரிய வேலைக்கு போங்க.
0: சரிங்க ஐயா.
4: அட என்னது பாக்க சிதம்பரம் அப்பா மாதிரி இருக்குது. சிதம்பரம் வேற ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரல. சரி என்னன்னு போய் பேசி பார்ப்போம். ஐயா நீங்க சிதம்பரம் அப்பாவா?
0: ஆமா, நான் சிதம்பரம் அப்பா தான். நீங்க யாரு?
4: நான் சிதம்பரத்தோட டீச்சர்.
0: இங்க எதுக்கு வந்திருக்கீங்க?
4: சிதம்பரம் ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரல, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன்.
0: என்னது சிதம்பரம் ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரலையா?
4: ஆமா, உங்களுக்கு தெரியாதா?
0: எனக்கு தெரியாதுங்க ஐயா. வீட்டில் செல்லு செல்லுன்னு என்ன ராவடி கட்டுறாங்க ஐயா.
4: என்னது டச் ஃபோனா? டச் ஃபோனால் பல பேர் வாழ்க்கை வீணாகிருச்சு. எனக்கு அந்த டச் ஃபோன் வந்துச்சோ அன்னையிலேருந்து நம்ம எல்லாரும் குடும்பமும் டச்சுன்னு விட்டு போச்சு.
0: சரிங்க ஐயா, அவனுக்கு ஃபோன் கொடுக்காம ஸ்கூலுக்கு அனுப்புறேங்க ஐயா.
4: அவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க.
0: சரிங்க ஐயா.
1: ரிங் ரிங்.
0: யார் ஃபோன் அடிக்கிறது? ஐயோ, கலெக்டர் சார் வார் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. என்னன்னு பேசி பார்ப்போம். ஹலோ சார்.
1: ஹலோ விவோ சார், எங்க இருக்கிறீங்க?
0: ஆபீஸ்லங்க சார்.
1: என்னது ஆபீஸ்லயா? இங்க புயல்ல மர மேலே சாஞ்சி கேட்டுக்கு, ஆபீஸ்ல என்ன பண்றீங்க?
0: சரிங்க சார், சீக்கிரமா போய் சரி பண்றோம் சார்.
1: சரி சீக்கிரம் வாங்க சார்.
0: சீக்கிரமா சிதம்பரத்துக்கு வேற ஃபோன் அடிக்கணும். 1 2 3 4 ட்ரிங் ட்ரிங்.
1: யார் அது ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறது? ஹலோ
0: ஹலோ, சிதம்பரமா?
1: ஆமாம், நான் சிதம்பரம் தான். நீங்கள் யார்?
0: நாங்கள் விவோ பேசுகிறோம். நால்வேல் ரோட்ல மரம்லாம் சாஞ்சி கிடக்குதான், சீக்கிரமா போய் சுத்தம் பண்ணுங்க. கலெக்டர் சார் வார் வந்துட்டு இருக்கிறாரு, சீக்கிரமா போங்க.
1: சரி சார், சுத்தம் பண்ணிடுறோம் சார். என்ன விவோ சார், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?
0: சீக்கிரமா முடிஞ்சிடும் சார்.
1: சீக்கிரம் வேலையை முடிங்க சார். அங்கே பப்ளிக் மேல் பப்ளிக் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சார்.
0: சரிங்க சார், சீக்கிரமா வேலையை பாருப்பா.
1: சரிங்க சார். சீக்கிரமா வேலையை பாருங்க. எங்கெல்லாம் ட்ரா

0: வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
1: சரிங்க சார்.
0: அன்பு விட்டுறவர்களே, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறீங்க, ஆனால் அவன் மேலே சரியான கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க. அவன் நல்லா படிக்கிறானா, அவன் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுறானா, நல்லா தூங்குறானா, நல்லா சாப்பிட்றானா, எல்லாத்தையும் கவனிங்க. உங்கள் பசங்களோட எதிர்கால வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. நன்றி.
2: நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் சா புதுரொட்டியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இ.ஏ. பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எம். புகழ் மாரிமுத்து.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1705 வழக்குகள் பதிவு செய்து 1710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவைச் சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுப்பா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் 1000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை வென்றோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர்.

கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
0: நேகலினி கேட்கலாம், சூழல் காப்போம்.
6: இந்த வருஷம் மழை வேற இல்ல, மழை இல்லாதனால வயல்ல நம்மளால எதுவுமே வெள்ளாம பண்ண முடியாம இருக்கே, என்ன பண்றதோ, தண்ணியும் இருக்க மாட்டேங்குது, இதுக்கு என்னதான் தீர்வோ தெரியலையே. அட, தூரத்துல நம்ம செல்வி புள்ள மாதிரி இருக்கே, நம்ம கண்டுதான் மச மசன்னு தெரியுது. ஒருவேளை சரி, எதுக்கும் கூப்பிட்டு பாப்போம். செல்வி, செல்வி, ஏ புள்ள செல்வி, நில்லு.
7: என்ன அண்ணன் குரல் கேக்குது? அண்ணே சொல்லுனே, எப்படி இருக்க?
6: எங்கத்தான் நல்லா இருக்கிறது, தண்ணி பிரச்சனை வேற நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு.
7: ஆமாண்ணே, சிக்கனமா பயன்படுத்தி இருந்திருக்கணும். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஒண்ணு முடியாது.
6: சிக்கனமா பயன்படுத்தணுமா? இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலையேமா. எதுவும் இத பத்தி ஏதாச்சும் உனக்கு கொஞ்சம் தெரியுமா?
7: ஆமாண்ணே, மழையும் சரியா பெய்யல, நிலத்தடி நீரும் குறைஞ்சு போச்சு, அதனால நம்ம ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் பொண்ணாதான் நினைச்சு பயன்படுத்தணும்.
6: சரிதான் புள்ள, சில பேர் அந்த பைப்ப திறந்து விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க வேலை பாக்கறதுக்கு. தண்ணி வந்து வேஸ்டா போயிட்டே இருக்கு, அது எவ்வளவு பெரிய வீண் அடிப்புன்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க.
7: அதனாலதானே வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கே சின்ன வயசுல இருந்து தண்ணியோட அருமையை சொல்லி கொடுக்கணும்னு சொல்றேன். பல் துளக்கும் போதும், பாத்திரம் கழுவும் போதும், துணி துவைக்கும் போது கூட ஏன் தேவையான அளவு மட்டும் தான் தண்ணியை பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும்.
6: சரியா சொன்னம்மா, விவசாயத்துல கூட தண்ணிய வந்து சிக்கனமா பயன்படுத்துற முறை இப்ப நிறைய வந்துருச்சு.
7: அப்படியா? என்னென்ன இருக்கு? எனக்கு எதுவும் தெரியலையே.
6: சொல்றேன் கேட்டுக்கோமா. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இந்த மாதிரி நிறைய முறைகள் பயன்படுத்தினா தண்ணியை எளிதா சேமிக்கலாமா?
7: ஆமாண்ணே, அதோட மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியம். ஒவ்வொரு வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், நிலத்தடி நீர் மட்டும் நல்லா உயர்ந்து நிற்கும்.

0: உண்மைதான், தண்ணீர் இல்லாம மனிதனும் இல்ல விவசாயமும் இல்ல. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை சேமிக்கணுமா?
1: ஆமாண்ணே, சேமிக்கணும் தான். இன்னைக்கு சேமிக்கும் ஒரு சொட்டு நீர் தான் நாளைய தலைமுறைக்கு நம்ம குடுக்கற ஒரு உயிரா இருக்கும். இந்த எண்ணத்தை எல்லாரும் மனசுலயும் வச்சுக்கணும்னே.
0: சரி வாத்தா, நம்ம வீட்ல இருந்தே தொடங்குவோம். தண்ணீரை வீணாக்காம பயன்படுத்துவோம், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வோம்.
1: நிச்சயமான நீரை சிக்கனமா பயன்படுத்துறோம், சுற்றுச்சூழலையும் நம்ம காப்பாத்தணும். வளமான எதிர்காலத்தை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும்.

நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். வானம் தரும் வரமே நீர், வாழ்வை தாங்கும் உயிரே நீர். சொட்டு சொட்டாய் சேமித்தாலே நாளை நமக்கே நம்பிக்கை சேரும். வீணாக ஓடும் ஒவ்வொரு

0: வருங்காலத்தின் கண்ணீர் துளியே. மழை நீரை மனமுவந்து சேமிப்போம், மண்ணின் வளத்தை மீட்டெடுப்போம். தேவைக்கு மட்டும் நீரை பயன்படுத்தி தேசத்தின் செல்வத்தை பாதுகாப்போம். நீரை காப்போம், சூழலை காப்போம். இது சூழல் காப்போம். வளமான நாளையை உருவாக்குவோம்.
1: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 30ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தர்மபுரி மாவட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடியில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேயர்களே.
2: நேரம் 1:45 ஆவதற்கு சில நொடிகள் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
3: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17 தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இளையோர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளையோர்கள் தங்களது கனவு மற்றும் இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மனம் திறந்து உரையாடுவதன் மூலம் அவர்கள் தவறான வழியில் செல்வதை உரிய நேரத்தில் தடுக்க முடியும் என்றார். பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 கால நாடு தழுவிய இந்த இயக்கத்தில் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியா என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். உடற்பயிற்சி ஆர்வலர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இயக்கத்தை இந்நிகழ்வு வலுப்படுத்தும் என்றார். நாட்டு மக்கள் பாதுகாப்பு வீரர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். தேச பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இவ்வீரர்களை கொண்டாடும் வகையில் ராணுவத்திற்காக ஓடுங்கள், ராணுவத்தினருடன் ஓடுங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை, காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மேல்முறையீடு செய்யவுள்ளது. தமிழகத்தில் வரும் 17 முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்கப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணாக்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பாதுகாப்பான வீடுகள், குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டுத் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம், நீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு விழா திகழ்கிறது என்றார்.
2: ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர் சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் களக்காடு தலையணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தையடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பவானி சாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1,851 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 755 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
0: மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று தொடங்கியது. ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரி விழா நிறைவை ஒட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கொல்லிமலையில் வல்விலூரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா பசுமை திருவிழாவாக தொடங்கியது. செய்தி, மக்கள் தொடர்பு, காவல், வனம், ஊரக வளர்ச்சி முகமை, வேளாண்மை, வேளாண் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 22 கண்காட்சி அரங்குகளை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கிராமிய பாடல்கள், மன்னர் வல்விலூரியின் சிறப்புகள் குறித்த பேச்சு, சிலம்பம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: ஆடிப்பெருக்கையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரஸ் சந்தையில் ஆடுகள் விற்பனை 1 கோடிக்கும் அதிகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி 18 திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குலதெய்வ வழிபாடு மற்றும் திருவிழாவிற்காக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இன்று 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. ஒரு சாதாரண ஆடு 15,000 முதல் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையில் விலை போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களில் இருந்து வந்த வியாபாரிகள் உள்ளூர் விற்பனை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் ரொக்கம், 1,312 கிராம் தங்கம், 23,245 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்பை ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன்

பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா கைப்பற்றினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். 2030 ஆண்டு நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதையடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நிகழ்ச்சிகள் இனி கேட்கலாம். வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவு திருநெல்வேலி 4 மூக்கில் 294 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
4: சொல்லுங்க.
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
4: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
3: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
4: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
3: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
4: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
3: அவ்வளவுதானா?
4: அவ்வளவுதான்,
3: புரிஞ்சிடுச்சு.
4: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
10: இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
11: நேயர்களே, நாம இன்னைக்கு தமிழ் கதைகளில், குறிப்பாக புதினங்களில், சிறுகதைகளில் படைக்கப்பட்ட பெண் பாத்திரங்களை பத்தி பேச போறோம். அவர்கள் கதையின் முதன்மை மாந்தர்களாக இருப்பாங்க. இப்படி படைக்கப்பட்ட பாத்திரங்கள் பெண் எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள். இன்னொன்று, ஆண்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள் அப்படின்ற இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். இது இரண்டுலையும் வந்து பெண்களின் மனதை, பெண்களின் ஆசபாசங்களை, அவர்களின் சோகங்களை, அவர்களின் வாழ்வியல் முறைகளை யார் சரியாக படம் பிடித்தார் அப்படின்னு நம்ம சொல்ல நினைச்சோம்னா அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இரண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. பெண்களை புரிந்து கொள்ளாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ரொம்ப புரிந்து கொண்டு எழுதின பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் புரியாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் புரிந்து கொண்டு பெண்களை விட நன்றாக எழுதினவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ வகைமைகளில் நம்ம போகலாம். நம்மளுடைய இலக்கியங்களில், குறிப்பாக நவீன இலக்கியங்களில், குறிப்பாக சிறுகதைகள், புதினங்களில் பல பெண் கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களுடைய ஆழ்மனத்து விஷயங்களை பல ரூபங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அம்பை அவர்களுடைய ஒரு சிறுகதையில தோசையை வச்சே ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண் கேப்பா, நீங்க இது வரைக்கும் சுட்டு வச்ச தோசையெல்லாம் வந்து அடிக்க வச்சா எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அது மாதிரி யோசிக்கவே மாட்டோம். பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, தோசை சுடுவாங்க, நம்மளுக்கு வந்து பணிவிடைகள் செய்வாங்க, அதோட கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, அது அவர்களால் மட்டும்தான் எழுத முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், புதினத்தில் வர கங்கா அப்படின்ற கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தின் ஆக்ருதி, அதையெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கும் நினச்சி பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கதாபாத்திரத்தை அவரால் படைக்க முடிஞ்சிருக்கு. தி ஜானகிராமன் அவர்களுடைய அம்மா வந்தாள் என்ற புதினத்தில் அலங்காரம் என்ற ஒரு பெண்ணின் கதை, அந்த கதை ஒழுக்க நெறிகள் மீறப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை. அப்படி பார்த்தால் அது வந்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி அது பேரிலக்கியமானது. அந்த பெண் கதாபாத்திரத்தை தி ஜானகிராமன் அவர்கள் வடிவமைத்த விதம்தான். அந்த கதையை படித்து முடிக்கும் பொழுது அவர் மேல் நமக்கு கோபமோ இல்லை ஒழுக்க நெறிகளுக்கு அவர் வந்து மீறி செயல்பட்டாருன்ற ஒரு ஆத்திரமோ வராமல், எந்த விதமான ஒரு அசூயையும் இல்லாமல் அவரை நம்மளுக்கு பிடித்த மாதிரி வந்து தி ஜானகிராமன் மாற்றியிருப்பார். அதுதான் அதோடைய ஒரு பெருமை. அது மாதிரி

0: குடும்பத்து பெண்களின் கதைகள். கூப்பாரா அவர்கள் தன்னுடைய சிறுகதைகளில் ஆண் பெண் உறவுகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படின்றதையும் அவர் வந்து அழகாக காட்டியிருப்பார். அதே மாதிரி தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய கதைகள்லையும் பல பெண்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய உள்மன ஆசைகளையும் அவர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அவர் சொல்லியிருப்பார். இப்படி பல இதில் சொல்லிகிட்டே போகலாம். மேலை நாடுகளில் சொல்லப்படுற ஒரு நகைச்சுவை, குழந்தை பிறப்பு, மாதவிடாய் போன்றவை ஆணுக்கும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கருக்கலைப்பு போன்ற விஷயங்கள் ரொம்பவும் வந்து சட்ட சிக்கல், உணர்ச்சி மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு பல தளங்கள் அங்கே இயங்கும். இரு பிரிவுகளாக வந்து பிரிந்து அங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அங்கே அந்த ஒரு நகைச்சுவை உண்டு. ஆணுக்கும் மாதவிடாயும் கருக்கலைப்பு, கருவை சுமப்பது போன்ற ஒரு நிலைமை இருந்திருந்தா பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பொதுமக்கள் கூடும் இடம், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் கருத்தரைக்கான எல்லா உபகரணங்களும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அப்படின்றனால தான் அதை அவ்வளோ தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அது ஒரு நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கதையாசிரியர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய படைப்புகளில் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்முடைய இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் சிறிய பகுதியாக அறிய முயற்சி செய்வோம். இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட வந்துள்ளவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். கவிஞர் அவர்கள் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்த்துறை தலைவராக உள்ளார். 21 ஆண்டுகள் கல்வி பணியில் உள்ளார். 4 கவிதை நூல்கள், 4 கட்டுரை நூல்கள் என்று பல நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். இதழாசிரியராகவும் அவர் அறியப்படுகிறார். பல பன்னாட்டு கருத்தரங்கங்களிலும் கலந்துள்ளார். பல கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். ஈரோடு தமிழன்பன் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஜே முனுசாமி என்ற இயற்பெயருடைய கவிஞர் யாழினி முனுசாமியிடம் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மறுபடியும் சந்திக்கிறோம், அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை கவிதைகளை பற்றி பேசினோம், இந்த முறை புதிய ஒரு தலைப்பில் வந்திருக்கிறோம். பெண் கதை மாந்தர்கள், நம்ம இப்போ நிறைய கதையை நான் சொன்னேன், அதே மாதிரி பெண் கதை மாந்தர்கள் நடைமுறையில் உள்ள பெண்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பாங்க சார். நான் சில நாவல்களை சொல்லி அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை சொல்லி நம்ம தொடர்பு படி பேசலாம். அசோகமித்ரன் அவர் வந்து 1973 தண்ணீர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சினிமா மோகம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக உண்டு,
0: எப்பவுமே உண்டு சார்.
1: ஆமாம். அதில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிற பெண்கள் அவங்க சினிமாவில் கதாநாயகி ஆகணும் என்கிற தீராத ஆசையோட சினிமா துறையில் போட்டு எப்படி சீரறிகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நான் கண்கூட நிறைய வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சினிமா என்பது மிகப்பெரிய பணமும் புகழும் தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அதனால் அதில் வெற்றி அடைகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான். நீங்கள் கோடம்பாக்கம் பகுதியிலாம் போனோம்னாக்கா எப்பவுமே ஒரு 2000 பேர் உதவி இயக்குநருக்கு தேடிட்டு கிடப்பான்னு சொல்லுவாங்க. அந்த 2000 பேரில் ஒரு 10 பேர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா பெண்கள் அது மாதிரி தான். பெண்கள் அதோட குறைவாக இருக்கும் எண்ணிக்கை, ஆனால் வெற்றி பெறுகிறவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்லை ஜமுனா என்கிற ஒரு பெண்ணு. அவங்க இந்த சினிமா ஆசையினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணம் கூட பண்ணிக்காமல் தனியாக அறை எடுத்துருக்குறாங்க. வீட்டில் வந்து அம்மா வந்து உடம்புக்கு முடியாத அம்மா இருப்பாங்க, அவங்களோட கவனிக்காம பாட்டி அவங்க மாமா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்க தனியாக அறை எடுத்து அவங்க கூட வந்து அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சாயங்கிறவங்க. இப்போ ஜமுனாங்கிறது அந்த கதையினுடைய முதன்மையான அந்த கதை மாந்திராக இருக்கிறாங்க. அந்த சினிமா மோகத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு இயக்குனர் வந்து அறிமுகமாகிறார், பாஸ்கர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த கதாநாயகி ஆகணுங்கிற அந்த ஆசையை என்னால் என்ன பண்ணுறாரு, நான் அவனை எப்படி என் கதாநாயகி ஆக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆயிட்டு இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அவர் வந்து உடல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துகிறாரு. எப்பப்போ அவருக்கு தேவைப்படுது அப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறாரு. அவருடைய தயாரிப்பாளருக்கும் அவங்கள இது பண்ணி விட்றாரு. அப்படியான ஒரு மோசமான தன்மையில் இருக்கும்போதும் ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்தோடு நடிக்க கூட அவங்களுக்கு வாய்ப்பு தரலை, ஆனால் தொடர்ச்சியாக அவங்கள வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கிறாரு. இப்போ அவங்க தங்கச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கிற, அவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், அவனுக்கு உன்னை ஏமாத்துறவன், அது உனக்கு புரியாமல் அவனை கூட நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அவனை சண்டை போடுவாங்க. ஜாம்னாவுடைய தங்கச்சி அவங்க ரொம்ப கோபமாக சத்தம் போடுவாங்க, ஒரு சட்டையெல்லாம் பிடிச்சி கூட சண்டை போட்டுடுவாங்க. வீட்டுக்கு வராது, எங்கள் வீட்டுக்கு வராது, அறையில் தங்கியிருக்கிறாங்க, இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அக்கா கூட சண்டை போட்டுட்டு விடுதியில் போய் தங்கிப்பாங்க. அந்த நேரத்தில் ஜமுனா என்ன பண்ணுவாங்கனாக்கா, தங்கச்சியும் போயிட்டாங்க, நம்மளால் வெற்றியும் பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தற்கொலை முயற்சி பண்ணும்போது வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டுக்கார அம்மாவை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீங்கள் வீட்டுக்கு காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப இவ மறுபடியும் போயிட்டு தங்கச்சி கிட்ட பேசிட்டு அவங்க வந்து மறுபடியும் வீட்டுல அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இருப்பாங்க. தன்னை ஏன்

0: மாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவனை எதிர்த்து வந்து பேசாத ஒரு பெண்ணா வந்து எப்படியாவது தனக்கு வாய்ப்பு தருவானா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கடைசி நேரத்துல மறுபடியும் அவன் ஏமாத்துவான் வந்து கதாநாயகி இல்ல வேற இரண்டாவது கதாநாயகி கூட ஒரு நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படி மாதிரி சொல்லி ஏமாத்துவான். அந்த நேரத்துல தான் அவனை தங்கச்சி வந்து ஏமாத்திட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுடுவாங்க. சென்னையில இருக்கின்ற பெருநகரங்கள்ல சினிமா முகத்துல சீரையிற பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையா அந்த ஜமுனா கதாபாத்திரம் வந்து இருக்கும். அதுல யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர் கேள்வி கேட்கற மாதிரி ஒரு தங்கச்சி கதாபாத்திரம் இருக்கும் அந்த இதுல.
1: இரு பக்கமும் இருந்து பேசணும்.
0: ஆமா, இரு பக்கமும் அதுல இருக்கும். அதுல நீங்க அந்த குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்க அந்த இவர் சொன்னீங்க இல்லையா, லாசாரா கதை சொன்னீங்க இல்லையா, பார்க்கடல மாதிரி. ஏற்கனவே நீங்க அந்த கதையை நான் படிக்கும் பொழுதும் நீங்க சொல்லிதான் அந்த கதையை நான் படிச்சேன். அதுல ஒரு கதாபாத்திரம் அவங்க மாமியாரை பத்தி சொல்லிட்டு வராங்க. அவங்க கணவனுக்கு கடிதம் எழுதுவாங்க, அதுல வந்து இவங்க குடும்பத்தை பற்றி அவங்களுடைய குடும்பத்தை பற்றி எல்லாம் வரிசையா சொல்லும் பொழுதுதான் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் துணியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களுடைய சிரமங்கள் அதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரிதான் இதுல இருக்கும். வயசா நம்ம விட்டுட்டு இவங்க சினிமா முகத்துல வந்துருவாங்க, ஆனா அவங்க தாய் மாமன் தான் அக்காவை வந்து பாத்துப்பாரு. அது மாதிரியான ஒரு இதுவா இருக்கும். அதுல
1: இப்ப அந்த பார்க்கடல் கதையிலே பாத்தீங்கன்னா, அந்த தீபாவளி அன்னைக்கு இறந்து போற அந்த கணவன், அந்த பெண் வந்து தனியா அந்த பையனோட எங்கேயாவது இருந்திருந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்க வீட்லயே இருந்திருந்தா கூட கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அவங்களுடைய மாமியார் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்துல ஒரு திரும்ப அதை பத்தி நினைவு வரும்போது அவங்க மாமியார் தான் தேற்றுவாங்க. அது ஒரு அருமையான ஒரு பெண்களாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையாகவே இருந்துச்சு. அது லாசர் அந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்தை தான் தொட்டிருப்பாரு.
0: அந்த குழந்தையை அடிச்சிடுவாங்க, அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க மருமகள் வந்து அணைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அது அருமையான ஒரு கதை.
0: பெண்ணுடைய பெண்கள் எழுதுகிற நாவல்கள் அப்ப அதுல பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில இருக்கிற அப்படியே நிறைய கதாபாத்திரம் நம்ம அதுல வந்து பார்க்க முடியும். சிவகாமி, பாமா இவங்களுக்கு பண்ற நாவல்னா ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள். அவங்களுடைய அந்த கதாநாயகிகளை தான் அவங்களுடைய படைப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் இருந்த வரலாற்று நாவல்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாவல்களுமே நம்ம நடைமுறையில் இருக்கிற கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்க்க முடியும்.
1: வரலாற்று நாவல்கள் போனா கூட அங்கேயும் பெண்கள் தான் ஒரு
0: இருக்கிறாங்க. நடைமுறையில் இருக்கிற பெண்களா இருக்க முடியாது என்ற அதுக்காக தான் சொல்றேன். நம்ம இதுல சிவகாமியின் சபதம் கல்கி இதுல மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். அதுல மாமல்லன் இருப்பான், அப்புறம் அவருடைய அப்பா எல்லாம் இருப்பாங்க, பல்லவர் மன்னர்கள்லாம் வருவாங்க, பரஞ்சோதி அவரெல்லாம் வரும், எல்லாரும் வருவாங்க. ஆனா சிவகாமி கிட்ட மட்டும் அதுல கற்பனையா உருவாக்கியிருப்பாரு.
1: நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப பெண் கதை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம போகும்போதே பெரும்பாலும் அவர்களை வந்து மன ரீதியில் அவர்களுடைய கதைகளை சொல்வதை விட உடல் ரீதியாக அணுகுவதுதான் வந்து எழுத்தாளர்களிடம், ஆணோ பெண்ணோ அவர்களிடம் அது வந்து ஒரு மேலோங்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஒரு புனை கதைக்குள்ள அந்த பெண் கதை மாந்தர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறார்கள், எந்த வகை முக்கியத்துவம் பெறுகிறார்கள்?
1: அம்மாவந்தல் நாவல்ல அலங்காரம் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரமும் பள்ளிகொண்டபுரம் நீலபத்மநாபன், அதுல வந்து ஒரு காத்தியாயினி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதை நாயகனுடைய துணைவேற வருவாங்க. இந்த ரெண்டு கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கணவர்களாலே மிகவும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே பார்த்தோம்னாக்கா கணவனை விட்டுட்டு திருமணத்தை தாண்டிய ஒரு தொடர்புள்ள போற மாதிரி இருக்கும் அந்த இதுல. அப்போ இந்த அழகும் சம்பந்தப்படுத்தி இதோ இது இருக்கும். அதே நேரத்துல ஏதோ ஒரு இயலாமை, அந்த கணவர்கள் கிட்ட ஒரு இயலாமை வரும்பொழுதுதான் இந்த பெண்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த நாவலாசிரியர்கள் பார்க்கலாம். அந்த இதுல கொஞ்சம் மறை குறியீடா சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படையா சொல்லாம சொல்லப்பட்டிருக்கும். பள்ளிகொண்டபுரத்துல வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு. என்னன்னாக்கா அந்த காத்தியாயினி அவருடைய கணவன் அனந்த நாயர் அவருக்கு என்னன்னாக்கா நல்லா இருப்பாரு, திடீர்னு வந்து காசு நோய் தாக்கிடும் அவருக்கு. அப்ப அந்த காசு நோய் தாக்கி மருத்துவமனையில சேர்ந்து அதுல இருந்து விடுபட்டு வரத்து கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து அறிமுகமாறாரு அவருக்கு, அதாவது ஒரு பணக்காரனா இருப்பான் தாசில்தார் அவரு, விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் அந்த கார்த்திகாயனுக்கு கிடைக்கிறது. அப்ப என்னன்னாக்கா இயல்பாவே கணவனோட உறவு இல்லாம இருக்கிறதுனால அவன் காசு நோய் வந்ததுனால மன ரீதியா ஒரு இடைவெளி வந்தது. அந்த நேரத்துல இவன் வந்து அவன் கொஞ்சம் நெருக்கமா பேசும்பொழுதும் ஒரு இயல்பான தொடர்பா அவனா கூட வந்து போகுது. அப்படி போயிட்டு நினைக்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றனாக்கா அந்த கார்த்திகாயினி மனசு புரிஞ்சி துணையா வந்து ஏத்துக்கலாம். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆன இருக்கும், ஆனா துணையா மனசு புரிஞ்சு ஏத்துக்காம அவருடைய அழகுக்காகவும் அந்த உடம்புக்காகவும் தான் அவன் ஏத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி அந்த தண்ணீர்ல அந்த பாஸ்கர் ராவ் வந்து அந்த ஜமுனாங்கிறவரு அவனுடைய தயாரிப்பாளருக்கு அவனை இது பண்ணுவான், அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுடைய மனைவியை ஏத்துக்கிட்டான், குடும்பம் நடத்துறாங்க. முதல் கணவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும். ஆனாலும் இவன் என்ன பண்ணுவான், நண்பர்கள் யாராவது இந்த பெண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவங்க முறையீடு பண்ணாக்கா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு அவன் சொல்றான். அப்ப அவனுடைய மன ரீதியா என்னன்னா அவனை வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணு அவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்ற மாதிரி

0: ஒரு மோசமான தன்மையில் தான் இருப்பான்
1: ம்
0: அந்த தாசில்தார். அவன் பேர் வந்து விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு.
1: ம்
0: இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றானாக்கா, இந்த வாழ்க்கை வந்து மோசமா இருக்குது, இவன் வசதியா இருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான் அப்படின்னு தான் வந்தோம். காரணம் என்னக்கா, இவங்களுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கணவன் வந்து இந்த பெண்ணை வந்து சந்தேகப்படுவான். அதனாலதான் அவளுக்கு வந்து இந்த மனசு மாறத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு உளவியல் ரீதியான இதுவா இந்த நாவல்கள்ல அதை சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம சந்தேகப்படும் பொழுதும் அப்ப இவனுக்கு ஒரு காசு நோய் வருது, ஒரு சபல புத்தியில அந்த பெண்ணை வந்து போறான். ஆனா கடைசியா இவனை விட இவன் வறுமையில இருந்தாலும் அவங்க நேர்மையா இருக்கிறான், இவன் வந்து மோசமா இருக்கான்னு தெரிஞ்சு அனந்த நாயரா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் கேட்கும் பொழுதும் அனந்த நாயரால ஏத்துக்க முடியாது அவள் தன்னை துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தங்க போயிட்டு திரும்ப வரான் அப்படின்னு. அப்ப இந்த உடல்
1: ஒரு ஆண்
0: ரீதியா
1: ஆதிக்க மனப்பான்மை அந்த ஒரு இதுலயே நம்ம காட்டிடுறாங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
1: என்னுடைய கருத்து என்னன்னா, அலங்காரம் அவர்கள் வந்து இன்னொருவரோட தொடர்புல இருக்கிறது அவங்களோட கணவருக்கு தெரியும்
0: ஆமா
1: ஒண்ணு. அதுவும் இல்லாம அலங்காரம் அவர்கள் கணவரை வெறுக்கவோ இல்ல வந்து மன ரீதியா உடல் ரீதியா இந்த பிரச்சனை அங்க இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சூரியன் மாதிரி அவங்க கணவனை பத்தி சொல்லும் போது அதுகிட்ட நான் கருகாம இருந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க.
0: ஆமா அதனால
1: ஆனாலும் இன்னொரு அவங்க பழகுனது வந்து அது என்ன காரணம், மனிதனின் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையா அப்படின்றது எல்லாமே நம்ம அதுல வந்து கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு படிக்கும்போது ஜானகிராமன் அவர்கள் வந்து என்ன சொல்ல வர்றார் ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லல. ஆனா அந்த பெண்ணையும் வந்து குற்றவாளியாக்காம அந்த ஆணையும் வந்து ரொம்ப ஒரு இயலாமத ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதுல ஏதாவது காசநோய் இருந்தது இயலாமை இருந்தது ஒண்ணு சொல்லலாம், அதுல எதுவும் இருக்காது. அவர் நல்ல ஒரு கணவரா இருப்பாரு, அவர் மூலமா ஒரு குழந்தைகளும் இருக்கும்.
0: இல்லை அதில் என்னன்னாக்கா, அவருடைய கணவர் வந்து சொல்லுவார் ஒரு இடத்துல, என்னால் வந்து முழுமையாக அவளை ஆள முடியல அப்படின்னு ஒரு வரி வரும். அதில் வந்து அவர் குறிப்பாக ஏதோ சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு
1: அப்படி
0: இது வந்து.
1: சொல்றீங்க.
0: ஆமாம், என்னால் அவளை முழுமையாக ஆண்டு விட முடியல அப்படின்னு
1: அது
0: சொல்லுவார்.
1: நான் மன ரீதியாக தான் பார்த்தேன், மேபி வேற ரீதியா இருக்கான்னு தெரியல, அதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா போகல.
0: எனக்கு
1: எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய மனதை வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து இந்த அளவுக்கு படம் பிடித்திருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம்தான். இதுல ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல முயற்சியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
0: கண்டிப்பா. அதுல என்னன்னாக்கா, ரெண்டு பேருமே ரொம்ப ஆளுமை உள்ள ஒரு பெண்ணா அலங்காரத்தை வந்து படைச்சிருப்பாங்க.
1: ஆமா,
0: என்னன்னாக்கா கணவன் கிட்டையும் அவங்க ரொம்ப ஒரு மனைவி மாதிரி ரொம்ப அடிபணிஞ்சு போற அந்த தன்மை கிடையாது, ரொம்ப டாமினேட்டடா தான் இருப்பாங்க, அதிகாரம் பண்ணவங்க தான் இருப்பாங்க. காதலரா காட்டப்பட்டிருக்கிற அதுல சிவசுப்பிரமணியன் சொல்லிட்டு அவனு விவரிக்கும் போது அவன் வந்து ரொம்ப ஆஜான பாகவான தோற்றமா இருக்கிறான், ரொம்ப வசதியானவன. அவனுடைய தங்கச்சிக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் இவருடைய கிட்ட வருவான், அலங்காரம் அம்மா அவருடைய கணவர்கிட்ட வருவான். அந்த தொடர்புகள் வரும்பொழுது அதுல நான் பார்க்கும்பொழுது இந்த ஒரு செய்தி தான் தெரிஞ்சு. நீங்க சொன்ன மாதிரி அவர் கணவரை உயர்வா நினைக்கிறாங்கிறதுக்காக தான், இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம துரோகம் செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பிறந்த கடைசி அந்த குழந்தை அப்புங்கிற பையனை தான் வேதம் வந்து படிக்க அனுப்புவாங்க அவங்க. அதாவது இவங்க செஞ்ச பாவத்தை பையனை வேதம் படிக்க வச்சு
1: அந்த காலத்துல வந்து இலக்கிய உலகிலும் சரி பொது ஜனமிடமும் பெரிய பிளவை ஏற்படுத்திய ஒரு நாவல். இன்று வந்து அது வந்து காலத்தை கடந்து ஒரு செவ்வியல் படைப்பா இருக்கு. அருமை அருமை. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இது முக்கியமான கேள்வி. ஆண் படைப்பாளர்கள் படைக்கும் பெண் கதை

0: மாந்தர்களுக்கும் பெண்கள் வந்து படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குதா இல்ல இல்லையா? நான் சொன்ன மாதிரி இவங்க அவங்கள மிஞ்சிருக்காங்களா, அவங்க இவங்கள மிஞ்சிருக்காங்களான்னு ஒரு இது போட்டு ஆரம்பிச்சேன், அதே மாதிரியே சொல்லலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா கண்டிப்பா அதுல வேறுபாடு இருக்கும். சில பேர் உணர்ந்து எழுதும்போது ஓரளவுக்கு எழுத முடியும், ஆனா ரொம்ப துல்லியமா நீங்க பெண் படைப்பாளிகளை விட்டு பெண்களை தான் எழுத முடியும். ஏன்னா நீங்க இந்த தோசை பத்தி சொன்னீங்க இல்லையா, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை, அந்த நூல்லதான் அந்த கதை இருக்குது. அதை வந்து இவர் ஆணால வந்து எழுத முடியாது இல்லையா, அது மாதிரி வந்து எழுத முடியாது. ஆமா, இன்னொன்னு அம்பையுடைய காட்டில் ஒரு ஒரு கதை இருக்கும், அதுல அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தும் பெண்கள் வந்து பருவமடையாத இருப்பாங்க, அது வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது. இத வந்து அந்த கதையில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, காட்டில் ஒரு மானுங்கிற கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதா தங்கம்னு ஒரு கதாபாத்திரம், தங்கம் அத்தைன்னு சொல்லிட்டு அவங்களேதான் அவங்களுடைய இது வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதுல இப்ப இந்த விஷயம் வந்து ஒரு ஆணால வந்து உணர்ந்து வந்து எழுத முடியாது. அதுல வந்து சொல்லுவாங்க அவங்க, எனக்கும் உடம்பு தான், நானும் பூ பூத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்காம போனான்னா உறவினர் குழந்தைகள் எல்லாம் வீட்டில் முழுக்க அவங்களை நிறைய அன்பா பாத்துப்பாங்க, இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள் தான், அப்ப எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதே ஒரு ஊனமா பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி அந்த கதை பத்தின சொல்லுவோம். அதுல இப்ப இது மாதிரியான ஒரு கதையை வந்து நீங்க ஆணால வந்து அப்படி எழுத முடியுமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்துல ஞாபகம் வருது, குழந்தை பிறந்துட்டு பெண்கள் பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியா பால் கொடுக்கல அந்த பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையை பற்றி ஆண்களால் வந்து எழுத முடியுமானா அவ்வளவு துல்லியமா வந்து எழுத முடியாது. அதனால ஒரு பெண்ணா வந்து எழுதுவதற்கும் ஆணா எழுதுவதற்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சிஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: இனி கேட்கலாம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ள திரைப்படம் தெய்வ திருமகள். ஆம் நேர்களே, தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்தான் பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலை ஹரிசரன் ஜிவி பிரகாஷ்குமார் பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். இதோ நேர்களே நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

பண்பலை இசைப்பாடும் நேரம். பிற்பகல் 2:41. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை சைந்தவி பாடியிருக்காங்க, நா முத்துக்குமார் வரிகளில். இதோ நேர்களே அந்த பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்காங்க சியான் விக்ரம், சுரங்கா, நா முத்துக்குமார் வரிகளில் கதை சொல்ல போறேன் என்ற தொடங்கும் பாடல். இதோ நேர்களே அந்த பாடல்.
1: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
2: ராஜா கதையா காக்கா கதையா?
1: என்ன கதை? என்ன கதை?
3: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
4: காக்கா கதை சொல்லு, காக்கா கதை சொல்லு.
5: ராஜா கதை சொல்லு, ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: கூட்டம்
1: சண்டையா எதுக்கு
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு சண்டதா எதுக்கு நடந்துச்சு
2: காக்கா வடை திருச்சுல அதான் அதான்
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு காக்கா தான் வடைய திருடுச்சு நிறையும் தான் பாட சொல்லுச்சு சரிகம்
1: அப்பா
3: பாடாதா
2: சரி காக்கா
1: ஐயோ வட போச்சு காக்கா பாவோல
3: ராஜா விடுவாரா.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ், உமிலி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: பண்பலையில் இசைப்பாடும் நேரம் பிற்பகல் 2:55. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்காங்க ஜி வி பிரகாஷ்குமார், சியான் விக்ரம், நா முத்துக்குமார் வரிகளில். இதோ நேர்களே அந்த பாடல்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் தெய்வ திருமகள் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடலையும் நிகழ்ச்சியில

கேட்டு ரசிங்க. கண்டிப்பா இந்த 3 மணி பிற்பகல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க டைமாக இருக்கும். இல்லை நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க இன்னுமே கூட இன்றைக்கி சண்டேஸில் கூட நிறைய பேர் வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. இல்லைப்பா எங்களுக்கு தொழிலுக்கு என்னைக்குப்பா லீவு அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு எஃப்எம்லாம் கேட்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் டயர்டாக கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மற்றும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
6: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
9: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் குணா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரி சவுளூர் பகுதியிலேருந்து தனிஷ்கா, மோனிஷா, சங்கமித்ரன், விஜி, கோகுல், கல்பனா, சிரஞ்சீவி இவங்க எல்லாரும் இணைந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக குணா திரைப்படத்திற்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்,
12: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், மடல் இல்ல கடுதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
13: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
12: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
13: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
12: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
13: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
12: அதான்.
13: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
12: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை படி.

0: ஆனாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
12: 10 கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.

0: காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அடானமஸ் வழங்கும் கட்சவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அடானமஸ். கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. வினோபா நகர் பகுதியிலிருந்து சித்ரா, நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி இவங்க எல்லாரும் இணைந்து கேட்டிருக்காங்க நீ வருவா என திரைப்படத்திற்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848428200.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீ மகாலட்சுமி
10: ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
9: தருமபுரி.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,

நேரம் சரியா 3:25. கேட்டிருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குமாரசாமி பேட்டை பகுதியிலிருந்து தமிழ் செல்வி கேட்டிருக்காங்க. வசீகரா திரைப்படத்திற்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8428 20.
4: குமாரபாளையம் எக்ஸலன்ஸ்.

0: காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 30ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
7: நிறுவனங்கள். mahindra.org.
0: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கச்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேசம்பட்டி பகுதியிலிருந்து புவனா சாந்தகுமார் கேட்டிருக்காங்க தித்திக்கிதே திரைப்படத்திற்காக.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி.

0: நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
6: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கட்சவையில் கலக்கல் பாடல்கள். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க நேயர்கள். அந்த வகையில் பிரியமான தோழி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. தொட்டம்பாளையம் பகுதியிலிருந்து கோகிலா பழனிசாமி, அவங்களுக்காக அந்த திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
8: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
13: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
0: நேரம் சரியா 3:50. கேட்டுட்டு இருக்கோம் இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததாக தர்மபுரி சத்யா நகர்ல இருந்து ஜெயா கேட்டிருக்காங்க மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக அவங்க கேட்டுக்கூடிய பாடல்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
7: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: Microsoft, Amazon மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லித் தராங்க.
10: MCT

0: अच्छी काउंसलिंग को 2706 कॉल 9942955540।
1: கட்சவேல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக நாமக்கல் அத்தப்பாளையம் பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க செந்தில்குமார் தவசி திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய பாடல்.

0: புரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சுவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிறைவு பெற்றது இன்றைய கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். பண்பலில் இணை தொடர்வது நாடகம் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெறுவோர் ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல் என் ஜி ரவிசங்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஆரா நாடகம்.
3: இந்த கிராமம் எப்பவுமே அமைதிதான், ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே. வானத்தை பாருங்க, அந்த ஒளி என்ன?
4: ஐயா, நானும் அதைத்தான் பார்த்தேன். ட்ரோன் மாதிரியும் தெரியல, ஆனா அது விமானமும் இல்லையே. ஒரு பெரிய வட்டமான ஒளி தெரியுது.
5: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, முதல்ல அதை கவனிப்போம்.
6: இல்லப்பா, இது நல்ல அறிகுறி இல்ல. நம்ம ஊருக்கு ஆபத்து வரப்போகுது. கோவிலுக்கு போய் மணி அடிங்க.
7: ஐயோ, பயமா இருக்கு.

0: லைவ் ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே, நம்ம கிராமத்துல என்ன நடக்குதுன்னு நேரலையில பாப்போம் வாங்க.
1: ரதி, முதல்ல பாதுகாப்பு, வீடியோ எல்லாம் அப்புறம்தான்.
2: நான் சென்னை நியூஸ் சேனல்ல இருந்து மீனா. இங்க ஏதோ விசித்திரமான சம்பவம்னு தகவல் வந்துச்சு.
3: ஆமாமா, எங்களாலையும் புரிஞ்சுக்கவே முடியல.
1: அங்க பாருங்க, வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு பொருள் தரையில வந்து இறங்கி இருக்கு.
0: ஆமாமா, இத பார்த்தா பறக்கும் தட்டு மாதிரில இருக்கு.
2: ஓகே ஓகே, எல்லாரும் தள்ளிக்கோங்க, நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க.
4: பயப்பட வேண்டாம், நாங்கள் தாக்க வரவில்லை.
3: தமிழ்லயா பேசுது?
4: உங்களுடைய மொழியை சில வினாடிகளில் கற்றுக்கொண்டோம்.
1: அப்படியா, நீங்க யாரு?
4: என்னுடைய பெயர் ஒளி. நாங்க பூமியை பல ஆயிரம் ஆண்டுகளாக கவனித்து வருகிறோம்.
0: அப்படின்னா உண்மையிலே நீங்க எல்லாம் வேற்று கிரக வாசிகளா?
5: ஆமா, என் பெயர் ஆரா. ஆனால் நீங்கள் நினைப்பது போல அரக்கர்கள் அல்ல.
2: அப்படின்னா இங்கேயே வந்தீங்க?
4: ஒரே ஒரு கேள்வி கேட்க.
6: என்ன கேள்வி?
4: உங்களுக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அத நீங்களே அழிக்கிறீங்களே. ஏ,
1: வளர்ச்சி வளர்ச்சி தான் எங்க இலக்கு. அதுக்காக சில தியாகங்கள் தவிர்க்க முடியாததுன்னு நாங்க நம்புறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
4: அப்படின்னா நாங்க உங்களோட சில நாட்கள் இங்கேயே இருப்போம்.
0: சார், நான் தான் சார் முதல்ல பார்த்தேன். ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுக்க விடுங்க சார்.
7: மேடம், இது யூடியூப் வீடியோ எடுக்கிற இடம் கிடையாது, தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். தள்ளி போங்க முதல்ல.
3: சார், அவங்க யாரையும் காயப்படுத்தல, ரொம்ப அமைதியா பேசுறாங்க.
7: அமைதியா? அந்த அமைதிங்கிறது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கணும்.
8: இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், நான் ப்ரொஃபசர் லலிதா. நான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவில இருந்து
4: வந்திருக்கேன்.
8: நீங்க உண்மையிலேயே எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்க?
4: உங்க சூரிய குடும்பத்திலிருந்து கிடையாது. உங்க அறிவியல் இன்னும் எங்க கிரகத்தை கண்டுபிடிக்கல.
8: உங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: நீங்க இன்னும் நோய்களுக்கே மருந்து தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க நோய் வராம தடுக்கக்கூடிய முறைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டோம்.
1: அப்படின்னா உங்களால மனிதர்களான எங்களுக்கு உதவ முடியுமா?
4: உதவி செய்ய முடியும், ஆனா ஒரு கேள்விக்கு பதில் வேணும்.
6: என்ன கேள்வி அது?
4: உங்க அறிவியல் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிறதா, அல்லது அதன் முடிவை எழுதுகிறதா?
0: எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, அமைச்சர் வந்துட்டாரு, தள்ளிக்கோங்கப்பா.
9: என்னப்பா இங்க இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன், வித்தியாசமா இருக்காங்களே பாக்குறதுக்கு. உங்களை நாங்க வரவேற்கிறோம்.
4: நன்றி.
9: உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக பூமிக்கு வந்திருக்கிறீங்க?
4: எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்கள் உங்களுக்கே எழுதி கொண்டிருக்கும் அழிவின் கடைசி அத்தியாயத்தை பார்க்க வந்திருக்கிறோம்.
9: என்னது கடைசி அத்தியாயமா? என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே.
4: உங்கள் பூமி மிக மிக அழகானது, ஆனால் நீங்கள் அழகிய காடுகளை அழிக்கிறீர்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறீர்கள், காற்றை விஷமாக்குகிறீர்கள், போர்களை உருவாக்குகிறீர்கள்.
2: ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்.

0: நீங்கள் எங்களை பார்த்து ஏற்றுக்கிரகவாசிகள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு பூமியில் மனிதர்களின் நடத்தையே மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஆரா
1: தலைவரே, ஆபத்து நெருங்குகிறது.
0: ஆமாம் ஆமாம், அவர்கள் வந்து விட்டார்கள்.
2: அவங்க யாரு? புதுசா?
0: எங்களை விட மிகவும் ஆபத்தான மற்றொரு ஏற்றுக்கிரக இனம். அவர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகாமையில் வந்து விட்டார்கள்.
2: இது என்னப்பா? இந்த வானமே கருப்பா மாறிடுச்சு. இது உலகத்தோட அழிவா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் ஓட வேணாம், பயப்பட வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க.
3: என்னோட லைவ் பாக்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனா இங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல.
4: எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓடாதீங்க, அமைதியா இருங்க.
2: ஒளி, அது யாரு? யாரு வர்றாங்க? ஏன் அவங்க உங்களை துரத்துறாங்க?
0: அவங்களின் பெயர்

0: வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க.
1: என்னோட லைவ் பாக்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனா இங்க எனக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல.
2: எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓடாதீங்க, அமைதியா இருங்க.
0: ஒளி, அது யாரு, யாரு வர்றாங்க, ஏன் அவங்க உங்களை துரத்துறாங்க?
3: அவங்களின் பெயர் நிழல் கூட்டமைப்பு. அவங்க எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்குள்ள இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அந்த கிரகத்தையே அழிச்சிருவாங்க.
4: அப்படின்னா அவங்களோட அடுத்த இலக்கு பூமி தானா?
5: ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
6: அப்படின்னா நீங்க அவங்களை எதிர்த்து போராட முடியாதா?
3: முடியும், ஆனால் ஒரு விதி இருக்கிறது. எந்த கிரகத்தின் மக்களும் தங்கள் கிரகத்தை காப்பாற்ற தயாராக இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது. அமைச்சர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி.
7: என்கிட்டயா? என்ன கேள்வி?
3: உங்கள் நாட்டின் மொழிக்காக சண்டை, மதத்துக்காக சண்டை, இனத்துக்காக சண்டை, எல்லைக்காக சண்டை, இப்படி பிரிந்து வாழும் நீங்கள் இந்த பூமிக்காக ஒன்றுபடுவீர்களா?
7: அது வந்து
0: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த பூமி வந்து நம்ம வீடு, அதை காப்பாத்த நாங்க எல்லாருமே ஒன்னா நிப்போம்.
2: நான் ஒரு கிராமத்துக்காரன், ஆனா இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறேன்.
4: அஸ் எ ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு சொல்றதுதான் என்னோட மொத கடமையே.
1: ரிப்போர்ட்டரா மீனா சொல்றது கூட ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். இந்த லைக்கு, வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்புறம் தான், முதல்ல நம்ம மனித இனத்தை பாதுகாக்கிறது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
8: பூமி மனிதர்களே, நான் நிழல் கூட்டமைப்பின் தலைவர். இந்த நொடியிலிருந்து உங்கள் கிரகத்தின் நீர், கனிம வளங்கள், உயிரினங்கள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில். எதிர்க்க நினைத்தால் நான் உங்கள் இனத்தின் முடிவை இன்றே எழுதிவிடுவேன்.
9: இது எங்களுடைய பூமி, இதை யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். உடனே உங்க கிரகத்துக்கு நீங்க திரும்பி போங்க.
8: பூமியா? இன்னும் சில நொடிகளில் அது உங்களுடையது அல்ல, எங்களுடையது. உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன், ஆனால் அது எங்களை தாக்க போவதும் இல்லை, தடுக்க போவதும் இல்லை.
9: அப்படியா? இப்பொழுதே உன்னை நான் சுடுகிறேன் பார். இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆயுதங்கள் அவங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருச்சு.
3: அவர்களை உங்களால் வெல்ல முடியாது, அதற்கான ஆயுதங்களும் உங்களிடம் கிடையாது.
0: அப்படின்னா எதை வச்சு போராட போறோம்?
3: ஆயுதங்களால் அல்ல, ஒற்றுமையால், வலிமையால் அல்ல, அறிவால், பயத்தால் அல்ல, தைரியத்தால். அதுதான் எந்த ஆயுதத்தையும் விட வலிமையான சக்தி.
0: அதுதான் மனிதர்களோட உண்மையான பலமா?
3: உங்கள் ஆயுதங்களை அவர்கள் உடைக்க முடியும், ஆனால் உங்கள் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது.
7: ஒரு அமைச்சரா நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னையிலிருந்து மனித இனங்க நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம்.
6: அமைச்சர் சொல்றதும் சரிதான். இதுக்காக சயின்ஸ் லேப்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறோம்.
2: கிராம மக்கள் நாங்க எல்லாரும் உணவு, தண்ணி, உதவி எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம்.
1: நானும் என்னோட லைவ்ல இந்த உலகத்துக்கு உண்மையதான் ஒளிபரப்ப போறேன்.
4: மக்களே, இது வெறும் செய்தி இல்ல, மனித வரலாற்றோட மிகப்பெரிய தருணம்.
7: இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இப்ப எடுக்கிற இந்த முடிவு பூமியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறத அமைய போகுது.
6: ஆமா ஆமா, அமைச்சர் சொன்னதும் சரிதான். நம்மளுடைய செயற்கை கோள்கள் வானத்துல மிகப்பெரிய ஆற்றல் அலைகளை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒளி சொன்னதும் உண்மைதான், இன்னொரு விண்கலம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
9: என்ன மேடம் சொல்றீங்க, இன்னொரு விண்கலமா? அந்த விண்கலம் எவ்வளவு பெருசு?
6: அது வந்து இந்த விண்கலத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கலாம்.
1: அப்படின்னா நம்மளால

0: தடுக்கவே முடியாதா?
1: முடியும், ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது.
2: புலி, உங்களோட டெக்னாலஜியை நீங்க எங்களுக்கு தர முடியுமா?
3: தொழில்நுட்பம் மட்டும் போதாது அருண், அதை பயன்படுத்தக்கூடிய மனமும் சரியா இருக்கணும்.
2: அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வர?
3: நீங்க அணுசக்தியை கண்டுபிடிச்சீங்க, அது மனிதர்களுக்கு மின்சாரம் கொடுத்துச்சு. அதே அணுசக்தியால நகரங்களையும் அழிச்சிருக்கிறீங்க. அறிவு நல்லதோ கெட்டதோ அல்ல, அத பயன்படுத்தக்கூடிய எண்ணம் தான் உலகத்தை மாத்துது.
4: எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல.
0: என்ன என்ன புரியல?
4: உங்க பூமியில உணவு போதுமான அளவுல உற்பத்தி ஆகுது, இருந்தும் ஏன் பலர் பசியால இறந்து போறாங்க?
5: உணவு இல்லாம இல்ல, அது சமமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல.
4: அமைச்சரே, உங்க பூமியில நீர் நிறையவே இருக்கு, இருந்தாலும் ஏன் உங்க மக்கள் தண்ணீருக்காக சண்டை போடுறாங்க?
6: அது அது வந்து அது அரசியல், எல்லைகள், அப்புறம் பல காரணம் இருக்கு.
3: அதத்தான் நாங்க புரிஞ்சுக்கிறவே முடியல. இயற்கை எல்லைகளை உருவாக்கவில்லை, மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். சரியா?
6: அது என்னவோ உண்மைதான்,
2: நாங்க ஒத்துக்கிறோம். அமைச்சர் சொல்றது சரிதான், ஆனா உங்க கிரகத்துல சண்டையே இல்லையா
3: என்ன? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எங்க முன்னோர்கள் ஒரு உண்மைய உணர்ந்தாங்க.
2: அது என்ன உண்மை?
7: என்ன உண்மை?
3: ஒரே கிரகத்தில் வாழ்பவர்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக நினைத்தால் அந்த கிரகத்தின் எதிர்காலமே அழியும்.
1: எல்லாரும் அந்த வானத்தை பாருங்க, எல்லாரும் வானத்தை பாருங்களேன், வானத்திலயா? அது என்ன, அது என்ன அங்க? ஆமால, அங்க பாருங்க, வானத்துல ஏதோ பெருசா தெரியுதே, அது என்ன?
0: ஆமா ஆமா, அந்த கரு மேகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிழல் தெரியுது.
5: ஏன் ஓட வேணாம் சொல்ற?
3: பயம் அவர்களின் முதல் ஆயுதம். நீங்கள் பயந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்.
8: பூமி மக்களே, எங்கள் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா?
3: அவர்கள்தான் நிழல் கூட்டமைப்பு.
9: நிழல் கூட்டமைப்பின் தலைவர்.
6: எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் என்னன்னு கேக்குறேன், நீங்க யார், புதுசா இருக்கீங்க? நீங்க ஏன் எங்க கிரகத்துக்கு வந்திருக்கீங்க?
9: உங்க அனுமதி கேட்கவே இல்ல. இந்த கிரகத்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர.
5: இது எங்களோட மண். நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இதை எடுத்துக்க முடியாது.
9: உயிரா? நீங்க உங்களுக்குள்ளேயே போர் செய்து ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்கிறீர்கள். இப்போது திடீரென்று இந்த பூமி மீது அன்பு வந்து விட்டதா?
0: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை திருத்துறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
9: நீங்கள் திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் செய்து விட்டீர்கள்.
3: கிராஸ், கிராஸ், இந்த கிரகத்தை விட்டு நீ போயிரு.
9: ஒளி, இன்னும் நீ பலவீனமான உயிரினங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாயா?
3: கிராஸ், அவங்க பலவீனமானவங்க கிடையாது. இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளம் நாகரிகம் உள்ளவங்க.
9: அப்படின்னா ஒரு சோதனை வைப்போம். பூமி மக்களே, உங்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறேன்.
2: அவகாசமா? எதுக்கு அவகாசம்? என்ன சொல்ல வரீங்க?
9: உங்கள் உலகமே ஒன்றாக இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும்.
6: என்னது முடிவா? என்ன முடிவு?
9: உங்கள் பேராசை, போர், வெறுப்பு, இயற்கை அழிப்பு இவற்றை கைவிட்டு உண்மையாக மாறப்போகிறீர்களா, இல்லை எங்களைப் போலவே அழிவின் பாதையில் தான் செல்லப் போகிறீர்களா?

0: அதுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்?
1: சம்பந்தமா? சம்பந்தம் கேட்கிறீர்கள்? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு பெயர்தான் நாகரிகமா? கூறுங்கள்.
2: நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க எவ்வளவுதான் அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் மனித நேயம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை.
3: ஆமா, நாம நிறைய மரங்களை வெட்டிட்டோம், ஆறு குளங்களை எல்லாம் மாசுபடுத்திட்டோம், காடுகளை அழிச்சு அதுல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் சேர்த்து அழிச்சிட்டோம்.
0: ஆமா, உண்மையை எழுத வேண்டிய ஊடகங்கள் கூட பல நேரங்கள்ல டிஆர்பிக்காக பரபரப்பான செய்திகளை வெளியிடுறாங்க. நீங்க சொல்றது கூட உண்மைதான் மீனா. நானும் வியூஸ் லைக்ஸ் இதுக்கு பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான பொறுப்பு என்னன்னு எனக்கு புரியுது.
4: நம்ம தலைமுறை இன்னும் மாற்றத்தை உருவாக்க முடியும், அத இப்பவே தொடங்கலாம்.
1: ஆமா ஆமா, இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா நடக்குது.
0: இந்த ஆயுதத்தால பூமிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா?
1: அது பூமியில இருக்கிற எல்லா மின்சார அமைப்புகளையும் ஒரே நேரத்துல செயலிழக்க செய்யும்.
5: என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிருச்சு, ஃபோனும் வேலை செய்யல,
6: ரேடியோ சத்தம் கூட கேட்கல.
7: எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாரும் ஒன்னா இருப்போம், யாரும் தனியா போகாதீங்க.
0: நாளா போனே இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இப்பதான் அதெல்லாம் எவ்வளோ சின்ன விஷயம்னு புரியுது.
7: இன்னைக்கு நம்மளை காப்பாத்த போறது அந்த தொழில்நுட்பம் ஒன்னும் கிடையாது, சக மனுஷங்க தான்.
4: ஒளி, இப்ப என்ன செய்யலாம்?
1: கிராஸ் ஒரு தவறு செஞ்சிருக்கிறேன்.
8: ஆமா, மனிதர்களோட கருவிகளை அவன் நிறுத்திருக்கான், ஆனா மனிதர்களான உங்களோட மனச நிறுத்த முடியாது.
2: உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா இதுக்காக?
1: இருக்கிறது, ஆனால் அது வெற்றி பெற மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கணும்.
0: அதுக்கெல்லாம் நாங்க தயாரா தான் இருக்கிறோம்.
4: நாம எப்பவுமே யாராவது வந்து நம்மளை காப்பாத்தணும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு புரியுது, இந்த பூமியை காப்பாத்த வேண்டியது நாம தான். நம்ம கையில இருக்கிற ஆயுதம் துப்பாக்கி இல்ல, ஒற்றுமை. நம்ம பலம் பணம் இல்ல, மனித நேயம். நம்ம எதிர்காலம் தொழில்நுட்பம் மட்டும் இல்ல, பொறுப்புணர்வு. இன்னைக்கு நாம தோத்தா அடுத்த தலைமுறைக்கு பூமியே இருக்காது.
5: நான் விவசாயி, என் நிலத்தை நான் காப்பாத்துவேன்.
7: ஒரு ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு உரக்க சொல்ற குரலா நான் இருப்பேன்.
0: இனிமே நான் மக்களை பிரிக்கிற வீடியோக்களை எடுக்கவே மாட்டேன், மக்களை இணைக்கிற வீடியோக்களை மட்டும்தான் நான் இனிமே எடுக்க போறேன்.
2: ஆமா, மீனாவும் ரதியும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அறிவியல் மனுஷங்களுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அழிவுக்காக இல்ல.
7: உளி, அங்க பாருங்க,
1: அவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள்.
4: அப்ப என்ன நடக்கும்?
1: இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கிறது. ஒரு நாகரிகம் உண்மையாக ஒன்றுபட்டால் அதனுடைய சக்தி எந்த ஆயுதத்தையும் விட பெரியதாக மாறும். அருண், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
4: சொல்லுங்க சொல்லுங்க ஒளி.
1: நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான நாகரிகங்களை பார்த்திருக்கிறோம். சில நாகரிகங்கள் அறிவால் வளர்ந்தன, சில தொழில்நுட்பத்தால் வளர்ந்தன, ஆனால் மிகச்சிறந்த நாகரிகங்கள் கருணையால் வளர்ந்தன.
4: அப்படின்னா மனிதர்களான எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குதா?
1: வாய்ப்பு எப்போதும் இருக்கும், ஆனால் அது தானாக வராது, அதை உருவாக்க வேண்டும்.
4: அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப
1: முதலில் பயத்தை வெல்ல வேண்டும். பயப்படும் மனிதன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்காத மனிதன் சரியான முடிவு எடுக்க மாட்டான்.
4: ஒளி சொல்றத கேட்டீங்கல்ல, எல்லாரும் இப்ப கேளுங்க. யாரும் யார பத்தியும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. சாதி, மதம், மொழி, அரசியல், இப்போ அதெல்லாம் முக்கியமே இல்லை.
5: ஆனா நம்ம குடும்பம்
4: இந்த

0: பூமியே இல்லைனா எந்த குடும்பமும் இருக்காதே. முதல்ல பூமியை காப்பாத்துவோம்.
1: எங்களால என்ன செய்ய முடியும்?
0: பயப்படுற குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. வயதானவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. யாரும் சாப்பாடும் தண்ணியும் இல்லாம இருக்க கூடாது.
2: சரி சரி
3: சரி சரி சரிப்பா.
1: ஒளி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் எப்பயுமே என்ன பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பேன். அதிக வியூஸ், அதிக பணம், அதிக புகழ், இது மட்டும்தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு
2: இருந்தேன்.
1: இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் புகழ தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் என் மக்களை நான் மறந்துட்டேன்.
2: தவறை உணர்வது பலவீனம் அல்ல, அது மாற்றத்தின் முதல் படி.
4: ஒளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
2: என்ன விஷயம்?
4: நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். கிராக்ஸின் விண்கலத்திலிருந்து வரும் ஆற்றல் அலை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது.
2: அது சாத்தியம் கிடையாது.
4: ஆனா இதோ இந்த அளவீடுகளை பாருங்க.
2: நீ சொல்றது சரி.
0: ஆனா அதனால என்ன பிரயோஜனம்?
2: அந்த 7 நிமிஷ இடைவெளிதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு.
5: பூமி மக்களே, நான் கொடுத்த 1 மணி நேரத்தில் பாதி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் உங்கள் உலகம் முழுமையாக ஒன்றுபடவில்லை. உங்கள் மனதில் இன்னும் பயம் இருக்கிறது, உங்கள் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது. அதனால்தான் இந்த கிரகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ள போகிறோம்.
0: இல்ல இல்ல இல்ல, நாங்க மாறுவோம், கண்டிப்பா மாறுவோம்.
5: வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அதை நிரூபியுங்கள்.
1: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ யாரோட வீடு பெருசு, யாரோட வீடு சிறுசு, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாரும் ஒரே குடும்பம். யார்கிட்ட அரிசி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து கொடுங்க. யார்கிட்ட எல்லாம் தண்ணி இருக்கோ அதை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு குழந்தை கூட பசியோட இருக்கவே கூடாது.
6: என் வீட்லயும் கொஞ்சம் அரிசி இருக்கு, இது போதுமான்னு தெரியலையே.
0: நீங்க தரது அரிசி இல்லம்மா, நம்பிக்கை.
7: என்கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு, இத வயசானவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம்.
1: அடடா, நேத்து வரைக்கும் இந்த ஊர்ல எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி ஓடி உதவி பண்றாங்க. இதான்ப்பா உண்மையான மனிதநேயம்.
4: ஒளி ஒளி, ஒரு விஷயம் எனக்கு புரியல.
2: என்ன?
4: கிராக்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா ஏன் நேரடியா பூமியை அழிக்கல?
2: நல்ல கேள்வி. அவனால முடியும், ஆனா செய்ய மாட்டான்.
0: ஏன் செய்ய மாட்டான்?
2: அவனுக்கு உயிர்கள் தேவையில்லை, வளங்கள் தான் வேணும். ஒரு கிரகத்தை முழுவதுமா அழிச்சிட்டா அந்த கிரகத்தோட வளங்களும் அழிஞ்சிடும். அதனால முதல்ல மக்களோட மனசை உடைக்கிறான், அப்புறம் எதிர்ப்பு இல்லாம அந்த கிரகத்தையே கைப்பற்றுறான்.
1: அப்படின்னா நம்ம மனசு உடைய கூடாது.
2: அதுதான் முதல் வெற்றி.
4: நாங்க எங்க நகரத்துல அனைவருக்கும் இலவச உணவு வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட்டா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
7: சயின்டிஸ்ட் எல்லாருமே உலகம் முழுவதும் தகவல்களை பகிர்ந்து அதற்கான புதிய தீர்வுகளை தேடிக்கிட்டே இருக்காங்க.
8: ரதி, இங்க பாத்தியா, இப்போ உலகமே மாற ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமா மீனா, ஆனா இது பயத்தால வந்த மாற்றம் இல்ல, பொறுப்பால வந்த மாற்றம்.
5: பூமி மக்களே, உங்கள் நேரம் முடிவடைய போகிறது. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது.
7: அப்படியா? என்ன?
5: நீங்கள் ஒன்றாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இனி நான் பேசப் போவதில்லை, நடத்தப் போகிறேன்.

0: ஆரம்பிச்சிட்டான்.
1: எல்லாரும் தயாராக இருங்கள்.
2: ஒளி, நம்ம திட்டம் என்ன?
1: இனி திரும்பி பார்க்க நேரம் இல்லை.
0: ஒளி, இது என்ன தாக்குதல்?
1: இது ஆயுத தாக்குதல் கிடையாது.
2: அப்ப இது என்ன தாக்குதல்?
1: இது மன அலை. மனிதர்களின் பயத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் தொழில்நுட்பம்.
0: ஓ, அதனாலதான் எல்லாரும் திடீர்னு பயந்து நடுங்குறாங்களா?
1: யார் மன உறுதியை இழக்கிறாங்களோ அவங்களையே இந்த அலை முதல்ல பலவீனப்படுத்தும்.
3: நம்மால முடியாது, நாம தோத்துடுவோம்.
2: இல்ல இல்ல இல்ல, யாரும் மனசு விடக்கூடாது. தைரியமா இருங்க,
0: பொறுமையா இருங்க. எல்லாரும் என்னைய பாருங்க, ஆழமா மூச்சு விடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய பிடிங்க.
1: இதான் நான் எதிர்பார்த்தது.
0: ஒளி, இந்த அலையோட பலம் குறையுது.
3: அது எப்படி அலை பலம் குறையுதுனா புரியலையே.
1: இந்த தொழில்நுட்பம் தனியா இருக்கக்கூடிய மனசை தாக்கும், ஆனா ஒன்றுபட்ட மனசை தாக்க முடியாது.
2: அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா?
1: கிராக்ஸோட முதல் ஆயுதம் தோல்வி அடையும்.
2: அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்,
4: நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க ஒன்னா இருக்கோம், பூமி எங்க வீடு.
5: எப்படி சாத்தியம்?
6: தலைவரே, மனிதர்களின் மன அலை ஒன்றிணைந்து விட்டது.
5: அது முடியாத விஷயம்.
6: நம்முடைய கணக்கீடுகள் தவறாகிவிட்டன தலைவரே.
5: இல்லை இல்லை, அவர்களை ஒன்றுபடுத்தியது அந்த ஒளிதான்.
2: ஒளி, நீங்க எங்களை காப்பாத்த வரலன்னு முன்னாடி சொன்னீங்களே.
1: ஆமா, நான் உங்களை காப்பாற்ற வரவில்லை.
2: அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க?
1: நீங்களே உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நினைவூட்ட வந்தேன்.
0: அப்போ அதுதான் உண்மையான உதவி.
3: ஆமா, இந்த ஒளி ஒரு தொழில்நுட்பத்தை விட ஒரு சிந்தனைய கொடுத்திருக்கு.
0: ஒளி, இது நல்ல அறிகுறி இல்ல.
1: என்ன நடந்தது?
0: கிராக்ஸ் கிராக்ஸ் முதல் திட்டத்தை கைவிட்டுட்டான்.
1: இல்லை, அதை மட்டும் செய்யக்கூடாது.
2: என்ன?
1: அவன் கோர் ப்ராஜெக்டை இயக்க இருக்கிறான்.
0: ஐயோ, அது என்னவா இருக்கும்?
1: அது பூமியை அழிக்காது, பூமியில் இதயத்தையே, அதாவது அதன் மைய கருவை நிலையற்றதாக்கிவிடும்.
0: அருண் அருண், இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாரு.
2: எங்க மேடம், அது என்ன? அது
0: நில அதிர்வு ஒரே இடத்துல இல்ல, கவனிச்சியா நீ? உலகம் முழுசும் ஒரே நேரத்துல சின்ன சின்ன அதிர்வுகளா வருது. இது இயற்கையான நிலநடுக்கம் மாதிரி தெரியலையே.
1: நான் பயந்ததுதான் நடக்கிறது.
0: அதாவது என்ன சொல்ல வர்ற ஒளி?
1: கிராக்ஸ் பூமியின் மையத்தை சுற்றி ஒரு செயற்கை அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறான்.
0: அப்படின்னா அதனால என்ன ஆகும்?
1: அந்த அதிர்வு அதிகரித்துக் கொண்டே போனால் எரிமலைகள் வெளியிட்டும் கடல்கள் கொந்தளிக்கும், பூமியின் காந்தப்புல சிதறும்.
2: அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிருமா? ஏன் ஒளி, உலகம் அழிஞ்சிருமா?
1: இல்லை இல்லை, இன்னும் நேரம் இருக்கிறது, ஆனால் சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும்.
2: ஒளி, நீங்க எங்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, ஏன் அது?
1: என்ன, உங்களை பார்த்தா எங்களோட கடந்த கால ஞாபகத்துக்கு வருது.
2: கடந்த காலமா? என்ன அது, என்ன நடந்தது?
1: ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட கிரகமும் இப்படிதான் இருந்துச்சு. நாடுகள் சண்டை போட்டுச்சு, அறிவியலை ஆயுதமா மாத்தினோம், இயற்கை அழிச்சோம். கடைசியில நாங்களே எங்க கிரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம்.
0: அப்புறம்
1: ஒரு தலைமுறை இனி போதும் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. அதுதான் எங்களை மாத்துச்சு.
2: அப்படின்னா நீ சொல்ல வரத பார்த்தா பூமியும் மாறணுமா? அப்படி மாற முடியுமா ஒளி?
1: முடியும், ஆனா மாற்றத்தை

0: யாரும் கொண்டு வந்து தர முடியாது. மனிதர்களான நீங்களே தேர்வு செய்யணும்.
1: பூமி மக்களே, இன்னும் 10 நிமிடங்களில் உங்கள் கிரகத்தின் மையம் முழுவதும் அதிரத் தொடங்கும். உங்கள் விஞ்ஞானம், உங்கள் பணம், உங்கள் அரசியல் எதுவும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் இன்னும் போராடுகிறீர்களா? நான் உங்கள் மனதை வெல்ல முடியவில்லை, அதனால் இப்போது உங்கள் கிரகத்திலேயே வெல்லப் போகிறேன்.
0: அருண், லலிதா, கவனமாக கேளுங்க. கிராக்ஸின் ஆற்றல் அலை பூமிக்குள்ளே போகுது. அதை வெளியிலிருந்து தாக்க முடியாது. ஆனால் அதே அதிர்வெண்ணில் ஒரு எதிரலை உருவாக்கினால் அந்த தாக்குதலை நிறுத்த முடியும்.
2: என்ன சொல்ற ஒளி, அது கோட்பாட்டுல சாத்தியமா? ஆனா அதை உருவாக்க வேண்டிய ஆற்றல்
0: என்னோட விண்கலத்துல இருக்கிறது.
3: இல்லை இல்லை, அப்படி செய்தா நம்ம விண்கலம் அழிஞ்சிடும்.
0: ஒரு விண்கலம் முக்கியமா, ஒரு கிரகம் முக்கியமா?
3: தலைவரே, உங்களை இழக்க நான் விரும்பல.
0: சில நேரங்களில் காப்பாற்றுவதற்காக சிலவற்றை இழக்க வேண்டி வரும்.
3: தலைவரே, இன்னும் நேரம் இருக்கு, வேற வழி யோசிக்கலாம்.
0: ஆரா ஆரா, நம்ம பயணத்தின் நோக்கம் என்ன?
3: உயிர்களை காப்பாற்றுவது.
0: அப்படி என்றால் இன்று நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய நாள் தானே?
3: ஆனா ஆனா உங்களை இழக்க நான் தயாரா இல்ல.
0: ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாள் தன்னை விட பெரிய ஒன்றுக்காக முடிவெடுக்க வேண்டும்.
4: இல்ல இல்ல, இந்த முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஏன் உயிரை கொடுக்கணும்? நாங்க தவறு செஞ்சோம். நாங்க தான் பூமியை மாசுபடுத்துறோம். நாங்க தான் போர் செஞ்சோம். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. அதுக்கு நாங்க தான் பொறுப்பு.
0: அருண் அருண், ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்றும் போது இந்த நோயை நீதான் வரவழைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாரு. அதே போல ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சா அது எங்க கடமை.
4: நீங்க வேட்டு கிரக வாசிகளே இல்ல, நீங்க எங்களை விட மனிதநேயம் அதிகமா இருக்கிறவங்க.
1: ஒளி, நீ இன்னும் மாறவே இல்லை. எப்போதும் போல மற்றவர்களுக்காக உன்னை இழக்க தயாரா?
0: உன்னை போல வாழ்வதை விட அப்படியே வாழ்வதில் பெருமை.
1: கருணையால் பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியாது, சக்திதான் ஆட்சி செய்யும்.
0: இல்லை, சக்தி பயத்தை உருவாக்கும், கருணை நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் உன்னை போன்றவர்களுக்கு வெற்றி கிடையாது.
4: நம்ம கையால முடிஞ்ச உதவியை நாம செய்யணும்.
2: எல்லா சயின்டிஸ்டும் ரெடியா இருங்க. ஒளி சொல்ற அந்த ஃப்ரீக்வன்சியை நம்மளுடைய சிஸ்டம்ல லிங்க் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1% ஆவது உதவி கிடைக்கும்.
5: மக்களே, யாரும் பயப்படாதீங்க, இது நம்ம எல்லாரோட பூமி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே செய்தி தான், மக்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க.
6: எதிரிலே தயார், 3, 2, 1.
2: அங்க கவனிச்சிங்களா, நில அதிர்வு குறையற மாதிரி தெரியுது.
4: ஆமா ஆமா, அது வேலை செய்யுது.
5: தலைவரே, விண்கலத்தோட மையப்பகுதி சேதமடைஞ்சிருச்சு.
0: எனக்கு தெரியும்.
4: ஒளி ஒளி, உங்க உடம்பு மறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒளி, என்ன நடக்குது?
0: எங்கள் இனத்தின் ஆற்றல் விண்கலத்தோட இணைந்திருக்கும். விண்கலம் அழிந்தால் நாங்களும்.
3: இல்லை இல்லை தலைவரே.
4: ஒளி, இல்ல இல்ல, நீங்க எங்களை விட்டு போக கூடாது. நாங்க இன்னும் உங்க கூட நிறைய கத்துக்கணும். ஒளி, நீங்க போக கூடாது.
0: அருண், ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு பிரிவு இருக்கும். அதான் இயற்கை.

0: கூட விதி.
1: நீங்க சொன்னீங்களே எப்பவுமே நம்பிக்கை இருக்கும்னு, இப்போ நீங்களே எங்களை விட்டு போறீங்களே. ஒளி
0: நம்பிக்கை ஒரு மனிதனிடமோ ஒரு உயிரிடமோ இருக்கக்கூடாது. அது ஒரு சிந்தனையில் இருக்கிற நான் இல்லாட்டியும் அந்த சிந்தனை உயிரோடு இருக்கும், அதுதான் வெற்றி.
2: தலைவரே, தலைவரே, நான் உங்களோட ஆயிரம் ஆண்டுகளா பயணம் பண்ணிருக்கேன். நீங்க சிரிக்கிறதையும் பார்த்திருக்கேன், கோபப்படுறதையும் பார்த்திருக்கேன். ஆனா ஆனா இப்படி பலவீனமா நிக்கிறத முதல் தடவையா பாக்குறேன்.
0: ஆரா, பலவீனம் உடம்புல வரலாம், மனசுல வரக்கூடாது.
3: ஒளி, நீ இன்னும் அந்த பழைய கனவுள்ளதான் வாழ்கிறாய். இந்த பிரபஞ்சம் கருணையால இயங்கவில்லை, சக்தியால் தான் இயங்குகிறது.
0: இல்லை, இன்று இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறார். நேற்று வரை சண்டை போட்டவர்கள் இன்று ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சக்தி கிராக்ஸ், உண்மையான சக்தி.
4: தலைவரே, கிராக்ஸோட ஆற்றலாலே குறைய ஆரம்பிச்சிருக்கு.
5: எப்படி எப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு?
4: அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
6: தலைவரே, கிராக்ஸ் தாக்கல, அவனுடைய போர்க்கப்பலின் தானியங்க அமைப்பு தான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு.
5: அப்படின்னா கிராக்ஸ்னால கூட அதை நிறுத்த முடியாதா?
6: முடியாது, அவனால கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஏன்னா அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டான்.
3: இல்லை, தாக்குதலை நிறுத்து, இது கட்டளை.
7: கட்டளை நிராகரிக்கப்பட்டது. முக்கிய நோக்கம் பூமியை கைப்பற்றுதல். செயல்முறை தொடர்கிறது.
3: இல்லை இல்லை, நிறுத்து நிறுத்து.
0: கிராக்ஸ், இதுதான் நான் அப்போதே சொன்னேன். அறிவியலை மனித நேயம் இல்லாமல் பயன்படுத்தினால் ஒரு நாள் அது நம்மையே ஆள ஆரம்பித்து விடும்.
1: ஒளி, இப்போ என்ன செய்யலாம், என்ன நடக்குது?
0: ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த போர்க்கப்பலோட மைய ஆற்றல் கருவியை செயலிழக்க வைக்க வேண்டும்.
5: ஆனா அத செய்ய போவது யாரு?
0: நானும் கிராக்ஸும் தான்.
3: நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவறான பாதையில் நடந்திருக்கிறேன், என்னை மன்னிக்க முடியுமா?
0: கிராக்ஸ், உண்மையா மாற நினைக்கிறவனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றம் மட்டுமே

0: தலைவரை திரும்பி வாங்க.
1: ஒளி ஒளி, நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். பூமி எப்பவுமே உங்க நன்றிய நினைவுலயே வச்சிருக்கோம்.
2: அங்க பாருங்க, ஆற்றலால நின்னுருச்சு.
3: ஆமா ஆமா, போர்க்கப்பல் மறையுது அங்க.
0: இப்போது நான்

0: மீனா சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்களே.
1: அருண், ஒலி உங்ககிட்ட கடைசியா என்ன சொன்னாரு?
0: அவர் சொன்னது ஒரே ஒரு வாக்கியம், பூமியை நேசியுங்கள், அப்போது பூமி உங்களை வாழ வைக்கும்.
1: இனி மனுஷங்க மாறுவாங்கன்னு நம்புறீங்களா?
0: நிச்சயமா நம்புறேன். ஆனா நம்பிக்கை மட்டும் போதாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும்.
2: நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு சயின்டிஸ்டா பேசல, ஒரு சக மனுஷியா பேசுறேன். நம்மளால இயற்கையை வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.

0: ஒரு செய்தியாளராக ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இனிமே மக்கள் கிட்ட பயத்தையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்காம அவங்க கிட்ட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய உண்மையான செய்திகளை மட்டும்தான் அதிகமாக கொண்டு சேர்ப்பேன் நான் உறுதியா சொல்றேன்.
1: ரிப்போர்ட்டர் மீனா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு மனிதன் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா ஒரு நல்ல செயல் 1000 நல்ல செயல்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெற்றோர்: ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபசர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோ ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சிட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொதுநலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சை சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: பிஎம் ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: Naai patramika engineera enoda lachiyatha adinjirken appadina adhukku kaaranam naa padicha Rasipuram முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
9: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
10: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மென்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் per annum.
11: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
12: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:55. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையின் அடுத்த பாடலாக

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
9: நிறைவுக்கு வருகிறது திரையிசை.

நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தன்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: The Kaveri Engineering College, Autonomous.
8: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: இனி கேட்கலாம் மாலை தென்றல். இந்த மாலை பொழுதுல மனதுக்கு இதமான பாடல்களோடு வன வர காத்திருக்கிறது நேயர்களே. அப்படியே டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டே இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அற்புதம் என்ற

0: ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் மாலை 5:15. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தன்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
9: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
10: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: மாலை தண்டர் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காதல் சடுகுடு என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிகரன், சுஜாதா மோகன். தேவாவின் இசையில் இந்த இனிமையான பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.

0: Viking Bunions and Briefs.
1: பண்பலையில் காணம் பாடும் நேரம் மாலை 5:26. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ட நாள் முதல் என்ற திரைப்படத்திலிருந்து கே கே ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவம்

உங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

மாலை தின்ற நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆசை ஆசையாய் என்ற திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் குரலில் மணி சர்மா இசையில் இதோ நேர்களே அந்த பாடல்.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ARN VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965239.
5: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
7: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியல் கல்லூரி இருக்கேன்.
8: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ராகவேந்திரா, ஜாக்கி ஸ்மைலி, சாதனா சர்க்கம் ஆகியோர் பாடியிருக்காங்க. இந்த படத்துக்கு வித்யாசாகர் இசையமைச்சிருக்காங்க. இதோ நேர்கள்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:50. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆசையில் ஓர் கடிதம் என்ற திரைப்படத்திலிருந்து அரிகரன் குரலில் தேவா இசையில். இதோ நேர்களே,

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி.
9: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
10: தம்பி ஊருக்கு புதுசோ?
9: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
10: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
9: என்ன சொல்றீங்க, புரியலையே.
10: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
9: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
10: எப்படி?
9: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
10: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
9: என்ன விஷயம்னா?
10: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
9: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
10: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.

0: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்லை.
1: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா. அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
0: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
1: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிட்றேன்.
0: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: இதுவரை மாலை தென்றல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6 மணி. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்னைக்கு தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் பாதாள பொன்னியம்மன் கோவிலை தரிசிக்கலாம். சென்னை மாவட்டத்தின் கீழ்ப்பாக்கம் நகரில் அமைந்துள்ள ஒரு அம்மன் கோவில்தான் இந்த பாதாள பொன்னியம்மன் கோவில். இங்கு மூலவராக பெண் தெய்வமான பாதாள பொன்னியம்மன் காட்சியளிக்கிறார். வலது கையில் சூலமும் இடது கையில் அன்னபாத்திரமும் கொண்டு அம்மன் சாந்த முகம் தாங்கி அருள் பாலிக்கிறார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வாழும் மக்களில் சில லட்சம் குடும்பங்களின் குலதெய்வமாக இக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் மூலவரான பெண் தெய்வமான பாதாள பொன்னியம்மன் விளங்குகிறார். இக்கோவிலை பெண் பக்தர்கள் அதிகம் வந்து தரிசிக்கின்றனர். தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்த இன்றைய சென்னையை விசயநகர சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த சென்னப்ப நாயக்கர் ஆட்சி புரிந்து வந்த காலத்தில் வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் அவரிடம் குத்தகைக்கு நிலங்களை பெற்று அந்நில பகுதிகளில் ஆட்சியுரிமை செலுத்தி வந்தனர். தற்போதைய கோவில் பகுதியில் அப்போது மாந்தோப்புகள், பூவரசு மரங்கள் அதிகமாக காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்பகுதியையும் குத்தகைக்கு பெற்றிருந்த ஆங்கிலேயர்கள் விவசாய பாசனத்திற்காக அதிக அளவில் தேவைப்பட்ட தண்ணீருக்காக இங்கிருந்த தோட்டத்தின் வடக்கு மூலையில் கிணறு தோண்ட உத்தரவிட்டனர். 30 அடிக்கும் கீழே பாதாளத்தில் தோண்டும் போது கடப்பாறையில் இடர்பட்ட பாறை துண்டை வெளியே எடுக்கும் பொழுது அது அமர்ந்திருந்த கோலத்தில் இருந்த அம்மன் சிலை என்பதையும் அதற்கும் கீழே 5 பொன் விக்கிரகம் ஒன்று இருப்பதையும் அறிந்து சுற்றியிருந்த மக்கள் அபிஷேகம், ஆராதனை, நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் கல் சிலையை மூலவராகவும் 5 பொன் விக்கிரகத்தை உற்சவராகவும் பிரதிட்டை செய்து பாதாளத்தில் இருந்து வெளிப்பட்டதால் பாதாள பொன்னியம்மன் என்று நாமம் சூட்டி மக்கள் வழிபடத் தொடங்கினர்.

0: மகாவிஷ்ணு, சிவன், பார்வதி, நடராசர், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், பிரம்மா, துர்கை, நர்த்தன கணபதி, முருகன், ஹனுமன், நவகிரகங்கள், காலபைரவர், நாகர்கள், அண்ணன்மார், பரிவார தேவதைகள் என்று அழைக்கப்படும் ஆண் வீரர்கள் எழுவர் ஆகியவை இக்கோவிலின் மற்ற முக்கிய தெய்வங்களாகும். ஆடி மாதத்தில் சிறப்பான பூஜைகளும் அம்மனுக்கு சிறப்பான அலங்காரமும் செய்யப்பட்டு பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர். இத்தனை சிறப்பு வாய்ந்த சென்னையில் உள்ள பாதாள பொன்னியம்மன் கோவிலை வாழ்வில் ஒருமுறையேனும் நேரில் கண்டு தரிசிப்போம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
2: ஆறு பத்துக்கு இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi today said that as India moves towards becoming a Viksit Bharat, the nation's youth must be physically fit, mentally strong and full of self-confidence. Speaking at the launch of Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan virtually in New Delhi today, Mr. Modi said young people should always stay away from drugs and embrace a healthy lifestyle.
4: आज हम सभी जिस अभियान के साक्षी बन रहे हैं, वो अभियान व्यक्ति के लिए है, परिवार के लिए है, समाज के लिए भी है और सबसे बड़ी बात है ये राष्ट्र के लिए है. आज जब देश ने विकसित भारत का लक्ष्य तय किया है तो इसके लिए आवश्यक है देश का युवा तन से स्वस्थ हो, मन से स्वस्थ हो, आत्मविश्वास से भरपूर हो और ड्रग्स जैसी घातक आदत से हमेशा हमेशा दूर हो.
3: He added that the launch marks the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse. Mr. Modi said that drug addiction diverts people from their goals and distances them from achieving their dreams.
4: Nasha keval sharir ko nuksan nahi pahunchata. Nasha ek maa ki muskaan chhin leta hai. Nasha ek pita ke sapno ko चूर चूर कर देता है और जब परिवार में समाज में ऐसा होता है और कहीं ना कहीं राष्ट्र की शक्ति भी कमजोर पड़ जाती है और इसलिए हमें हर एक युवा को नशे के चुंगल में फंसने से बचाना है.
3: More than 1 crore youth from 28,000 locations across the country participated in the event. The participants included My Bharat and National Service Scheme volunteers, as well as participants from schools, colleges, universities, youth clubs, NGOs and spiritual organizations. India's economy is likely to grow around 7% in the first quarter of current fiscal, higher than earlier expectations, supported by stronger economic indicators, improved industrial activity, and a recovery in exports. According to an SBI Research Pre-Monetary Policy Committee MPC report released yesterday, the growth estimate marks an improvement from the Reserve Bank of India's earlier projections, which were lowered because of geopolitical uncertainties.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பட்டியல் என்ற திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் யுகபாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா ஸ்வேதா மோகன் குரலில். இதோ நேர்களே அந்த பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: எம்சிடி பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இசை மணல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவப்பதிகாரம் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் யுகபாரதி வரிகளில் கார்த்திக் சுவர்ணலதா மாலையம்மா ஆகியோர் குரலில் இதோ நேர்களே அந்த பாடல்.
2: அப்படியே என்னால வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

0: காசி ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இசைமின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வரலாறு என்ற திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஏ ரகுமான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் ரீனா பரத்வாஜ் ஆகியோர் குரலில் இதோ நேர்களே அந்த பாடல்.

0: மாற்றமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: ஆகாஷ்வாணி விளம்பரங்களை

0: தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: இன்னைக்கு பார்ட்டி வேணும்,
2: முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
1: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ?
2: சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
2: பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
3: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார்.
1: இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக வந்து செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள்தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுக்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வு காண எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற

0: முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பா ஈடுபட்டார். ஆனா அந்த எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டி போறாங்க.
1: மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தமிழக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தமிழக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது.

0: ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்சின் டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷ்வாணி, நேரம் 6:41.

இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேர்களை, நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடாமுயற்சியோடு வேலை தேடிக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்க நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியோட முதல் அறிவிப்பாக, எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்தம் காலி பணியிடமாக 2218 காலி பணியிடங்கள் உள்ளன. இதில் பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிசிஎன்எம் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிரிலிமினரி தேர்வு, அதனைத் தொடர்ந்து மெயின் தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹3000 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹2400 செலுத்த வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 13ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ் .ac.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. நிதி அதிகாரி, துணை மேனேஜர், மேனேஜர், டிசைன் என பல்வேறு பணியிடங்களில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஆர்பிடெக் அல்லது சி அல்லது ICWA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வின் அடிப்படையில், அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இதற்கு கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 12ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு hal.corp.formflix.com என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் NMDC இரும்பு நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங் பிரிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், நிதி, கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர், HR உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பி அல்லது பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, அதனைத் தொடர்ந்து குழு விவாதம் மற்றும் நேர்காணல் முறையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹600 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 11ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு mmdcenter.formflix.org என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். அடுத்த அறிவிப்பாக, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இஸ்ரோவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அசிஸ்டன்ட் கிளர்க், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 242 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப

கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 16ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் நிறைவு அறிவிப்பாக, இந்திய ரயில்வேவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் இன்ஜினியர், சூப்பரண்ட், வேதியியல், உலோகவியல் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 4098 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு நடைபெறும். அதன் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 250 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணிவைப்பெற தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு. மாலினெங்கும் அற்புதமான மாலை வேளையில் நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சாலையில் பயணம் மேற்கொள்ளும் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசமும், மகிழ்ந்தோட்டுபவர்கள் தவறாமல் சீட் பெல்ட் அணிந்து செல்லவும். உங்கள் பயணம் இனிதாக அமைய வாழ்த்துகிறது. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் மேல்பவானியில் 21 சென்டிமீட்டர் மழையளவும், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 16 சென்டிமீட்டரும், சோலையாறில் 12 சென்டிமீட்டரும், சின்கோனாவில் மற்றும் வால்பாறையில் தலா 10 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவாகியிருக்கிறது. விண்டோர் எஸ்டேட், உபாசி ஆகிய பகுதியில் தலா 9 சென்டிமீட்டர் மழையிலும், வால்பாறை தாலுகா அலுவலகம் அவலாஞ்சி ராணிப்பேட்டையில் தலா 7 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவாகியிருக்கிறது. பந்தலூர் தாலுகா அலுவலகம், தேவாலா, வாலாஜாப்பேட்டை ஆகிய பகுதியில் தலா 6 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவாகியிருக்கிறது. அம்மூர், ஆற்காடு, புதுப்பணித்துறை காவல் அலுவலகம், குன்னூர், சிறுவாணி அடிவரம், நடுவட்டம் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. உட்பிரியர் எஸ்டேட், காஞ்சிபுரம், ஊத்து, கூடலூர் பஜார், கலசப்பாக்கம் மற்றும் கலவை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. பார்வோடு, வெங்கூர், காவேரிப்பாக்கம், கயநல்லூர், திருப்பத்தூர், காக்காச்சி மற்றும் உத்திரமேரூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. நெய்வேலி, விம்பாக்கம், தொண்டமுத்தூர், செய்யார், ஆரணி, தேகதுர்கம், போளூர், நாலுமுக்கு, வடக்குத்து, மாஞ்சோலை, ஆனைமலை தாலுக்கா அலுவலகம், தண்டராம்பேட்டை, முகையர், கோமுகி அணை, ஆர்கேப்பேட்டை, அடவினார் அணை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. சென்னை, அயலூர், அரியலூர் முகாம் பகுதி, அரியலூர், சென்னை நுங்கம்பாக்கம், சிறுபெரும்புதூர், ஜமுனா மரத்தூர், சின்கோரை, எறையூர், மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், குன்றத்தூர், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், வந்தவாசி, திருத்தணி, குண்டாறு அணை, ஆலந்தூர், நேமூர், அவலூர்பேட்டை, ரிசிவந்தியம், டேனிஸ்பேட்டை, சென்னை விமான நிலையம், பொள்ளாச்சி, ராணிப்பேட்டை, காட்பாடி, திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், விரிஞ்சிபுரம், அம்முண்டி, சண்முகாநதி, திருவண்ணாமலை மற்றும் எமர்லாடு ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தொண்டியில் 40.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கிறது. மலைப்பகுதி பொறுத்தவரைக்கும் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்திலும், வட உள் கர்நாடகத்திலிருந்து குமரிக்கடல் பகுதிகளில் வரை தென் உள் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களும் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் காணப்படும். மீனவர்கள்

0: எச்சரிக்கையாக தமிழக கடலோரப் பகுதிகளான தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும், வங்கக்கடல் பகுதியிலான தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே தற்போது கூறப்பட்ட இந்த நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை.
1: வணக்கம். தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு சில அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்குநரகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் சேலம் நடத்தும் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி பட்டறை 6/8/2026 வியாழக்கிழமை முதல் நடைபெறுகிறது. இடம் VUTRC சேலம், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில். பயிற்சி கட்டணமாக ₹590 முன்பதிவு அவசியம் செய்ய வேண்டும். பயிற்சி அளிப்பவர்கள் முயல் மற்றும் காடை வளர்ப்பில் கைதேர்ந்த ஆசிரியர்கள் முனைவர் ஜெகவீர பாண்டியன், முனைவர் பாரதி, முனைவர் முரளி அவர்கள். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடுடன் சான்றிதழ் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். சிறப்பு அம்சங்கள் முயல் மற்றும் காடை கண்காட்சி நடைபெறும். முயல் மற்றும் காடை வளர்த்து வரும் பண்ணையாளர்களின் அறிவுரைகளை பெறலாம். யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் என்றால், மாணவர்கள், விவசாயிகள், பண்ணையாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு 0427 என்பதை முன்னிணைப்போடு 24/10/40/8 என்ற எண்ணிற்கு அலைபேசியின் மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு, நர்சிங் முடித்தவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெல்லி ESIC 523, புதுச்சேரி ஜிப்மர் 39, தியோகர் எய்ம்ஸ் 223, புவனேஸ்வர் 197, கவுகாத்தி 188, டெல்லி 121, பிலாஸ்பூர் 89, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி BSc மற்றும் நர்சிங் TGNM முடித்தவர்கள் இதில் பங்கு பெறலாம். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். அதாவது 13/8/2026 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை பிரிலிமினரி மெயின் தேர்வு எழுதி தேர்வு பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹3000 செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு ₹2400 செலுத்தினால் போதும். கடைசி நாள் 13/8/2026. விவரங்களுக்கு AIIMS exams@ac.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். அடுத்து அறிவிப்பு, இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் டெக்னீசியனாக சேருவதற்கான அறிவிப்பு. துர்காபூரில் உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள டெக்னீசியன் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெஷினிலிஸ்ட் அல்லது பவுண்டரிமேன் ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் ITI படித்திருக்க வேண்டும். வயது 28க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைனில் எழுத்து தேர்வு மற்றும் திறன் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500. SC/ST மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. கடைசி நாள் 3/8/2026. விவரங்களுக்கு www.cmeri.res.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் நிதி அதிகாரியாக வேலை அறிவிப்பு. மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி 17, துணை மேனேஜர் 8, மேனேஜர் அதாவது டிசைனிங் டிசைனர்ஸ் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, பிடெக், CA, IC, WA படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மேலும் 18 முதல் 45 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. கடைசி நாள் 12/8/2026. விவரங்களுக்கு HALCORP.FORMFLIX.com என்ற முகவரியில் சென்று தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, மத்திய அரசின் NMTC இரும நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸ்கியூட்டிவ் ட்ரைனிங் பிரிவில் மெக்கானிக்கல் 51, எலக்ட்ரிக்கல் 22, நிதி 7, கெமிக்கல் 4, சிவில் 3, கம்ப்யூட்டர் 3,

0: எஸ்சிஆர் 3 உட்பட மொத்தம் 102 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, சிஏ முடித்தவராக இருக்க வேண்டும். வயது 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹600. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 11/8/2026. விவரங்களுக்கு nmdcetr.forumflix.org. என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். நன்றி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். சில பேர் படுத்தவுடனே தூங்கிடுவாங்க, சில பேர் பஸ்லயே தூங்குவாங்க. நான் ஒரு தடவை பார்த்தேன், கோயம்புத்தூர் போறதுக்காக ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல மதுரையில உட்காந்து பஸ்லயே உட்காந்துருந்தேன். என் கூட ஒருத்தர் ஏறின ஒருத்தர், நீங்க கோயம்புத்தூர் போறீங்களான்னு. ஆமா, பழனி வந்தா என்ன எழுப்பி விடுங்கன்னு என் தோல்ல படுத்துட்டாரு. நான் 3.5 மணி நேரம் முடிச்சிருந்து பழனி வரவும் எழுப்பி, ஐயா பழனி ஐயா பழனின்னு நான் கத்தி, அவர் உடனே எந்திரிச்சு வந்துருச்சா வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டாரு. அவரு இறங்குறதுக்கு என்னைய நேர்ந்து விட்டு இருக்காரு. நான் அவருக்கு அலாரம் பறந்திருக்கேன். இப்ப பாருங்க, அவரால் தூங்க முடியுது, என்னால தூங்க முடியல. எனக்கு பேச வேண்டிய வேலை இருந்தா நான் படிச்சுட்டு இருப்பேன். இப்ப கால் வலிக்குதுன்னு உசேன் போல்ட் சொல்லல, பசிக்குதுன்னு சத்யநாதன் சொல்லல, தூக்கம் வந்துருச்சுன்னு நான் சொல்லல. சரி, இதுக்கு மேல என்ன? மான அவமானங்கள், அதாவது பிறருக்கு தீமை செய்ய நமக்கு நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காதாங்க. வேலையோட ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தீமை செய்ய கூட நேரம் இருக்காதான். எல்லாவற்றுக்கும் மேலாக யாராவது நம்மளை அவமானப்படுத்திட்டா அதை வாழ்நாள் போற நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாதுங்க. மதன் மோகன் மாளவியான ஒருத்தர் இருந்தாருங்க, இந்து பல்கலைக்கழகத்தை கட்டினவர் காசியில. அவரு அந்த பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு ஒருத்தட்டியா போய் பணம் கேட்க போறாரு. அப்ப ஹைதராபாத்ல போய் அங்க இருந்து அரசர்கிட்ட போய் பணம் கேட்க போன உடனே அவர் இல்லைன்னு கூட சொல்லலங்க. அவர் என்ன பண்ணாரா, சபை நடுவில் இவர் வந்து இவர் கேட்க போனது இவர் மகன் கல்யாணத்துக்கு ஒரு வீட்டு வேலைக்கோ இல்லை, பல்கலைக்கழகம் கட்ட போறேன்னு போயிருக்காரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, காலில் கிடந்த அந்த செருப்பு எடுத்து அவர் மேலே எரிஞ்சுட்டாராங்க. அப்படி எரிஞ்ச உடனே எல்லாரும் சபையில் அப்படியே ஒரு நிமிஷம் சன்னாய் உட்காந்துட்டாங்க. ஏன்னா அரசன்ல என்ன பண்ண முடியும், பாஞ்சாலிய துயில் உறிஞ்சப்ப பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி எல்லாம் அயம் சாரின்னு தானே உட்காந்துருந்தாங்க. ஒன்று ஒன்று இல்லையில இப்படி மேலே பட்ட உடனே அவர் ஒன்றும் சொல்லலை. அந்த செருப்பு எடுத்து வெளியே வந்தார் மதன் மோகன் மாளவியா. வெளியே வந்து அங்கேருந்து ஒரு மேடையில் ஏறினார். மன்னனுடைய செருப்பு இதாக இருக்குது, ஏழை விடுறேன், இந்த காசை நான் வந்து பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போக போகிறேன், யார் எடுக்கலாம், ஒருத்தர் ஒரு சல்லின்னா ஒருத்தர் அரை சல்லின்னா. அவங்களை மந்திரி வெளியே வந்தார், வேகமாக போயிட்டு உள்ளே ஓடினார். ராஜா உங்களுடைய செருப்பு அவன் ஏழை விட்டுட்டு இருக்கான் அந்த ஆள், விட்டா விட்டு போகிறான். அஜியோ உங்கள் செருப்பு அரை சல்லிக்கு ஒருத்தர் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வரலாறுல உங்கள் பேர் வந்துடும். மன்னனுடைய செருப்பு அரை சல்லிக்கு போச்சுன்னு, ஐயோ அப்படியா, அப்போ நீ போய் எடுத்துவா அப்படின்னாரு மன்னர் அனுப்பினார். வரலாறு ரொம்ப முக்கிய மந்திரியாரே அப்படின்ட்டு அனுப்பி விட்டாரு. அவர் வந்தா அதுக்குள்ள இங்கே 1 லட்ச ரூபாய் போச்சு, 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் போயிருச்சு. கடைசியில் மந்திரி என்ன பண்ணார், 1.5 லட்சம் கொடுத்து அந்த செருப்பு வாங்கிட்டு விட்டார். கதை இதோட முடியலை. திரும்ப வந்த அந்த மதன் மகன் மாள்வி என்ன பண்ணாரா, மன்னரை பார்த்து ஒரு கும்பிடு கும்பிட்டாராம், நீங்க என் மேல செருப்பு கொண்டு எரிஞ்சதுனால எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சது, இன்னொரு செருப்பையும் எரிஞ்சிங்கன்னா எனக்கு 1.5 லட்சம் கிடைச்சுன்னா அந்த பல்கலைக்கழகத்தை கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். செயலை முடிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்து காட்டுவதே முக்கியமாக வைத்திருப்பார்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பாடல்களை, 2 பாடல்கள் எடுத்து கேட்க போகிறோம். நான் என்பது நானா, நான் அல்ல, நான் நீயே நெஞ்சம் சொன்னதே. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வரிகளை கொடுத்துருக்கிறாரு. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஜில்லுன்னு ஒரு காதலின் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்எச் ரோட், சேலம்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாலாக வெயில் என்ற திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக

0: அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10 ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் தொழிற்பட்டியில் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பட்டியில் அமைந்துள்ள டெக்ஸ்போ பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள டெக்ஸ்போ 2026 தொழில்துறை வணிக கண்காட்சியை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா ஆகியோர் பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் முடிவுற்ற கட்டடப் பணிகளை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் விப்பேடு ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் மேலும் முத்துவேடு ஊராட்சியில் ரூபாய் 29 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தமனூர் மற்றும் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் புத்தகரம் ஊராட்சியில் முடிவுற்ற கட்டடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜே முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தமனூர் ஊராட்சியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை மூலம் தமனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் 2.11 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கழிப்பறை குடிநீர் வசதி கட்டிடத்தையும் கட்டிட கல்வெட்டுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்து மாணவர்களுடன் வகுப்பறையில் குத்துவிளக்கு ஏற்றினார்கள். பின்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்ட புத்தகரம் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 77 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவுசார் மையத்தை திறந்து வைத்து மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் காவனூர் கே எம் பேலஸில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் குன்றத்தூர் வட்டத்தில் 1089 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகள் திட்டத்தின் கீழ் சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாமினை காஞ்சிபுரத்தில் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் 486 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 156 கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் 75 தூய்மை பணியாளர்கள் அவர் தம் குடும்பத்தாருக்கு தேவைப்படும் அரசின் திட்டங்கள் மற்றும் தேவைகள் எளிதில் பெறும் வகையில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதை மாநில வனத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்து முகாமில் வழங்கப்படும் துறையின் சேவைகளை பார்வையிட்டார். தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் உடல் பரிசோதனை, காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் காஞ்சிபுரம் மாநகராட்சி பள்ளியில் முடிவுற்ற கட்டிடப் பணிகளை திறந்து வைத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி தூய்மை பணிகளுக்கு வழங்கப்பட்ட புதிய வாகனங்களை துவக்கி வைத்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 244 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர்

0: ஆர்வே ரஞ்சித் குமார் ஆகியோர் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார்கள். காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் ஸ்ரீ சங்கரா கல்லூரி நாட்டு நல பணி திட்டமும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வுடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கி வாழ்த்தினார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ஆர் சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5,000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறை

0: இன்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4,597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒரு வார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8,22,00,000 ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2,43,00,000 ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3,000-க்கும் மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடை பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடை பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த்

பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கிப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:25.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ்
7: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
9: வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் மற்றும் வெண்டை சாகுபடி குறித்து மோட்டூர் எம் முத்துசாமி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் கே கார்த்திக் அவர்கள்.
10: வணக்கங்க ஐயா.
11: வணக்கங்க.
10: எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க?
11: நிலம் வந்து ஒரு 4 ஏக்கரா இருக்குங்க.
10: 4 ஏக்கரா இருக்குது. எப்படி தண்ணி பயிர் நிலங்களா இல்லை?
11: தண்ணி பயிர் நிலம் தான்.
10: தண்ணி பயிர் நிலம் தான். இப்போ என்ன வெள்ளம் வச்சுருக்கீங்க?
11: இப்போ மஞ்சள் இருக்குங்க, 2 ஏக்கரா போட்டிருக்கு. வெண்டை ஒரு 3/4 ஏக்கரா போட்டிருக்கு. அது தண்ணி தான் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது.
10: இப்போ 2 ஏக்கரா மஞ்சள் போட்டிருக்கீங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தான் போடுவோம், சித்திரை வைகாசியில் போடுவாங்க.
11: ஆமாங்க.
10: இந்த பட்டம் போட்டிருக்கீங்க? ஓ, இந்த வைகாசி பட்டம் தான் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து மஞ்சள் போடணும் அப்படின்னா நிலத்தை எப்படி தயார் பண்ணீங்க?
11: நிலத்தை வந்து ஒரு 2-3 மாதம் ஒரு 5-6 மாதம் விட்டுருவோம். ஆடு மாடு கட்டி தேர்வு போட்டு அப்படியே விட்டு வரணும். 5-6 டைம் ஓட்டுவோம்.
10: அப்படியே குறைய விட்டுருவீங்களா?
11: ஆமாம். மாடு கட்டிட்டு தேர்வு போட்டுட்டு அப்படியே விடுவோம், ஓட்டி விடுவோம். ஒரு 5 கிளை போட்டு ஓட்டுவோம். ஒரு 1 மாதம் இருக்கும். அப்புறம் திருப்பி ஏதாவது பிருங்கலை போட்டு ஓட்டுவோம். ரொட்டட்டு விட்டு அடிக்குவோம். அப்படியே பதப்படுத்தி வைப்போம்.
10: களை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு பண்ணுறீங்களா? அப்படி
11: கட்டுப்படுத்தா அந்த எருவுத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா வரும், சொத்து உழவாக வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணுவோம். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் அது சரியாக நீல்டு வர்றதில்லைங்க.
10: அதனால் மண்ணை வந்து ஆற விடணும்.
11: அதனால் அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது களையும் வர்றதில்லைங்க. ரெண்டாவது வந்து அந்த சத்தும் கொஞ்சம் கிடைக்குதுன்னா அந்த போடுற அந்த எருவு அதெல்லாம் கொஞ்சம் ஊறி உள்ளே போகிறதுனால அதனுடைய தன்மை மண்ணுத்தன்மை நல்லா இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுவோம்.
10: பண்ணுவீங்க. இப்போ 4-5 மாதம் அது மாதிரி ஓட்டிகிட்டே வந்து வைகாசியில் வந்து
11: வைகாசியில் போட்டுருவோம் கடைச்சிக்குள்ளே.
10: எப்படி அது ரொட்டேட்டர் விட்டு மட்டும் மாட்டேங்க?
11: ஆமாம், ரொட்டேட்டர் விட்டு அடிச்சிருவோங்க.

0: அடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலில் ஏறு மாட்டு வச்சிருக்கு, மாட்டில் ஓட்டி
1: கால் ஓட்டுவீங்க?
0: ஆமாம், கால் ஓட்டி, கால் ஓட்டி அதில் மஞ்சளை போட்டு ஒரு
1: என்ன அளவில் ஓட்டுவீங்க?
0: ஒரு ஒரு அடி பார்,
1: ஒரு அடி கால்,
0: ஒரு அடி கால் ஓட்டி அதில் மஞ்சளை போட்டு அதுக்கப்புறம் ஆள் வச்சு பார் மாதிரி விளம்பி போட்டு போட்டுருவோம்.
1: இப்போ வந்து வரப்புலையே வந்து கால் ஓட்டி அதில் மஞ்சள் போட்டு திரும்பவும் ஓட்டுவீங்களா? அதில்
0: மஞ்சள் போட்டு ஆள் வச்சு
1: மூடிடுவீங்க?
0: மூடிடுவான், மூடிட்டு ஓசு தண்ணி
1: வரப்புலையே மூடிடுவீங்களா? அது மாதிரி
0: வரப்புழுது இல்லையா? ஆமாம், வரல்லே ஓட்டிடுவான்,
1: வரல்லையே மஞ்சள் வச்சு.
0: ஆமாம், மஞ்சளை வச்சு போட்டுருவோம், வரல்லே போட்டு அதுக்கப்புறம் சொட்டு நீர் ஓசு திண்டு மாதிரி போட்டு இது பண்ணிவிட்டு சொட்டு நீரில் மேலே இழுத்து விட்ருவோம், அதுக்கப்புறம் தண்ணி விட்ருவோம்.
1: தண்ணி விட்டுருவோம். அது வித மஞ்சள்லாம் எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க?
0: அது மஞ்சள் நாங்களே வச்சுருக்கோங்க.
1: நீங்களே வச்சு
0: கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். போன வருஷம் ஒரு ஏக்கரை போட்டிருந்தோம், அதுக்கு முன்னே ஒரு முக்கால் ஏக்கரை போட்டிருந்தோம்.
1: இப்போ என்ன ரகங்க அது?
0: அதான் வந்து எட்டாம் நம்பருங்க.
1: எட்டாம் நம்பர். இப்போ பெரும்பாலும் சொல்லுவாங்க சேலத்து ரகம், ஈரோடு
0: அது இல்லைங்க. அந்த எட்டாம் நம்பருங்கிறது வந்து அந்த ஹைப்ரிட் ரகம். அது வந்து இந்த சொத்தை கொஞ்சம் உழுவுறது இல்லைங்க, நல்லா மேக்ஸிமம் நல்லா ஈல்டு தரமாக வந்துடுது.
1: அதனால் அதை எடுத்து வச்சு,
0: அதை வச்சுருக்கோம்.
1: இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஊன்றதுக்கு, அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடுறோம், பங்குனிலேயே எடுத்துருவோம். இப்போ அதை எப்படி பதப்படுத்தி வைக்கிறீங்க?
0: அது ஒன்றும் இல்லைங்க, போட்டு விலை போட்டு நம்ம சாக்கில் போட்டு வைப்போம். அந்த வெங்காய சாக்கில் போட்டு தண்ணி போட்டு வச்சு நிழலில் வச்சுட்டோம்னா இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே கொட்டி அடியில் இந்த மிளகா செடி போடுற இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சு தென்னம்பட்டையை வச்சு மூடி தண்ணி போட்டு விட்டுட்டோம்னா ஒரு பாஞ்சு நாளைக்கு இருக்கா மாதத்துக்கு இருக்கா அப்படி தண்ணி தெளிச்சு விட்டோம்னா அந்த இது அப்படி நம்மளுக்கு குறுக்கட்டியும்
1: இருக்கும்,
0: இருக்கும்
1: நல்லா இருக்கும்,
0: காயாமல் இருக்கும். நிழலில் வச்சு போட்டோம்னா கப்புன்னு, மூடி வச்சிட்டோம்னா கப்புன்னு இருக்கும். அது மூணு மாதம் ஆனாலும் ஒன்றாவது முளைச்ச வர அறிவு ஒன்றாகாது,
1: ஒன்றாகாது. இப்போ சில விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிழங்கு கொட்டி லேசாக வந்து மண் மணல் தெளிச்சு விட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க.
0: இல்லை அது சீக்கிரம் மழை போந்துருங்க. சிறப்புனா நீங்கள் மூணு மாதம் கழிச்சு நடுறீங்க, மழை இல்லை அப்படிங்கும்போது நூறு மாதம் சேர்த்து கழிச்சு நடுவீங்க. அப்படிங்கும்போது மழை போ வந்ததுக்கப்புறம் அது உடஞ்சினா திருப்பியும் வரத்துக்கு லேட்டாகும்,
1: லேட்டாகும்.
0: இந்த மாதிரி பண்ணீங்கன்னா லேட்டாக முளைக்கும், போட்ட உடனே வந்துடும் உடனே.
1: ஓஹோ, அதாவது அந்த முளைப்பினுடைய இதெல்லாம்
0: உடையாமல் பார்த்துக்கணும்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். மண்ணில் இருந்தால் சீக்கிரம் வந்துடும், மண் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக வரும்,
1: லேட்டாக.
0: அதனால் உங்களுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கும்,
1: இதாக இருக்கும்.
0: நடுறதுக்கு வந்து ஒரு மாதம் கழிச்சு கூட நடலாம்.
1: இப்போ எப்படி போடும்போது கை இதெல்லாம் உடச்சி போடுவீங்களா? தாய் மஞ்சள்
0: அப்படி போட்டுருவோம். தாய் மஞ்சள் வந்து தனியாக எடுத்துருவோம், போடும்போதே அது தனியாக விற்றுருவோம். இது தனியாக அந்த மஞ்சள் மட்டும் கை தனியாக ஒரு ரெண்டு தனியாக வைப்போம்.
1: விரலி மஞ்சள் மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க,
0: விரலி மட்டும் தனியாக வைப்போம். ஒரு ஒரு சீசன் உண்டையும் போடுவோம், உண்டையில நல்லா ஈல்டு வருதுங்க, அதனால் அதில் போடுவோம். இது தாய் மஞ்சள் தனியாக பிரிச்சிருவோம்.
1: இப்போ தனியாக பிரித்து போட்டுறீங்க, இந்த மாதிரி காலிலேயே போட்டு அப்படியே மூடி
0: காலிலே போட்டு ஆள் வச்சு விளம்பி திண்டு மாதிரி போட்டுருவோம். அதில் வந்து ஓசியில் தூட்டு
1: திண்டுன்னா அது எந்த அளவில் வந்து நிற்குதுங்க?
0: ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு ரெண்டு கா சேர்த்து ஒன்றா போட்டுருவோம்.
1: ஒரு ரெண்டு கால் ரெண்டு
0: மஞ்சளை வச்சு ரெண்டு பயிர் வர மாதிரி போட்டுனா போட்டுருவோம். ஒன்றா போட்டு சென்டரில் விட்டுமா ரெண்டுக்கும் தண்ணி பாயும்.
1: ரெண்டு வருஷம்.
0: ஆ, ரெண்டு வருஷம், ஒரு லைனில் ரெண்டு வருஷம்,
1: ரெண்டு வருஷம். இப்போ சொட்டு நீர்னா இப்போ ஒரு ஒரு கரைக்கும் ஒரு பைப்,
0: மூன்று அடிக்கு ஒன்று போட்டுருக்குறோம், ஒரு ஒரு திண்டுக்கு ரெண்டு ரெண்டு அடி வந்துடுது. அதனால் அந்த மூன்று அடி கேப்புக்கு சரியாக போயிடுது,
1: சரியாக போயிடுது. இப்போ களையெல்லாம் வரும். இப்போ எப்படி வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஈரத்தில் ஊனி அந்த ஈரத்துலேயே வந்து ரெண்டாவது நாள் அல்லது மூணாவது நாளைக்குள்ளே வந்து களைக்குள்ளி அடிச்சு விட்டுறாங்க.
0: அது தண்ணி இருந்தால் பண்ணலாங்க, இப்போ தான் தண்ணி பற்றாக்குறையாக இருக்குதுங்களே, அதனால் அந்த மாதிரி பண்ண. தண்ணி பாய்க்கணும்னு நடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏக்கரை பாய்க்கிறதுக்கு தண்ணி புல்லான தண்ணி வேணும். இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சரவு தான் அந்த மாதிரி தான் பாயுது.
1: அதனால் இப்படி போட்டு விட்டுறீங்க. இப்போ களைலாம் வரும்ல?
0: களை வருங்க, வந்தால் களைக்கொல்லி அடிச்சிடுறேங்க.
1: அதுக்கப்புறமும் அடிச்சிக்கலாம்,
0: அதுக்கப்புறம் அடிக்கலாம். அது செடி முளைச்ச வர வரைக்கும் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: எத்தனை நாள் வரைக்கும் அது மாதிரி அடிக்கலாம்?
0: அது முளைக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாஞ்சு நாள் இருபது நாள் ஆயிடுதுங்க. அதுக்குள்ளே அடிக்கலாம், முளைப்பு வந்து வந்து தலை வெளியே வர வரைக்கும் அடிக்கலாம்,
1: அடிக்கலாம். இப்போ வந்து களை முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிறது பரவாயில்லைங்களா, முளைக்க வச்சு அடிக்கிறது பரவாயில்லைங்களா?
0: தண்ணி இருந்து முளைக்கிறதுக்கு முன்னாடி அடித்தா நல்லது தாங்க, இப்போ இருக்க தான் தண்ணியே இல்லைங்களே,
1: அதனால் முளைக்கிற வரைக்கும் முளைக்கிட்டுன்னு.
0: அதனால் தண்ணி வந்து மழைகளை பெஞ்சால் உடனே அடிச்சிருவோம், இல்லைன்னா தண்ணி விட்டு முளை அடிப்போம்.
1: இப்போ வந்து மஞ்சள் வச்சா முளைக்கிறதுக்கு இருபது நாள் முப்பது நாள் ஆயிடுது அப்படிங்கிறதுனால ஊடு பயிராக வந்து சின்ன வெங்காயமும் வைக்கிறாங்க,
0: வைக்கிறாங்க. சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் நாங்களும், ஒரு அரை வயல் நட்டுருக்கோம்.
1: அது மாதிரி பண்ணுறீங்க?
0: ஆ, பண்ணுறேன். அதுக்கு மட்டும் பண்ணுவோம், விற்கிற அளவுக்கு பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு மருந்து அடிக்கணும், அதுக்கு வேலை வச்சு விற்கிறதில்ல ஒரு ஒரு நேரத்துக்கு, அதனால் அந்த வேலையை செய்கிறதில்லைங்க. இந்த களைக்கொல்லி அடிக்க முடியறதில்ல, வெங்காயம் நட்டுட்டா
1: ஓ
0: அது ஒரு பிரச்சனை.
1: களைக்கொல்லி அடித்து அதுவும் சேர்ந்து போய்,
0: அதுவும் சேர்ந்து போயிடுறதுனால தனியாக பண்ணுறதுனால அது கொஞ்சம் மட்டும் பண்ணிக்குவோம், நம்ம வீட்டு யூஸ் மட்டும்.
1: இப்போ வெங்காயத்துக்கு அடிக்கிற களைக்கொல்லியும் இதுக்கும் ஒன்றும் இல்லை,
0: வெங்காயத்து இலைக்கு அடிக்கக்கூடியது வேறு
1: வேறு.
0: அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு நாள் நட்டா நாடி அடிக்கிறாங்களா, அதை அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் அந்தளவுக்கு நம்மகிட்ட தண்ணி இல்லையே, இப்போ கட்டி பாய்க்கிற அளவுக்கு. அதனால்
1: அதனால் இப்படி பண்ணிக்கிறீங்க,
0: தண்ணி இல்லாதனால ஒழுங்காக ஈரல் இருந்தால் எல்லா களையும் ஒட்டுக்க முளைக்கும், ஈரல் இல்லாதனால லேட் லேட்டாக முளைக்கிறதுனால
1: ஊடு பயிரை வந்து தேவைக்கு மட்டும்
0: வச்சுக்கிறோம் பண்ணுறோம்.
1: இப்போ இந்த மாதிரி முளைச்சி மேலே வந்துடுது. இப்போ வந்து தண்ணி இருந்தால் எழுபது தண்ணி ஏழு கொத்து அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொட்டு நீரில் போட்டுக்கிறீங்க, எத்தனை

0: கொத்து கொத்துவீங்க?
1: ஒரு ரெண்டு டைம் கொத்துவோங்க.
0: இப்போ நம்ம வந்து பழைய இப்படி பார்த்தீங்கன்னா முக்கால் அடிக்கு இல்லைன்னா ஒரு அடிக்கு கால் ஓட்டி கையில் ஊனி வச்சுருந்தாங்கன்னா கால் மாற்றுவாங்க, கொஞ்சம் மண் சேர்த்துறது, இந்த காலிலேருந்து அரை கால் வெட்டி இதுக்கு போட்டு சேர்த்து அப்படி சேர்த்து மண் சேர்த்துவாங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி ரெண்டு கால் ஒன்றா சேர்த்து கரையே போட்டிங்க, இப்போ இதில் கால்லாம் மாற்றுறதெல்லாம் இல்லை?
1: கால் மாற்றுறது இல்லைங்க, அந்த தொட்டியில் இருக்கிற மண் எடுத்து போடுவோம்.
0: அந்த
1: ஒரு ரெண்டு பக்கம் தொட்டியை என்ன சேர்த்துமோ அடுத்த ரெண்டு ரெண்டும் தொண்டி செய்கிறோம்.
0: ஆமாம்.
1: அந்த தொட்டியை ரெண்டும் இன்னும் கொஞ்சம் உரத்தை போட்டு இன்னும் ஒரு அரை அடி ஆழப்படுத்தி தூக்கி மேலே போடுவோம்.
0: மேலே தூக்கி போட்டுருவீங்க?
1: ஆமாம், தூக்கி போட்டுருவோம். அதை வந்து பள்ளமாக பண்ணிடுவோம். இப்போ போட்டதுக்கும் திண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி முக்கால் அடி முக்கால் அடி வந்துடும்
0: கிட்டத்தட்ட.
1: அவ்வளோ பள்ளம் பண்ணி உரத்தை வச்சு கலந்து போட்டோம்னா அவ்வளோதான்.
0: இப்போ ஈரம் தண்ணி நம்ம கொஞ்சமாக விட்டால் கூட அந்த தரையில் மட்டும் ஈரம் எடுத்துக்கும், குளிக்கு போகாது?
1: குளிக்கு போகாது, திண்டு மேலே இருக்கிறதுனால அந்த திண்டு இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கும்.
0: இப்போ நடுவில் என்ன மாதிரியான உரம் கொடுக்குறீங்க?
1: நடுவில் வந்துங்க இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் கொடுப்போம். ஒரு மழை இப்போ இருந்துருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஒரு 30 சென்ட்டுக்கு ஒரு 50 கிலோ 60 கிலோ கொடுப்போம். கொடுத்து ஒரு லைட்டாக ஒரு களையை வெட்டி விட்டோம்னா ஓரளவுக்கு வந்துடுங்க தண்ணி கட்டினா. தண்ணி இல்லாதனால இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது.
0: லேட் ஆகுது.
1: ஆமாம். தண்ணி இருந்தால் நாங்கள் மாதத்துக்கு ஒரு தரம் கொடுப்போம். மாதத்துக்கு ஒரு தரம்
0: காம்ப்ளெக்ஸ் கொடுப்பீங்க?
1: காம்ப்ளெக்ஸ் மட்டும் இல்லைங்க, காம்ப்ளெக்ஸ் மொதல் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்டாசி இந்த மாதிரி யூரியா ஐட்டம் சிலது இந்த பக்கெட் வரும் இந்த மாதிரி கொடுப்போம்.
0: அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனங்கிறதுனால அதுலேயே கொடுப்போம். ட்ரிப்பிள் குழியா
1: அது கொடுக்கலாங்க, அதுதான் கொடுக்குறோம். அது வந்து கிலோ கணக்கில் கொடுப்போம். ஒரு 20 கிலோ 5-5 கிலோ கொடுப்போம். ஒரு 30 சென்ட்டுக்கு 5-5 கிலோ கொடுப்போம். அது அதுதான் இப்போ தண்ணி பிரச்சனையாக இருக்கே. தண்ணி இருந்தால் 5 நாளைக்கு ஒருக்கா ஒரு 2-2 கிலோ விட்டால் கூட போதுங்க. அது நல்லா ஈல்டு கொடுக்கும். அது உரமே போட தேவையில்லைங்க.
0: ஓஹோ.
1: இது மாதிரி இந்த ஆல் 90 அப்புறம் 123 ஒன்று இருக்குது, அந்த மாதிரி உரத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா எடுக்குங்க.
0: அது அந்த நேரடியாக போய்
1: நேரடியாக போய் சேர்றதுனால அது நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி அந்த அளவுக்கு இப்போ பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒரு உரம் ரெண்டு உரம் இப்போ கம்மியாக தான் போடுற கண்டிஷனில் இருக்குது. இப்போ
0: இப்படி வந்து பண்ணுறீங்க. இப்போ மஞ்சளில் என்ன மாதிரியான நோய் தாக்குது?
1: மஞ்சள் வந்து முக்கியமாக அந்த புள்ளி நோய் தாக்குங்க. இன்னொன்று ரெண்டாவது அலுவல் நோய் தாக்கும். புள்ளி நோய் தாக்குறதுன்னா இந்த வேக்காட்டினால ஒன்று மெயினாக வரும். அலுவல் நோய் வந்து ஈரத்தினாலையும் அதிகமான அந்த மஞ்சளில் அந்த மண்ணில் தரம் இல்லாதனாலையும் இந்த மாதிரி சொத்தவிழ ஆரம்பிக்கும். அது வந்து வேறு மேலே அழுகல் மருந்து இருக்கு, மருந்து விடலாம். இல்லைன்னா அந்த வேப்ப முன்னாக்கே இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து கொரணை மருந்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து போட்டோம்னா அந்த புழு வந்து வர வேறு அழுகு வளர்றதில்லைங்க.
0: வராது. இப்போ புள்ளி நோய்க்கு என்ன பண்ணுவீங்க?
1: புள்ளி நோய்க்கு மருந்து தாங்க அடிக்கணும்.
0: அது வேறு எப்படி அக்ரி கூட்டு வந்து காட்டுவீங்களா?
1: அக்ரி இருக்காங்க அங்கே பக்கத்துலேயே, அதனால் அவங்கள கூட்டு வந்து பார்த்துட்டு அடிச்சிடுவோங்க.
0: அடிச்சிடுவீங்க. அது கட்டுக்குள்ளே வந்துடும்.
1: கட்டுக்குள்ளே வந்துடும். மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி அடித்தோம்னா அதிகமாக தாக்குனா அடிப்போம். எங்களுக்கு மேக்ஸிமம் தாக்குறதில் 2-3 டைம் போட்டிருக்கோம். ஒரு ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒரு சீசனுக்கு 3 மருந்து 4 மருந்து அடிப்போங்க.
0: அது மாதிரி அடித்து கொண்டு வந்துடுறீங்க. இப்போ மஞ்சள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்துடுது சொட்டு நீருங்கிறதுனால அப்படி உரம் கொடுத்து வந்துடுது. எத்தனாவது மாதத்துக்கு நமக்கு வந்துடும்?
1: 10 மாதம் ஆயிடுதுங்க.
0: 10 மாதம்.
1: 10 மாதம் ஆனால் அந்த கரெக்டான ஈல்டு இருக்கும். 10 மாதத்துக்கு மேலே அதுக்கு வரைக்கும் முன்னாடி சரியான விளைச்சல் வரதில்லைங்க.
0: இப்போ விளைச்சல் வந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
1: விளைச்சல் வந்துச்சுன்னா அந்த தாள் வந்து மடிஞ்சிடும். நீங்கள் எவ்வளோ தண்ணி விட்டீங்கனாலும் அதனுடைய டெம்பரேச்சர் குறைஞ்சதாக வளைஞ்சது ஆகும், தாள் மடிஞ்சிடும். மடிஞ்சதுக்கப்புறம் போட்டு பொட்டாசுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் கழித்து அறுத்து விட்ருவோம். ஒரு 6.5 அடி விட்டுட்டு விட்டுருவோம். அதுவும் சுத்தமாக மடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு வெட்டி விடுவோம்.
0: இப்போ தாள்லாம் அறுத்து என்ன பண்ணுறீங்க?
1: அறுத்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை எதை எண்ணெய்க்கு எடுக்கிறதுக்கு, ஆயில் எடுக்கிறதுக்கு.
0: அதுலேயும் ஆயில் எடுக்கிறாங்க?
1: ஆ, எடுக்கிறாங்க. அது வந்து நல்லா தாள் நல்லா ஒயிட்டாக இருந்தால் அது மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு பிக்கப் நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க, 1000 ரூபா 2000 ரூபான்னு அந்த மாதிரி வந்து ரோட்டு மேலே தான் எடுத்துக்கிறாங்க. அதனால் அது ஒரு ஒரு சீசனுக்கு போயிருது. வருஷத்தில் ஒரு ஒரு டைமுக்கு நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதில் அடுப்பேறி விடுறதுக்கு வேகிக்கும் போது தேவைப்படுது இல்லைங்களா?
0: எப்படி கற்ற கட்டி வச்சுருவீங்களா?
1: இல்லை, அப்படியே வார வாரம் அஞ்சு விட்டுருவோம் வரப்பில். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது வேகிக்கும் போது எடுத்து எடுத்து ஒரு செம்மையாக கட்டியாந்து போட்டு எடுத்துருவோம்.
0: எடுத்துருங்க. இப்போ வெட்டணும். இப்போ எப்படி ஆள் விட்டு வெட்டுறீங்களா இல்லை வண்டியில் விட்டு?
1: ஆள் விட்டு தாங்க வெட்டுறோம். ஆள் விட்டு தான் வெட்டுறோம். ஆளுங்க அடிக்க மாட்டேங்குது.
0: இப்போ ஆளுக்கு அங்கே எவ்வளோ கூலிங்க அது வெட்டுறதுக்கு?
1: அது வெட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு பொம்பளை ஆளுக்கு 350 ரூபாங்க ஒடிச்சு போடுறது. இந்த மாதிரி வெட்டுறவங்களுக்கு 900 ரூபா
0: 900 ரூபா 1200 ரூபா ஒரு ஜோடி.
1: ஒரு ஜோடிக்கு
0: இப்போ 2 ஏக்கரை போட்டுறீங்க, எத்தனை ஆள் தேவைப்படுங்க?
1: 2 ஏக்கராக்கு வெட்டி எடுக்கணும்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு 15 பேர் தேவைப்படும். 15 பேர்னா ஒரு நாள் வெட்ட முடியாது. அவ்வளோ பேர் இருந்தால் ஒரு 3-4 நாள் வெட்டலாம். 4 நாள் வெட்டலாம்,
0: வெட்டிடலாம். இப்போ வெட்டி கொண்டு வந்து அப்படியே காய போட்டுருவீங்களா?
1: இல்லை, அப்படியே ஆள் தான் ஒரு இடத்துல கொட்டி வச்சுருந்து அதுக்கப்புறம் மிஷின் வர வச்சு வேய்ச்சிருங்க.
0: வேய்க்கணும்.
1: வேய்க்கணும்.
0: இப்போலாம் மிஷினில் மிஷினெலாம் வந்து கொப்பரையில்
1: கொப்பரை ஆள் வச்சு வைப்பேங்க. இப்போ எங்கேயும் ஆள் வராங்க, ஆள் படுற குறையினால மிஷினை வச்சு வச்சு விட்றோம்.
0: மிஷினுக்கு எவ்வளோ

0: கொடுக்கணுங்க.
1: மிஷினுக்கும் ஆள் கூலிக்கு தாங்க 90 ரூபா அந்த மாதிரி வருதுங்க.
0: ஒரு
1: ஆள்
0: கொப்பரை,
1: கொப்பரைக்கணக்கு, கொப்பரைக்கணக்கு தான். 100 கிலோ 120 கிலோ பிடிக்குது.
0: அதே கொப்பரை தானா?
1: கொப்பரைக்கணக்கெலாம் பாய்லர் மாதிரி நான் வச்சுருக்காங்க, அதில் 120 கிலோ பிடிக்குது. அதனால் அது வந்து வேச்சு போட்டுறாங்க.
0: 90 ரூபா
1: கொடுத்தா வேச்சு போடுறாங்க. அதிகமாக இருந்தால், கம்மியாக இருந்தால் ஒரு 120 ரூபா அந்த மாதிரி வாங்கிப்படுறாங்க. ஒரு 200 கொப்பரை 300 கொப்பரை வைக்கிறோம்
0: அப்படின்னா
1: அந்த 90 ரூபாய்க்கு வைக்கிறாங்க.
0: இப்போ அதுக்கு விரவெல்லாம்
1: விரவு இதே விரவு தாங்க, நம்ம யூஸ் பண்ணுற விரவு தான் கொடுக்கணும். அந்த தேங்காய்ப்பட்டை, அப்புறம் உரிக்க மாட்டை இருக்குது தேங்காய், அதுலேருந்து அது இந்த தேங்காய்ப்பட்டை அடிப்பட்டை
0: அதெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குமா?
1: நம்மள்தான் இருக்குங்க பாதி, ஒரு 50-100 கொப்பரைக்கு வரும். அதுக்கு மேலே வேணும்னா ஒரு ஒரு டிப்பர் 2 டிப்பர் வாங்கணும்.
0: இப்போ வாங்கணுன்னா அதெல்லாம் என்ன ரேட்டு கிடைக்குது?
1: அது கிடைக்குதுங்க, பட்டை 1 ரூபா 1.5 ரூபான்னு
0: கிடைக்குது. இப்போ
1: என்னைக்கு தான் பட்டை கணக்கு தாங்க. சீசனுக்கு முன்னாடி வாங்கினா கம்மியாக வாங்கலாம், சீசன் அப்போ 3 ரூபா 4 ரூபா கூட போயிடுது.
0: அதனால் அந்த பட்டை
1: பட்டை வந்து சீசனுக்கு முன்னே வாங்கிடுவோம், வாங்கி கொண்டு வந்து இறக்கி வச்சுக்குவோம். வெட்டுறதுக்கு முன்னே 2 மாதம்
0: முன்னே,
1: அதுக்கப்புறம் வேகும் போது போட்டுருவோம்.
0: போட்டுருவீங்க, அது மாதிரி வேவிச்சு கொண்டு வந்து களத்தில் கொட்டிடுறீங்க?
1: ஆ, களத்தில் கொட்டிடுவோம், அங்கேயே கொட்டிடுவோம் வயல்லையே.
0: இப்போ எத்தனை நாள் ஆகும் அந்த மாதிரி
1: வேக காயறதுக்கு? காயறதுக்கு 18 நாள் ஆகுங்க, 8 நாள் 9 நாள் ஆகும். நல்லா காயன்னா 9 நாளுக்கு மேலே ஆயிரும். நல்லா வெயில் அடிச்சா
0: வந்து சலசலன்னு பேசுமா?
1: பேசுங்க, அது உடைச்சா இப்போ அடித்தா சடா சடான சவுண்டு கேட்கும். ஒன்று ஒன்று மேலே எடுத்து அடிச்சோம்னா சலார் சலான்னு சவுண்டு கேட்கும். அது இல்லைன்னா அந்த மாதிரி வளைய ஆரம்பிக்கும், ரெண்டாவது சவுண்டு கேட்காது. ஒன்று ஒடிச்சு பார்த்தா படார்னு ஒடியும், இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வாத வாசனை இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் காயலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா படாருன்னு, ஒன்று மேலே ஒன்று அடிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும்.
0: அதை பார்த்து கண்டுபிடிச்சி காஞ்சி போச்சுன்னா, இப்போ காஞ்சி போச்சுன்னா அதை வந்து பாலிஷ் பண்ணுவோம்.
1: ஆமாம், எடுத்து அப்படி போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருவோம்.
0: எப்படி பாலிஷ் நீங்களே பண்ணிடுறீங்க?
1: பாலிஷ் மிஷின் தாங்க.
0: அதுக்கும் மிஷின்?
1: அதுக்கும் மிஷின்.
0: அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்?
1: அதுக்கு வந்து ஒரு 100 கிலோவுக்கு 100 கிலோ இல்லை, 10 மூட்டைக்கு 1000 ரூபா, மூட்டைக்கு 100 ரூபா கணக்கு அடையை செலுத்திக்கிறது.
0: மூட்டை கணக்கு
1: தான் ஒரு நம்ம பிடிச்சி போடுறோம் மொத்தமாக. அதுக்கப்புறம் சாக்கு பிடிக்கும் போது எத்தனை மூட்டை வருதோ அத்தனை மூட்டைக்கு காசு
0: கொடுத்துடணும்.
1: 100 ரூபா கணக்கு போட்டு.
0: அது எப்படி அவங்களே எடுத்து போட்டு இது பண்ணி கொடுத்துறாங்க?
1: ஆஹா, நாம் அள்ளி கொட்டணுங்க, மிஷினுக்கு வேணால் நிறுத்திடுவாங்க. நாம் அள்ளி கொட்டி ஒரு 15 நிமிஷம் விட்ட போதும் அந்த மண் அந்த தூசு.
0: 10 மூட்டை 15 நிமிஷத்துலேயே அடிச்சு
1: அடைச்சிடும். சுற்றி அந்த பாலிச்சு அரைக்கிறது தானே, அதனால் அதை தேய்ச்சி விட்றோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொட்டி மூட்டையை பிடிச்சி அப்படி தேய்ச்சி வச்சிடறேன்.
0: தேய்ச்சி வச்சிடறீங்க?
1: ஆ,
0: எங்கே கொண்டு வைப்பீங்க?
1: இங்கே மாற ஈரோடு தாங்க. ஈரோடு இல்லைன்னா இங்கே வந்து
0: ஈரோடு ஒழுங்குமுறை ஏற்பணி கொடுத்தான்.
1: ஒழுங்குமுறை ஆ,
0: அங்கே தான் போவீங்க?
1: அங்கே தான் போவோம். அங்கே போவோம் இல்லைன்னா இங்கே எங்கள் சங்கத்து மூலியமாக போடுறோம் சோமநல்லியில், அதனால் அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
0: அங்கே எடுத்து அதே ரேட்டு கிடைக்குமா?
1: அதே ரேட்டுனா கமிஷன் வாங்குவாங்க. ஒரு 100 ரூபா சேர்ந்து போகும். அதனால் இங்கே கொடுத்து நம்ம தூக்கிறது இறக்குறது அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. அதனால இங்கே
0: ஏற்றுக்குலி இறக்குலி அப்புறம் வாடகை
1: அதெல்லாம் இல்லைனால இங்கே கொடுத்துருவோம்.
0: கொடுத்துறது
1: 100 ரூபா. ஆ, 100 ரூபா கம்மியானாலும் இங்கே கொடுத்துருவோம்.
0: இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க?
1: இப்படி தான்.
0: ஒரு ஏக்கருக்கு வந்து மஞ்சள் நடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்?
1: ஒரு ஏக்கராக நடுறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வெட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ரூபா செலவாயிடும். வெட்டி முடித்தா
0: நல்லா வந்ததுன்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும்?
1: நல்லா வந்ததுன்னா ஒரு 1 ரூபா 1.5 கிடைக்கும். ஒரு 60 ரூபா செலவு போனாலும் ஒரு 1 ரூபா நிற்கும்.
0: 1 ரூபா
1: நிற்கும்.
0: ஒரு வருஷம் எல்லாமே அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சிடலாம்.
1: ஆ, வச்சிடலாம். நல்லா வித்துச்சுன்னா இப்போ இருக்கிற விலைக்கு இன்னும் விலை கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா
0: குறையும். இப்போ மஞ்சள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நடுவில் வெவ்வேறு வெள்ளம் வச்சோம் அப்படின்னா ஓட்டுக்கூலி திருமாவளவு கூலி இது மாதிரி கூலியெல்லாம் நிறைய ஆகும். இது வருஷம் இல்லாமல் வச்சு விட்டா முடிஞ்சிடும். அதனால் இதை வைக்கிறீங்க?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: வருஷம் வருஷம் வச்சுட்டே இருக்கீங்க?
1: வருஷம் போட்டுகிட்டே தான் இருக்கும். வருஷம் தவறாது போடுவோம். 2 இடத்துல இடம் இருக்குது. மாற்றி மாற்றி இங்கே ஒரு வருஷம் அங்கே ஒரு வருஷம் போடுவோம்.
0: ஆ,
1: குச்சியும் அந்த மாதிரி தான் போடுவோம்.
0: குச்சியும் அந்த மாதிரி தான் போடுறீங்க. நிகழ்ச்சியில் ஒரு திரைப்பாடல்.

0: இப்போ வெண்டையும் சாகுபடி பண்ணுறேன்னு
1: ஆ
0: சொன்னீங்க,
1: வெண்டையும் போட்டிருக்கோம், ஒரு முக்கால் ஏக்கரை போட்டிருக்கோம்.
0: முக்கால் ஏக்கரை போட்டிருக்கீங்க, அதுக்கு எப்படி பதப்படுத்துனீங்க காடெல்லாம்?
1: அதுவும் இதே மாதிரி தாங்க, அதை ஓட்டி விடுவோம்.
0: ஆ,
1: ஒரு மாதம் என்ன பண்ண இருக்கும், நெல்லுகள் நட்டுட்டு அப்படியே விட்டு இருப்போம். அதுலேருந்து ஓட்டி வெண்டையை நட்டு விட்டுட்டு ஓசு போட்டு இதே மாதிரி தான் வரலே நடுவோம்.
0: இப்போ வரலன்னா எப்படி, சமதளத்தில் நட்டுருவீங்களா?
1: ஆ, சமதளத்தில் நட்டுருவோம், ரொட்டேட்டரில்
0: காலைல
1: அடித்து,
0: ஓட்டுறதுல
1: ரொட்டேட்டரில் அடித்து அப்படியே நட்டுருவோம். அந்த ஓசு தண்ணி உழுவுறதுக்கு நேரம் ஓசு இழுத்து

0: நட்டு அதுக்கு நேராக தண்ணியை விட்டு விட்டு நட்டுருவோம்.
1: இப்போ எப்படி ஒரு அடிக்கு அந்த மாதிரி அளவு வச்சு நட்டுறீங்களா இல்லை எப்படி?
0: ரெண்டு அடிக்கு ஒன்று தான் உழுவுது, ஒரு அடிக்கு உழுவுறதும் இருக்குது. அதனால் வந்து வெண்டைக்கு போடுறது ஒரு அடிக்கு ஒன்று போடுவோம். ஒரு அடிக்கு ஒன்றுனா ஒரு அடிக்கு ஒன்று தான் ரெண்டு ரெண்டு தான்
1: நடுவோம். அகலம்
0: அகலம் வந்து மூணு அடி வந்துடுது. மூணு அடி வர்றதுனால ரெண்டு ரெண்டு நடுவோம்.
1: ரெண்டு வரிசையை நட்டுருவீங்களா?
0: ஒரே இதில் ரெண்டு ரெண்டு வேதம் நடுவோம் ஒரே இடத்துல. இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு நடுவோம். ஒரே ஓட்டையில் நாலு வேதம் நடுவோம்.
1: அது நடுவில் கேப் விட்டுவீங்களா பைப்புக்கு இல்லை?
0: பைப் இருக்குங்களா? இல்லைங்க, பைப்புக்கு வந்து தான் மூணு அடி கேப் இருக்குல்ல.
1: அதனால் ஒரு அடி
0: மூணு அடி கேப்புக்கு போட்டுருவோம் போஸ்ட் சாட்டு. ஒரு அடிக்கு ஒரு அடி கொட்டை இருக்கும், கொட்டை லென்த்து ஒரு அடி வரும். இந்த பக்கம் நான் ரெண்டு கொட்டை, இந்த பக்கம் ரெண்டு கொட்டை, ஒரு காலில் நாலு கொட்டை நடுவோம் ஒரு வாட்டிக்கு.
1: ஓஹோ,
0: மூணு அடி டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி நட்டால் நல்ல
1: ஈல்டு
0: வருது.
1: இப்போ அந்த மாதிரி வரிசையாக பிடிச்சி நட்டுவிட்ருக்கீங்க, விதையெல்லாம் எங்கே போயிட்டு வரீங்க வாங்கிட்டு
0: வரீங்க? விதை கடையில் தாங்க, எங்கள் அக்ரோசரிஸில் தான் வாங்குவோம்.
1: அதுவுமே பல ரகம் இருக்குல்ல?
0: இருக்குங்க, அதுதான் அந்த கே விஎன்ஆர் தான் வாங்குவோம். விஎன்ஆருக்கும் நல்லாயிருக்கு,
1: நல்லாயிருக்கு, நல்ல ரகமாக பார்த்து.
0: நல்ல ரகம், ஆமாம், அந்த இப்போ உடைக்கிறது நல்லாயிருக்கு. ஸோ ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அது வாங்குவோம்.
1: அது வாங்குறீங்க. இப்போ அந்த மாதிரி வச்சு ஒரு வாரத்தில் முளைச்சிக்கும்.
0: ஆ, ஒரு வாரத்தில் முளைச்சிக்கும்.
1: இப்போ இதுக்கு களையெல்லாம் அப்படி கொத்தி?
0: இதுக்கும் அதே தாங்க, நட்ட உடனே தண்ணி விட்டு மருந்து அடிச்சிருவோம். இந்த மூணு நாளில் களைக்கொல்லி இருக்குது.
1: களைக்கொல்லி இதுக்கும் இருக்கா?
0: இதுக்கு இருக்குது. மூணு நாளில் அடிச்சிருவோம், தண்ணி விட்டு, தண்ணி விட்டு தான் நடுவான். அந்த மூணு நாள் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் களை ஒன்று ரெண்டு வந்தால் அப்புறம் இந்த இதை திண்டு சேர்த்து போடுவோம். இப்போ பிளானும் நட்டோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ தூக்கி போடுவோம். ஒரு மாதம் ஆச்சுன்னா உரத்தை வச்சு
1: இந்த பைப்பு நடுவில் விட்டுட்டு,
0: பைப்பை அப்படியே விட்டுட்டு அது மேலே போட்டுருவோம் தூக்கி.
1: மண்ணுக்குள்ளே போயிடாதீங்க?
0: ஒன்றா பைப் ஒன்றா வருது, மண்ணுக்குள்ளே போட்டாலும் தண்ணி அப்படியே ஊறிக்கும். அதனால் வந்து அதில் போட்டு அது மேலேயே மண்ணு போட்டுருவோம். உரத்தை போட்டு உர ஒருத்தம் ரெண்டு மூட்டை போட்டு கலையை வெட்டி அதில் மேலே எடுத்து போட்டுருவோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே, அதுக்கு மேலே விடுறதுன்னா சொட்டு நீரில் தான் விடுவோம். பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா, பத்து நாளைக்கு ஒருக்கா அப்படி விடுவோம். அதுக்கப்புறம் உரம் போடுறது, அடி உரம் போடுறது இல்லைங்க. அதெல்லாம் சொட்டு நீர்னால ஊறாது, சொட்டு நீரில் கொடுத்துக்குவோம்.
1: இப்போ வெண்டைக்காயில் என்ன மாதிரி நோய் வருது?
0: வெண்டைக்காய்க்கு வந்து புழு வருதுங்க. இப்போ வேக்காட்டுக்கு ஒன்றும் புழுவை கண்ட்ரோல் சிக்காது
1: போயிட்டுருக்குது.
0: பத்து நாளைக்கு
1: பச்சை பூச்சி அந்த மாதிரி
0: புழு, இப்போ வந்து பேனு, கருப்பேனு, புழுவு இப்போ மெயினு. அதை விட்டு அந்த இது வருதுங்க, வெள்ளை அந்த வைரஸ் நோய் மாதிரி
1: வருது,
0: அது வருது. அது வந்துருச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோலே பண்ண முடியறது இல்லைங்க. அதனால்
1: இதுக்கெல்லாம் வந்து மருந்து அடிச்சிருக்கு,
0: மருந்து இருக்குங்க. இதுக்கும் எட்டு நாளைக்கு ஒருக்க மருந்து அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எட்டு நாளைக்கு ஒருக்க அடித்தா தான் அந்த காயாக இருக்க முடியுது, இல்லைன்னா காய் கோணம் வருது. இந்த மாதிரி புழுவு, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது.
1: பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பண்ணிட்டு வரீங்க.
0: ஆமாம்.
1: காய் அறுக்குறதுனா ஒரு நாள் விட்டு அறுக்கணுமா டெய்லிமா?
0: நாங்கள் கொஞ்சம் அதிகமாக நட்டுருக்கிறோம், முக்கால் ஏக்கரானாலும் ரெண்டு பீட்டை நட அறுக்குவோம், டெய்லியும் அறுத்துருவோம்.
1: ஆ,
0: முப்பது முப்பது சென்ட் டெய்லியும், இன்றைக்கி ஒரு நூறு கிலோ, நாளைக்கு ஒரு நூறு கிலோ இப்படி அறுத்துருவோம் பிரித்து பிரித்து. அதனால் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கிறது இல்லைங்க. அறுக்கிறது கொண்டு போய் போய்
1: காலையில் நேரத்தில் அறுத்துருவீங்க?
0: காலையில் போயிட்டுருவோம், காலையில் ஏழு மணிக்கே அறுத்துருவோம், அறுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெயில் ஏறினா அறுக்க முடியறது இல்லைங்க. அதனால் அவ்வளோ நேரத்துக்கு அறுத்துட்டு ஒம்பது மணிக்கெலாம் முடிச்சிடுவேன்.
1: இப்போ அதையும் கொண்டு போய் போடுறீங்க?
0: அது அங்கேயே வந்து பக்கமே இருக்குங்க, ஒரு ரெண்டு கிலோமீட்டரில். அது அங்கேயே கொண்டு போய் இப்போ வந்து வீட்டில் எடுத்துக்கிறாங்க,
1: வீட்டிலேருந்தே எடுத்துக்கிறாங்க,
0: வீட்டுக்கிட்ட வந்து எடுத்துக்கிறாங்க, போட்டு ஆள் இருக்கிறாங்க. அது வந்து சொல்லிட்டு அது எடையை போட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
1: இப்போ என்ன ரேட்டு போகுதுங்க?
0: இப்போ என்ன ஒரு இருபத்தெட்டு ரூபா, இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி போகுது
1: கிலோவுக்கு.
0: கிலோ
1: காட்டுக்குள்ளேயே,
0: காட்டுக்குள்ளேயே வந்து எடுத்துக்கிறாங்க,
1: எடுத்துக்கிறாங்க,
0: அறுத்து வச்சா போதும்.
1: பரவாயில்லைங்களா?
0: பரவாயில்ல தாங்க. இப்போ இருக்கிற மழை காலில் ஒரு காரணத்தினால தண்ணி பிரச்சனை ஒன்று, அதனால் மழை இல்லாதனால நோவு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது.
1: அதுதான்
0: அதுதான் இப்போ செலவு. அந்த செலவு இல்லைன்னா பரவாயில்ல தாங்க, இந்த காசு இல்லைன்னா இந்த காசுலாம் ரொம்ப லோ பட்ஜெட் தான்,
1: லோ பட்ஜெட் தான். இப்போ வெண்டைக்காயை பொறுத்தளவுக்கு வந்து எவ்வளோ நாளாக இருக்கலாம்?
0: அது நல்லா இருந்தால் ஒரு நாலு மாதம் இருக்குதுங்க. நல்லான்னா உரம் கொடுத்துட்டு இருக்கணும், தண்ணி இருக்கணும்,
1: தண்ணி இருக்கணும்.
0: அது கொடுத்துட்டு மருந்து, பத்து நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சுட்டே இருந்தோம்னா.
1: இப்போ ரெண்டு பிட்டை பிரித்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு பிட்டு இன்னைக்கு ஒரு பிட்டு அது மாதிரி, அது மாதிரி வந்து நாலு மாதத்துக்கு நூற்றி இருபது நாள் அறுத்துட்டே இருக்கலாம்.
0: அறுத்துட்டே இருக்கு, நாலு மாதம் இருக்குது. ஐம்பது அடுப்பு, ஐம்பத்தஞ்சு அடுப்பு அறியுது.
1: அப்போ அறுபது நாள் ஆச்சு, ஒரு நாள்னா கூட அறுபது,
0: ஒரு நாள் விட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு ஒடிப்புனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்கு
1: கணக்கு.
0: நம்ம டெய்லி ஓடிக்கிறதுனால அந்த கணக்கு தான்,
1: அந்த கணக்கு. அதனால நல்லா வந்தது, நல்லா பண்ணோம் அப்படின்னா நூற்றி இருபது நாள் வரைக்கும் இருக்கும்.
0: நூற்றி இருபது நாள் இருக்குது. நல்லா இருந்தால் செடி நோவு இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எருவு இருந்தால் நல்லா வந்துடுது,
1: நல்லா வருது. இப்போ இதுக்கு வந்து முக்கால் ஏக்கரா போட்டிருக்கீங்க, இப்போ எவ்வளோ செலவாகும் மொத்தமாக?
0: அதுக்கு வந்து செலவு கம்மி தாங்க, மருந்து செலவு தான் அதிகமாகுது, மற்ற செலவுலாம் கம்மி தான். வர வரைக்கும் வித செலவு, வித கிலோ ஆறாயிரம் ரூபா அந்த மாதிரி போகுதுங்க. அதுக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் நட்டுச்சு. அதுக்கப்புறம் வர செலவுலாம் கம்மி தான், வர செலவும் இதுவும் கம்மி, மருந்து செலவு தான் அதிகம்
1: அதிகம். இப்போ வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அறுக்கிறதுக்கு வந்து கையை அறுத்துறோம், காயமே ஆயிடுது அப்படிங்கிறாங்க
0: சொன்னாங்க. காயம், ஆமாம், கையை
1: புண்ணு. அதுக்கு எல்லாம் நீங்கள் எப்படி பாதுகாப்பு பண்ணுறீங்க?
0: அதுக்கு உரம் இருக்குங்க, அதுக்கு உரம் போடுவோம். உரைக்கு முன்னாடி உள்ளே போடுறதுக்கு ஒரு இது இருக்குது, அந்த லப்பர் மாதிரி

0: உள்ளே இருக்கே பிளாஸ்டிக்கில்,
1: ஆ
0: அது வந்து ரெண்டு ரெண்டு போட்டுக்கிட்டோம்னா அது நல்லா இருக்குங்க. அது போட்டு அதுக்கு மேலே அந்த கை க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா,
1: ஆமாம்,
0: அந்த மருத்துவர் போடுவாங்கள்ல எல்லாம் கை க்ளோஸ்,
1: ம்,
0: அது வந்து நல்லா இருக்குது. அந்த கெமிக்கல் உள்ளே இருக்குது பவுடர் இருக்கிறதுனால அதை போட்டு வரைய போட்டும் வச்சுக்கோங்க, அந்த கை வந்து அந்த இது ஆகிறதில்லை
1: அந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக.
0: ஆமாம், இப்போ வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து தெரியாமல் தான் போட்டுட்டு இருந்தோம், நாலு அறுப்பு அஞ்சு அறுப்பு வரத்தவே கையெல்லாம் டீ கூட பிடிச்சி குடிக்க முடியாதளவுக்கு ஆகி போயிடும். இப்போ அது போடுறதுனாலையும் அது பரவாயில்லைங்க,
1: பரவாயில்ல, இப்படி பண்ணி
0: கை உள்ளே வேக்கறதில்ல, ஈரம் போகிறதில்ல, அதனால் ஒன்றும் ஆகிறதில்லைங்க.
1: பரவாயில்ல, இப்போ இந்த வரைக்கும் நல்லா போகுது வெண்டைக்காய்.
0: வெண்டைக்காய் போகுதுங்க, இதுதான் செலவு, இந்த மர தண்ணி பிரச்சனை தான் இங்கே போய் போயிட்டு இருக்கு.
1: அது எல்லாம் தான் இருக்கு. இப்போ இது தவிர ஆடு மாடுலாம் வச்சுருக்கீங்களா?
0: ஆ இருக்குங்க, மாடு ஒரு அஞ்சு மாடு இருக்கு, ஆடு ஒரு பத்து இருக்குது.
1: பத்து இருக்கு, என்ன ஆடுங்க?
0: வெள்ளாடு தாங்க.
1: வெள்ளாடு வச்சுருக்கீங்க. இப்போ இதுக்கு தலையெல்லாம்?
0: இதுக்கு தலை வச்சுருக்கேங்க, அந்த பட்டுப்பூச்சி தலை வச்சுருக்கோம், வேலி மசாலன்னு ஒன்று வச்சுருக்கிறோம், அது ஒரு பத்து பதினஞ்சு செண்டு வச்சு வச்சுருக்கோம். அது தண்ணி விட்டு உரம் போட்டு விட்டோம்னா வந்துடும், அப்படியே வந்துருச்சுன்னா ஒரு அப்படியே ஆட்டை விட்டு மேய்ச்சிடும் திரும்பி, அதுலேயே திரும்பி அது திரும்பி தலைஞ்சி தண்ணி விட்டு திரும்பி தலைஞ்சி வந்துடுங்க. ஒரு பத்து நாள் விட்டுட்டோம்னா, பத்து பதினஞ்சு நாள் விட்டோம்னா ரெடியாக இருந்திருப்பேன். அப்படியே போட்டுருக்கிறேன் தேவனம் பயிர், பட்டுப்பூச்சி.
1: அதுக்கும் ஆட்டுக்கும் தேவனம் பயிர்?
0: தேவனம் பயிர் தான் வச்சுருக்கோம், அதுவும் சாப்பிடுது நல்லது.
1: இப்போ எப்படி அதை அடித்து போடுறீங்களா இல்லை
0: அறுத்து தான் போடுறோம்? மிஷின் இல்லை, மிஷின் இனிமேல் வாங்கணும்.
1: அறுத்து
0: அறுத்து தான் போடுவோம், அறுத்து போட்டால் சாப்பிட்றோம்,
1: சாப்பிட்றோம்,
0: அறுத்து கட்டி விட்டோம்னா சாப்பிட்றோம்.
1: இப்போ எப்படி மூணு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிடுவீங்களா இல்லை
0: எதுங்க
1: ஆடு?
0: ஆடு மூணு மாதத்துக்கு ஒருக்க மாத்துறது இல்லைங்க, குட்டி வந்து போட்டால் குட்டி விற்போம், வருஷத்துக்கு ரெண்டு டைம் வித்துருவோம்.
1: ஒரு குட்டியாக வித்துறது?
0: ஆ, ஒரு ஒரு பத்தாயிரரூவா அந்த ரேஞ்சில் விற்றுருவோம்.
1: ஆடு எப்போ தேவைப்படுதோ
0: தேவைப்படுறத விற்றுருவோம். ஆடுங்க வந்து ஒரு நாலு தரம் அஞ்சு தரம் குட்டி போடுற அளவுக்கு வச்சுருப்போம்.
1: வச்சுருக்கீங்க, நல்ல தரமான குட்டியாக இருந்தால் தரமான கூட போடுவோம்.
0: அதான் ரெண்டு ரெண்டு போடுங்க, ரெண்டுக்கு மேலே நம்ம வைக்கிறது இல்லைங்க. அது பெருநாடாக இருந்தால் ரெண்டு தான் போடும், சின்ன ஆடுங்க தான் நாலு அஞ்சு இந்த மாதிரி போடும். நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டுக்கு மேலே இல்லைங்க, அதோ ஒரு நாலு பாகம் வச்சுருப்போம். அதுக்கு மேலே இதில் ஒரு குட்டியை பிடிச்சிக்கிட்டு அதில் ஆடு விற்றுருவோம்.
1: மாற்றுறீங்க,
0: ஆட்டை மாற்றி.
1: இப்போ மாடு அஞ்சு வச்சுருக்கீங்க,
0: மாடு அஞ்சு,
1: அதுக்கு தீவனமெல்லாம் வச்சுருக்கீங்க?
0: அதுக்கும் இதே தான் தீவன பேர், வைக்கப்பில்லு, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது.
1: போயிட்டுருக்குது. பால்லாம் அங்கேயே ஊற்றுறது?
0: பால் அங்கேயே ஊற்றிடுறேங்க, சோசியலில் ஆவின் ஊற்றுறோம்,
1: பக்கத்துலேயே இருக்குது,
0: பக்கத்தில் ஆவின் இருக்குது, நாற்பது ரூபா போடுறாங்க, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரிங்க, இப்போ குண்டல்பட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க, கால்நடையை சம்மந்தமான அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் போய்
0: பயிற்சியெல்லாம் இல்லைங்க, நமக்கு அதுக்கு டைம் இல்லை. நாங்கள் கடை வச்சுருக்கிறதுனால அதை பார்த்துக்கிட்டு.
1: கடையும் வச்சுருக்கோம்,
0: கடை வச்சுருங்க, டிவி கடை வச்சுருக்கோம்,
1: அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்குறீங்க, அதனால் இதெல்லாம்
0: அதனால் இதுக்கு அங்கே போகிற அளவுக்கு இல்லை. இதிலே எங்களுக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு தெரியும் இது என்ன நடக்குதுன்னு.
1: ரொம்ப காலமாக செஞ்சுட்டு
0: செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஆடு எப்படி இருக்குது, மாட்டில் என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியும். பிரச்சனைனா அதுக்கு ஏதாவது டாக்டர் கூப்பிட்டு வச்சு.
1: இப்போ எந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க?
0: இப்போ நிறைய பிரச்சனை வருங்க, இந்த அம்மன் நோய் வருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலில் ஒரு பிரச்சனை, பாமாரி மாதிரி இப்போ நிறைய வருது.
1: இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
0: இதுக்கு டாக்டர் தாங்க, வேறு வழியே இல்லை.
1: இப்போ வருஷத்துக்கு ரெண்டு முறை தடுப்பூசி போடுறாங்க, இப்போ அதெல்லாம் போட்டுருங்க?
0: அது போடுறேங்க, போட்டாலும் வந்துடுதுங்க, ஏதோ ஒரு சீசனுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு, வருஷத்துக்கு ஒரு தரம் போடுறோம்.
1: போட்டுறீங்க, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு.
0: ஆமாம், கொஞ்சம் கண்ட்ரோல், அதையும் மீறி ஏதோ சீசனுக்கு வந்துடுது.
1: இப்படி வந்து வந்து ஒரு கலப்பு பண்ணை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க.
0: ஆமாங்க, ஆமாங்க.
1: ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா?
0: பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க, அது நம்மளே பண்ணுறதுனால பரவாயில்ல. அதனால் தொழில் இருக்கிறதுனால பரவாயில்லைங்க, இல்லைன்னா இதை வச்சு வேறு எதுவும் பண்ண முடியாது. தொழில் கூட இருக்கிறதுனால ஏதோ இதுலேருந்து அதுலேருந்து எடுத்து போட்டு எடுத்து
1: பண்ணிகிட்ருக்கீங்க. சரி சரிங்க, அருமையாக சொன்னீங்க. மேலும் உங்களுடைய தொழிலும் சரி விவசாயமும் சரி செழிக்கணும் அப்படின்னு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துதுங்கய்யா.
0: சரி,
1: நன்றிங்கய்யா.
0: ரொம்ப தேங்க்யூ.
2: நேயர்கள், இதுவரை மஞ்சள் மற்றும் வெண்டை சாகுபடி குறித்து மோட்டூர் எம் முத்துசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
7: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 call 9942955440.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். இன்றைய இளந்தென்றல் விடுகதையாக வளமுறைகிறது. விடுகதை என்பது நம்முடைய முன்னோர்கள் அந்த பழங்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாசலில் அப்படியே படுத்துக்கணும் தூங்கினு தாத்தா பாட்டி பேர குழந்தைங்க வந்துங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விடுகதைகளை சொல்லுவாங்க. இந்த விடுகதைகள் சொல்வதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்திக்கும் திறனையும் யோசிக்கும் அறிவையும் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நம்ம சின்ன வயசில் சொல்லும் போது ஒன்றோட ஒன்று வந்து தொடர்புபடுத்தக்கூடிய அந்த பழக்கங்கள் அல்லது அதை சிந்திக்கக்கூடிய பழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் அல்லது நமக்கு மனப்பாட கணக்குகள் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த விடுகதைகள் உற்பத்தியானது. ஒரே 2 வினாக்கள் இருக்கும், ஆனால் பதில் பார்த்திங்கன்னா 1 இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு இருக்குது. ஒரு மறைப்பொருள், ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, அது மறைத்து இன்டைரக்டாக கேட்கக்கூடிய வினாக்கள் தான் நம்ம விடுகதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த விடுகதைகள் ஒவ்வொரு நாளும் வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 28 நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு 103.7 நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுக்கான விடுகதைகள் கேட்கலாம். நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது, இப்போ பெரியவங்களாக இருக்கிறவங்க அப்போ சின்ன வயசில் கேட்டுட்ருப்பீங்க, இல்லைன்னா அப்போ சின்ன வயசு இருக்கிறவங்க இப்போ பெரியவர்களாக இருப்பீங்க. ஸோ வாழைப்பாட காமெடி மாதிரி தான் போயிட்டு போகுது. சரிங்க, அதனால் நேர்கள் வந்து அழைக்க வேண்டிய தொலைபேசியின் 0433-42-24-30 என்ற நிலம் மற்ற நகர் 94-86-81-10-25 என்ற டக்கு நோட் பண்ணிக்கோங்க. மற்ற நேர்கள் 0433-42-24-31-94-86-65-20-25 அப்படின்ற எண்ணில் மட்டும் நீங்கள் அழைத்தினா உங்களுக்கு விடுகதை கொடுக்குது. நாங்கள் தயாராக இருக்கோம். மாரிமுத்து, வாங்க வணக்கங்க, யார் பேச போகிறீங்க? வணக்கம். இனிப்புக்கு வராமலே வரணா எப்படி பேசுவாங்க? வணக்கம், சொல்லுங்க.
6: ஹலோ,
5: சொல்லுங்க, யாருன்னு பேசுறீங்க?
6: நாமக்கல் மாவட்டம் ஏற்பட்டி கை காட்டி நான் வந்து கார்த்திக் பேசுறேன்.
5: கார்த்தி, என்ன பண்றீங்க கார்த்தி?
6: நாங்க வந்து வீட்டுல சொந்தக்காரருக்கு வந்துருக்கீங்க.
5: சொந்தக்காரர்? ஓ, நாளைக்கு ஆடி 18 வந்துருக்கீங்களா? சூடா அப்படியே ஒரு கஜாயம் அதர்சம் எல்லாம் உப்புட்டு உளுத்தோட சாப்பிட்டு சிக்கன் மட்டன் சாப்பிட்டு அப்படியே ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க போறீங்க அப்படிதானே?

0: சரி ஓகே. உங்களுக்கு விடுகதை கேட்கலாமா? விடுகதை, விடுகதை கேட்கலாமா? விடு கதை தெரியுங்களா அதை பத்தி? ஆமா கேக்குறீங்களா? சரி, கார்த்தி வந்து இங்கே போயிட்டாலும் போல் இருக்கு. இதான் வீட்டில் பலகாரம் செஞ்சு நிற்பாங்க, அதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வாசனை வந்திருக்கும் போல் இருக்கு. இனி பிள்ளை கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கு விடுகிறது கேட்கலாமா? சரிங்க. வாய் இல்லாமல் பேசுவான், காதுகள் இல்லாமல் கேட்க வைப்பான், அவன் யார்?
1: வானொலி.
0: வானொலி. நாங்க இங்க வாய்க்குள்ளே பேசிட்டு இருக்கோம் கேக்குது உங்களுக்கு. சரிங்க, நல்லதுங்க. உங்களுக்கு அடுத்த விடுகதை. கால்கள் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பான், அவன் யார்?
1: பாம்பு.
0: பாம்பு ஆல்மோஸ்ட் ஓடிக்கொண்டே இருப்பான். ஓகே, நான் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து தண்ணீரும் சொல்லலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்க வந்து எனக்கு கம்ப்யூட்டர் ஜி தப்பா சொல்ல போடுறக்கு. சரி, கரெக்ட் தான். நீங்க சொல்ற பாம்பையும் எடுத்துக்கலாம், கால்கள் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கோம். அதேமாரி தண்ணீர் தான், தண்ணி இருக்குங்களா? தண்ணி அதுதான். சரி ஓகே, பாய்ந்து கொண்டு உங்களுக்கு நான் நிறைவு என்ன கேட்கட்டுமா? உடைத்தால் அழுவான், ஆனால் எனக்கு உயிரில்லை. உடைத்தால் அழுவேன் ஆனால்
1: தேங்காய்
0: இல்லைங்க, வெங்காயம். அப்படிங்களா? ஆமாம், அதை உடைச்சா அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அதனால நல்லா. இது வந்து அழுவான். சரிங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இனிப்பில் நீ மறுத்து நேரம் பண்ணுங்க.
2: ஐயா வணக்கம்.
0: சொல்லுங்க. கண்ணியப்பா
2: சொல்லுங்க.
0: என்ன 18 எப்படி போயிட்டு இருக்க? ஆடி பண்ணிக்கலாம். தண்ணீர் குடிக்க குடிக்க வளருவான், அவன் யார்? மரம், செடி. ஓகே சூப்பருங்க, செடி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அடுத்து வேணா கேட்டுமா? வீட்டிற்கு காவல்காரன், வெளியாளால் பார்த்தால் சத்தம் போடுவான், அவன் யார்? சூப்பருங்க, ரொம்ப சண்டினாக்கு அற்புதம் பதில் சொல்றாரு. உங்களுக்கு நான் நிறைவு என்ன
2: கேட்டுமா?
0: சரிங்க, உங்களுக்கான நிறைவுனா, வானில் பறப்பான், வானில் பறப்பான், இறக்கையும் உண்டு ஆனால் உயிரில்லை. வானில் பறப்பான், இறக்கையும் உண்டு ஆனால் உயிரில்லை. ஆஹா, விமானம். சார், என்ன பட்டியகளின் பதில் சொல்றாரு? நாங்களா போற கண்ணிய பண்ண, ஏன்னா ஆடி பண்ண 18 அந்த சந்தோஷம் சொல்லிட்டு போடுறக்கு. சரிங்க, என்ன பால் கேட்கல சொல்லுங்க. சரிங்க, நானே பார்த்து உங்களுக்கு ஒரு பால் வந்து கொடுக்குறேங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, அடுத்த ஒரு பதில் சொல்லுங்க. நன்றிங்க. சரிங்க, நம்ம தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திப்போம். அதுக்கு முன்பாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பர இடைவேளை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985

0: 1 2 3 4 5.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
7: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
8: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
9: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
11: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சூப்பரான நம்ம வினாக்களோடு இருந்திருக்கோம், அதுவும் விடுகதை வினாக்கள் நினைக்கிறோம். பக்கத்தில் யாரோ உங்கள் பாட்டி, தாத்தா பாட்டி தான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட வேண்டிய வினாக்கக்கூடிய விடுகதைக்கு பதில் கேட்டு சொல்லுங்க, உங்களுக்கு அந்த பரிசு பாடலும் கிடைக்கலாம். இனி பிள்ளைய நேர் வாங்க. வணக்கம்.
12: வணக்கம்.
11: வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, கெங்கு சிட்டிப்பட்டிலிருந்து பீமராஜன் பேசுறீங்க, ஓகேவா? உங்களுக்கு வினா கேட்கலாமா? சரிங்க. அனைவரும் ஏறுவார், ஓகேங்களா? அனைவரும் ஏறுவார்கள், அவர்களுக்கு பிடித்த இடத்தில் இறங்குவார்கள், ஏற்றி செல்பவர் யார்? பஸ். பஸ் போயிருக்கீங்களா? எத்தனை வருஷமா பேசல போயிருக்கீங்க? இவ்வளவு வண்டியில தான் பட படபடன்னு போயிருப்பீங்களா? புல்லட்ல தான் போவீங்களா? எப்படிங்க?
12: 40 வருஷமா
11: போயிருக்கீங்க பஸ்ல? புல்லட்ல இங்க பாருங்க, இல்ல சரிங்க. உங்களுக்கு நான் அடுத்து எடுக்கிறேம்மா. வீடு கட்ட உதவுவன், வீடு கட்ட உதவுவன், அனைவரையும் பாதுகாப்பா பாதுகாப்பவன், அவன் யார்? வீடு கட்ட உதவுவன், ஹெல்ப் பண்ணுவார் வீடு கட்டுறதுக்கு, அதை வச்சுதான் வீடு கட்ட முடியும். அனைவரும் பாதுகாப்பாக பார்க்கக்கூடியவர். ஆஹா, செங்கல் என்பது சரி என்பது என்னங்க? யாரோ நேரங்களா சமயம் பார்த்து சொன்னாங்க. சரிங்க சரிங்க. உங்களுக்கான நிறைவு நகர்மாய், இரவில் ஒளிர்வான், இரவில் ஒளிர்வான், பகலில் அவனை பார்க்க முடியாது, அவன் யார்?
12: நட்சத்திரம்.
11: நட்சத்திரம் என்பது சரி என்பது என்னங்க? எல்லாம் இருள், என்ன இது பக்கத்துல இதை பாக்குறாங்களா? அவன் இருந்தது சுப்ரபல் சொல்றீங்க. 3 நாட்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க பாக்கலாம், நல்ல பாடம். டக்குன்னு
12: ஆடி 18 ஆடுது பூஞ்சிட்டு ஒரு அற்புதமான பாடல, அந்த ஆடி 18 குடும்பம் பாடல
11: படம் பேர சொல்லுங்க. ஆடி 18.
12: நீச்சல் குளம்.
11: நீச்சல் குளம் ரொம்ப பழைய படம் கேட்கறீங்களா?
12: அந்த பாட்டு இந்த ஆடி 18 நல்லா இருக்காதுதான் கேக்குறேன் பாட்டு.
11: நைட்டு நம்ம விடத்தை இது கேட்டுக்கலாமே, சுகமாட்டாங்க.

0: பழைய பாட்டே.
1: அப்படியே
0: ஆமா, நைட்டுக்கு வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்கலாம்.
1: சூரியன் படத்துல,
0: சூரியன் படத்துல
1: 18 வயசுன்னு ஒரு பாட்டு வந்துருக்கோம்.
0: 18 வயசுன்னு ஒரு பாட்டு. என்ன வயசு அது உங்களுக்கு?
1: ஆமாங்க.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அந்த பாட்டை கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி
0: நன்றிங்க. நம்ம தொடர்ந்து அந்த பாட்டை கேட்போம். அதுக்கு முன்பாக விளம்பர இடிவாளி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 8:44 நிமிடம். இது தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு 93.7. பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருமே சில நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுப்போம், சாப்பிட்டு நிம்மதியாக உட்காந்துருப்போம். சில பேர் சாப்பிடாம கூட இருப்பீங்க, ஆனால் போய் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்கலாம். இணைப்பிலேயே நேயர்கள் எப்போ கூட உங்களுக்கு இணைப்பில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான விடுகதுக்கு கேட்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். இணைப்பிலேயே கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: முனியப்பன்,
0: ஒரே வயிற்றில் பிறந்தாலும் ஒருவன் ஓடுவான் ஒருவன் நடப்பான், அவர்கள் யார்?
1: ஒரே வயிற்றில் பிறந்தாலும் அப்ப ரெண்டு பேர்
0: சொல்றீங்களா? இல்லைங்க, அவங்க யாரு? ரெண்டு பேர் இல்ல. கன்றுக்குட்டி எல்லாம் இல்லைங்க. அது வாட்ச் கடிகாருங்களா? வாட்ச் கடிகாரா? இல்லை, அவர் சொல்றதுக்கு கருத்தா கண்டுக்குட்டி தான். கண்டுக்குட்டி நம்மளும் தான் ஒருத்தன். சின்ன பையங்க மெதுவாக நடப்பாங்க, பெரியவங்க ஓடுவாங்க. வணக்கம், வாங்க, யாருங்க பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்
0: சண்முகசுந்தரம். உங்களை வினை கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: உங்களுக்கு விட எளிமையான விடுகதை கேட்கறேன் பாருங்க. உலகம் முழுவதும் பறந்து செல்வான், ஆனால் ஒரே மூளையே விட்டு நகர மாட்டான். உலகம் முழுவதும் பறந்து செல்வான், ஆனால் ஒரு இடத்தை விட்டு நகர மாட்டான். ஒரு பேப்பரோட மூளையிலிருந்து அஞ்சல் தலை ஸ்டாம்புங்க. ஆஹா, தபால் தலை சமயம் சொல்றாரு. ஓகேங்க. உங்களுக்கான அடுத்த வினா, நீண்ட உடம்புக்காரன், நீண்ட உடம்புக்காரன், நெடுந்தூர பயணக்காரன், இனிமையான ஒளி எழுப்பக்கூடியவன் அவன் யார்?
2: புகைவண்டி.
0: ஆஹா, ரயில். அடடா, அருமையாக சொல்றீங்க. புகைவண்டி. நீங்க தமிழ் சொன்னா இங்கிலீஷ் சொன்னா இங்கிலீஷ் சொன்னா தமிழ் சொல்றீங்க, சூப்பருங்க. உங்களுக்கு நிறைவு கேட்கட்டுமா? சரிங்க. உங்களுக்கு நிறைவு என்ன சொல்லணும் அப்படின்னா, முடியும் இல்லாத, முகத்திலும் இல்லாத தாடி அது எது? பாருங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. முடியும் இல்லாத, முகத்திலும் இல்லாத தாடி அது என்ன? இல்லைங்க, எப்படி சொல்றது? அதோட ஒரு அந்த பொருளோட ரெண்டு லாஸ்ட் ரெண்டு எழுத்தாது ஒருத்தி ஒரு பொருள். காத்தாடி. காத்தாடி. காத்தாடி. காத்தாடி முதல் எனக்கு சூப்பராக நம்ம சமீபத்தில் ஒரு படித்தே வரும். காத்தாடி வந்து பொதுவாக ஒரு மிகப்பெரிய பிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ பெரிய உயர்

0: உலகத்தில் பறந்தாலும் கூட எந்த தலைக்கணமும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமது கயிறு மாஞ்சாங்கயிறு சொல்லல, அந்த மாஞ்சாங்கயிறு கண்ட்ரோல் அந்த மாதிரி மனுஷங்களோட பொதுவாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ உயரமாக போனாலும் கூட ஒருவருடைய நம்மளுடைய கண்காணிப்பில் இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய தார்மீகமான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அதை பற்றி நிறைய பெரிய விஷயங்கள் பட் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அற்புதமாக காத்தாடி என்பது சரி என்பதிலே நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளைஞர்கள் இன்னைக்கு விடுகதை வள வந்தது. இனி தொடர்ந்து கேட்கலாம் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு விழா 3 நாட்கள் அரசு விழாவாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த ஆடிப்பெருக்கு விழாவிற்கான பல்வேறு ஏற்பாடுகளை தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் மேற்கொண்டுள்ளது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை ஒகேனக்கலில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆடிப்பெருக்கு விழாவை மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். மேலும் பல்துறை பணிவிளக்க கண்காட்சி அரங்குகளையும் அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் முடிவுற்ற சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். 1910 பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் சுமார் 15.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கி நிகழ்ச்சியில் பேசினார்.
2: அனைவருக்கும் வணக்கம். இயற்கை போற்றும் நமது தமிழர் பண்பாட்டின் பெருமிகு திருநாளான ஆடிப்பெருக்கு விழாவில் உங்களுடன் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம். இயற்கையோடு நீரோடும் விவசாயத்தோடும் இணைந்து வாழ்ந்த நம் முன்னோர்களின் அறிவையும் நன்றி உணர்வையும் எடுத்துக்காட்டான திருநாள். ஆடி மாதத்தில் பருவமழை காரணமாக ஆறுகள் நிரம்பி வழியும். அந்த நீரே விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மனித வாழ்விற்கும் ஆதாரமாக அமைகிறது. இயற்கை நமக்கு அளித்த இந்த அருள் கொடையை நன்றி செலுத்தும் நாளாகவே நம் முன்னோர்கள் ஆடி பெருக்கு கொண்டாடினார்கள். அதனால்தான் 18 பெருக்கும் என்றும் அழைக்கின்றோம். நம் முன்னோர்கள் நீரை வெறும் இயற்கை வளமாக பார்க்கவில்லை, அது நாகரிகத்தின் அடையாளம். உலகம் முழுவதும் நீராதாரத்தை தேடிக்கொண்டிருந்த காலத்திலே தமிழர்களின் ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள், அணைகள் அமைத்து ஒவ்வொரு மழை துளியும் சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்திய சிறந்த நீர் மேலாண்மை முறையை உருவாக்கியவர்கள் அந்த உயர்ந்த பாரம்பரியத்தை நினைவூட்டும் நாள்தான் ஆடி பெருக்கு. நீரின்றி அமையாது உலகு என்ற திருவள்ளுவர் கூறியது போல தண்ணீர் என்பது ஒரு வளம் மட்டுமல்ல, அது உயிரின் அடிப்படை. இன்று காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொண்டு வரும் இந்த காலத்தில் ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். இன்று இந்த விழா நடைபெறும் மொக்கலைகள் தமிழ்நாட்டின் இயற்கை அதிசயங்கள் ஒன்றாகும். காவிரி ஆறு கம்பீரமாக அருவியாக கொட்டும் இந்த மண்ணை தென்னிந்தியாவின் நயகரா என்று பெருமையுடன் அழைக்கின்றோம். இயற்கை எழும் நீரின் பெருமை ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த ஒக்கானைக்கல் தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாக விளங்குகிறது. தருமபுரி என்பது உழைப்பை நம்பி வாழும் விவசாயிகளின் மண். இந்தியா முழுவதும் மாம்பழ மாவட்டம் என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த மாவட்டத்தின் வளர்ச்சியும் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் காவிரி நதியுடன் நீர் வளங்களுடன் நெருங்கிய தொடர்புடையது. எனவே நீரின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் ஆடிப்பெருக்கு விழாவை ஒக்கானைக்கலில் கொண்டாடுவது மிகவும் பொருத்தமானதாகும். இந்த நன்னாளில் காவிரி என்றும் வற்றாமல் பெருக வேண்டும், ஒக்கானைக்கல் என்றும் செழித்து விளங்க வேண்டும். விவசாயம், சுற்றுலா, தொழில், கல்வி என அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் வழங்கப்படும் இந்த உதவிகள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உங்கள் குடும்பங்களில் எதிர்காலத்தை வளப்படுத்த உறுதுணையாக இருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு மக்களின் நலனை முதன்மை என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார். அரசின் திட்டங்கள் சமூகத்தின் கடைசி மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்பதே அரசின் உறுதுணையான கொள்கையாகும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர் சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே அரசின் முக்கிய நோக்கமாகும். இன்று அரசு நலத்திட்ட உதவிகளை பெறும் அனைத்து பயனாளிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உதவிகள் உங்கள் குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் மேலும் ஒளிமயமாக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிய ஆடிப்பெருக்கு திருநாளில் தமிழ்நாட்டின் ஆறுகள் வற்றாமல் பெருகட்டும், நம் ஏரிகளும் குளங்களும் நிரம்பி வழிய விவசாயம் செழித்து தருமபுரி வளமாகி தமிழ்நாடு செழிக்கட்டும். மக்கள் அனைவரின் வாழ்க்கையும்

0: அமைதியும் மகிழ்ச்சியும் வளமும் பெருகட்டும். ஆகையினாலே இந்த ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டதற்கு நான் மிகவும் பெருமையாக நினைக்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், இயற்கை எப்பொழுதும் நமது மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும். அதனால்தான் காவிரி தண்ணீர் தானாகவே திறந்து மடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக இன்று இரவு காலைக்குள் இந்த அந்த நீர் வந்து இங்கு சேர்ந்துவிடும் என்று ஆட்சித்தலைவர் என்னிடம் தெரிவித்தார். நெடுநாள் கோரிக்கையாக இருக்கின்ற ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பேஸ் டூ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நான் சென்ற வாரம் கொண்டு சென்றேன். அவரை அதை கனிவாக கேட்டு செய்து கொடுக்கிறேன் என்று உத்தரவாதம் அறிவித்துள்ளார். அதே போல உபரி நீர் திட்டமும் அவரிடம் கோரிக்கையாக வைத்த போது கனிவுடன் அவர் கேட்டு அந்த திட்டத்தையும் செய்து தருவேன் என்று அவர் கூறியுள்ளார். எனவே நானும் உங்களுடன் எப்போதும் உறுதுணையாக இந்த மக்களுக்காக இந்த அமைச்சர் என்ற முறையிலே உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். இந்த மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக கொண்டு வருவேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களிடம் அளித்து எனக்கு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஒகேனக்கலில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் பங்கேற்று உரையாற்றினார்.
2: ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப நமது வாழ்வாதாரமாக விவசாயமும் உழவு தொழிலும் செழித்தோங்க நீர்நிலைகளை வணங்கி நன்றி செலுத்தும் உன்னதமான நாள் இந்த நாள். நமக்கு வாழ்வளிக்கும் காவேரி தாய்க்கும் இயற்கைக்கும் நாம் காட்டும் நன்றியுணர்வே இந்த ஆடிப்பெருக்கு விழா. ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழா நூற்றாண்டு காலமாக நடைபெற்று வந்திருந்தாலும் தமிழக அரசு சுற்றுலாத்துறையின் சார்பில் அதிகாரப்பூர்வ அரசு விழாவாக 1978 நிதியாண்டில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தால் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆடி 18 முந்தைய நாள் தொடங்கி ஆடி 18 மற்றும் அதற்கடுத்த நாட்கள் 3 இந்த விழாவானது தருமபுரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் சுமார் 23 அரசு துறைகளின் சார்பில் ஆடிப்பெருக்கு விழாவில் கண்காட்சி அரங்குகள் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் தருமபுரி மாவட்டம் மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்து வந்து செல்வதற்கு சுமார் 200 சிறப்பு பேருந்துகள் ஆடி 18 விழாவிற்காக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் சுமார் 450 காவலர்கள் சுழற்சி முறையில் இந்த ஒகேனக்கல் பகுதியில் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அடுத்த 3 மேலும் ஆடிப்பெருக்கு விழாவினை பொதுமக்கள் கண்டுகளிக்க இன்று பேண்டு, மங்கள இசை, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பம்பை இசை, பள்ளி கல்லூரி மாணவர்கள் கிராமிய கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட 10 வகையான கலை நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை 2 பரதநாட்டிய நிகழ்ச்சி, பம்பை இசை, தெருக்கூத்து, இசைக்குழு இன்னிசை நிகழ்ச்சி உள்ளிட்ட 8 வகையான கலை நிகழ்ச்சிகளுக்கும், 3/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று கிராமிய இசை நிகழ்ச்சி, கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி, தெருக்கூத்து உள்ளிட்ட 6 வகையான கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக.
1: நாட்டில் கடந்த 1 காலமாக மை பாரத் கேந்திராக்கள் மூலம் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு சிவசுப்பிரமணியம் தெரிவிக்கிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே இயங்கி வர்றேன். மை பாரத் ஆர்கனைசேஷன்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் டூத் ஆஃபீஸர் சிவசன் முகம் பேசுறேன். நாங்க கடைசி 1 வந்துட்டு நாசா முக்தி யுவா பார் விக்சிட் பாரத் என்ற தலைப்புல வந்துட்டு பல இளைஞர்களை வந்து சென்றடைஞ்சிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, போதை பொருள்கள் இல்லாத இளைஞர்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்துட்டு எல்லா இளைஞர்களையும் போயிட்டு போதை பழக்கம் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு எப்படி சீரழிக்குது, போதை பழக்கம் வந்துட்டு அவங்களை எப்படி வந்துட்டு கவனத்தோட வந்துட்டு செயல்பட விடாம தவிர்க்குது, போதை பழக்கத்தினால வந்துட்டு சமூகத்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்துட்டு ஏற்படுது அப்படிங்கிற தலைப்புல நாங்க வந்துட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் அங்க மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா வந்துட்டு நம்ம மை பாரத் மூலமா வந்து இந்த டாபிக்ல வந்துட்டு கடைசி 1 வந்துட்டு எல்லா இளைஞர்கள்கிட்ட போய் அங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்தியால பாத்தீங்கன்னா 15.1 அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க, 2.9 பேர் பாத்தீங்கன்னா கெனபிஸ் கன்சியூம் பண்றாங்க, 1.9 பேர் பாத்தீங்கன்னா ஓபியாட்ஸ் யூஸ் பண்றாங்க, 1.1 பாத்தீங்கன்னா வந்து செடேட்டிவ்ஸ் வித்தவுட் மெடிக்கல் சூப்பர்விஷன் யூஸ் பண்றாங்க, 60,00,000 அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்கரண்ட் யூஸ் பண்றாங்க. இதுல வந்துட்டு குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 10-17 வரம்பில் உள்ளவங்க மட்டும் பாத்தீங்கன்னா 40,00,000 பேர் ஓபியாட்ஸ் யூஸ் பண்றாங்க, 30,00,000 பேர் இன்ஹலன்ஸ் யூஸ் பண்றாங்க, 20,00,000 பேர் கெனபிஸ் யூஸ் பண்றாங்க, 20,00,000 பேர் வந்துட்டு செடட்டிவ்ஸ் யூஸ் பண்றாங்க, 30,00,000 பேர் வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க. அப்படின்னா வந்துட்டு இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது பாருங்க. ஏன் இந்தியாவுக்கு இது வந்துட்டு பர்டிகுலரா பிரச்சனை அப்படின்னா, இந்தியா வந்துட்டு இளைஞர்களை வந்து அதிகமா கொண்டுள்ள ஒரு நாடு, வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா யூத்தோட சப்போர்ட் இல்லாம நம்மளால பாசிபிளே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸே இல்ல. இதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த் ஹசார்ட் ஏற்படும், மென்டல் இஷ்யூஸ் கிரியேட் ஆகும், ஒரு ஃபேமிலில எல்லாம் ப்ராப்ளம் வருங்கிற அவேர்னஸ் இல்ல. அப்புறம் வந்து இது மூலமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். வந்து ஏர்லியர் டெத் இதெல்லாமே வந்து முக்கியமான காரணமே வந்து ஆல்கஹால் அதிகமா கன்சியூம் பண்றதுக்கு. ஏன்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு வந்துட்டு பைக் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மூலமா வந்து கிரைம்ஸ் அதிகமாகுது, பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸ் அதிகமாகுது, டொமஸ்டிக் வயலன்ஸ் வீட்டில் அதிகமாகுது, ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி சோசியல் பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து அதிகமாகுது. எஜுகேஷன்ல இருந்து ஃபோக்கஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது.

அப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்க்குறப்ப தான் வந்துட்டு நம்ம இதை பற்றின விழிப்புணர்வை வந்துட்டு இளைஞர்கிட்டமும் மக்கள்கிட்டமும் கொண்டு போய் சேர்க்கணும். வந்து இந்த போதை கலாச்சாரம் வந்துட்டு ரொம்ப தப்பு, இதனால வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆட்டிடியூடு வரும். அந்த ஆட்டிடியூடு தான் ஒரு சில காலத்தில் வந்துட்டு ஒரு பிஹேவியராக மாறி அவங்கள வந்துட்டு நல்ல பழக்கத்தை நோக்கி கொண்டு போகும். அதனால தான் வந்துட்டு இயர்லியராகவே சின்ன வயசுலேயே வந்துட்டு போதை பழக்கம் வந்துட்டு தப்புங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு நம்ம மைண்டில் கொண்டு போய் இளைஞர்கள் மைண்டில் சேர்த்திடணும். இல்லாட்டி என்ன ஆகுனா இப்போ வந்து பாப்புலர் மீடியா அப்படின்னு பார்த்தா யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சினிமாலையும் கூட வந்துட்டு இந்த போதை பழக்கத்தை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் தான் அதிகமாக இருக்கே தவிர வந்துட்டு அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்மோக்கிங் பண்ணுறது, ட்ரிங்கிங் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு பெரிய இதாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த போதைப் பொருளை வந்து கடத்தி அது மூலயமா பெரிய ஆள் ஆகிறது, இதெல்லாம் தான் வந்துட்டு வந்து சினிமாவில் பாப்புலர் மீடியாவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக காமிக்கிறங்காட்டி நம்ம பசங்களும் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அந்த வயசில் இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுக்கு கெத்து, இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்துட்டு பெரிய ஆள் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத மென்டாலிட்டியும் போய் இருக்கு. இதை வந்துட்டு நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மூலியமாக தான் சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மை பாரத் ஆர்கனைசேஷன் இருக்குது, என்சிசி, என்எஸ்எஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இளைஞர்களை வந்துட்டு ஒரு சரியான பாதையில் நடத்தி செல்றதுக்கு அவங்களை எப்பவுமே ஒரு என்கேஜிங்காக வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு சிந்தனை வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ எஜுகேஷன் இருக்கணும், லைஃப் ஸ்கில்ஸை வந்துட்டு இது கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ள புகுத்திட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணம் இருக்காது. இது கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடிக்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் தரணும், அப்புறம் டி அடிக்ஷன் சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அது மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு இந்த டி அடிக்ஷன், ஏன்னா ட்ரக்குக்கு அடிக்ஷன் ஆனவங்கனால அவ்வளோ சுலபமாக விட முடியாது, அதை நம்ம வந்துட்டு சரி பண்ணணும். பிளஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுமே அப்புறம் கம்யூனிட்டி அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த மக்கள் அப்புறம் அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லியர் சைன் இருந்துச்சுனாலே ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து தடம் மாறாமல் தடுத்து நேர்வழியில் கொண்டு போகணும். அப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு இந்த இல்லீகல் ட்ரக்ஸு இதெல்லாம் எதுவுமே உள்ளே வராமல் நம்ம தடுக்கணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆல்கஹால் சென்டர் இங்கே இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி அது இமீடியட்டாக வந்துட்டு மூடணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் அந்த ஸ்டெப்ஸை எடுத்திருக்கு, நிறையா 700+ வந்துட்டு முடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா டிஜிட்டல் கேம்பெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸ்கில் டெவலப்மெண்ட், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற மூலயமா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சொல்றதை வந்து தவிர்க்கலாம். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது வந்துட்டு ஒரு பிகெஸ்ட் த்ரெட், அந்த சும்மா இருக்கிறப்ப தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு தோணும். ஸோ அதனால நம்ம நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணணும். இது போக வந்துட்டு கவர்மெண்ட் வந்து என்ஜிஓஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெல்த் ப்ரொவைடர்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி இந்த ட்ரக்குக்கு எதிரான ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டே இருக்கிறது மூலயமா தான் ஒரு லாங் டைம்ல வந்துட்டு நம்ம இளைஞர்களை வந்துட்டு இந்த போதை பழக்கத்துக்கு செல்லாம தவிர்த்து இந்தியாவை வந்துட்டு வளர்ச்சி அடைந்த இந்தியாவை வந்து மாற்றவே முடியும் 2047 உள்ள. ஸோ அனைவரும் நம்ம வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு ஆன்லைன்லயோ இல்லை பிசிக்கலா வந்துட்டு நம்ம பிளட்ஜ் எடுக்கணும். நம்ம வந்துட்டு போதை பழக்கத்துக்கு எதிராக வந்துட்டு பிளட்ஜ் எடுத்து நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி வளரலாம், நம்ம எப்படி படிச்சு மேலே போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இளைஞர்கள்கிட்டமும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

நேர்கள் இதுவரை கேட்டது தகடூர் தகவல்கள். வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமை புரிந்த இந்த இரு வேளையில் நம்ம இடைவிடாத இசைமலையில் இணைகின்றோம். நிகழ்ச்சியில் இனிய முன்பாக விளம்பர இடைவெளி.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
8: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
9: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
11: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: இனிமையான இரு விளை நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமே நேர்ந்த இந்த இரு வேளையில் சுகுமான் ராகவன் நம் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைத்து மாவட்ட நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நேர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 0-43-42-24-30 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேர்களும், மற்ற நேர்கள் 0-43-42-24-30-31 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் அளிக்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய முதல் அன்பு நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம் சொல்லுங்கம்மா?
1: வாணிஜெயராமாவும்
0: இந்த பாடல பாடி இருப்பாங்க. மீனவன் நண்பன் திரைப்படத்திற்காக கேட்போம். நன்றிங்க.

0: 10 மணி 6 நிமிடத்தில் நம்முடைய கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க சோமசுந்தரம், என்ன கேட்கலாம்
1: சார்? எனக்கு பெரிய இடத்து பெண் அன்று வந்தது அதே நிலா, அந்த பாடல் அனைத்து நேரலுக்காக
0: கேட்கலாங்க.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 10:11 நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 1,000 பாடல்கள் கேட்டாலும் கூட இதிலோடும் சேவைப்படக்கூடிய சில அற்புதமான பாடல்கள் பழைய பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: சொல்லுங்க. வணக்கங்க.
4: நாமக்கல் இருந்து முத்துசாமி பேசுறேங்க.
3: முத்துசாமி, என்ன வேலை செய்றீங்க முத்துசாமி?
4: பழைய வியாபாரம் பண்ணுறேன் சார்.
3: அப்படிங்களா? அப்போ நைட்லாம் எஃப்எம் கேட்டுட்டு தான் இருப்பீங்க இல்லைங்க?

0: 3.7 1000 பாடல்கள் கேட்டாலும் கூட இதிலோடும் சேவைப்படக்கூடிய சில அற்புதமான பாடல்கள் பழைய பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: நாமக்கல் இருந்து முத்துசாமி பேசுறேங்க.
0: முத்துசாமி, என்ன வேலை செய்றீங்க முத்துசாமி?
1: பழைய வியாபாரம் பண்ணுறேன் சார்.
0: அப்படிங்களா? அப்போ நைட்டில் எஃப்எம் கேட்டுட்டு தான் இருப்பீங்க இல்லைங்க? பழைய கடையில், பேப்பர் கடை.
1: ஆமாம் சார், மதியானமும் கேட்பேன்.
0: ம்,
1: நைட்டு.
0: சரி, நைட்டு கேட்குறேன். ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கலை சொல்லுங்க
1: சார். பட்டிக்காடா பட்டணத்துல இருந்து என்னடி ராக்கம்மா பல்லாக்கு.
0: ம், கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.
2: என் கண்ணு, என் பல்லு, என் ரச

0: நேர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க, சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: பாடசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சரிங்க, சூப்பருங்க.
1: படம் அபிமன்யு.
0: ம், சரிங்க.
1: அந்த படத்துல
0: கேக்கலாம். நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: பத்து மணி 16 நிமிடத்தில் இருந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு 103.7 சுகமன்றங்கள்.

0: இனிப்பிலை நேம் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: இனி இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மோகன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு நீச்சல் குளம் படத்துல இருந்து ஆடி 18 ஆடு 18 இந்த பாடல் வழங்குங்க.
0: கேட்கலாம். நன்றி.

0: 10:25 தருமபுரி பன்மணி 102.5 ஏற்காடு 11:03 எழுந்திருக்கின்றோம். சுகுமாரர்கள் நம்மோடு இன்னைக்கு அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்டது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் காரியமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல?
1: படம் கல்யாணியின் கணவன். 1963 வெளிவந்த படம். அந்த படத்திலிருந்து கை இருக்கு கால் இருக்கு முத்தையா என்ற அற்புதமான பாடலை இரவு நேரத்தில் அணிய கொடுங்க.
0: உங்க வீட்டு அம்மா பேர் கூட கல்யாணி தான் நினைக்கிறேன்.
1: ஆமா,
0: வளர்ந்த கேக்குறீங்களா?
1: கல்யாணி தான்.
0: சரி சரிங்க, நல்ல பாடல் கேட்கறீங்க. கேப்பல. நன்றிங்க.
1: நன்றி.

0: 10:30 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இரவு வேளையில் அற்புதமான பாடலோடு இருந்திருக்கின்றோம். சுகுமான்றார்கள் நம்ம நிகழ்ச்சி. அடுத்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா.
0: கவிதாமா சொல்லுங்க, என்ன பாடு கேட்கலாம்?
1: ஆடிப்பெருக்கு படத்துல இருந்து காவிரியோரம் கவி சொல்லுங்க.
0: ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு நீங்க எப்படி கொண்டாடுவீங்க உங்க ஊர்ல?
1: நாளைக்கு வந்து நீர்நிலை பகுதிக்கு போவோம்ப்பா. போய் குலதெய்வ, அங்க எங்க குலதெய்வ கோயிலே இருக்கு சிறுமுகையில, அங்க போய் ஆடிப்பெருக்கு இதுல குளத்துல ஆறுல குளிச்சுட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவோம்.
0: சாமி சாப்பிடல மாட்டீங்களா? பலகாரம் செஞ்சு மாட்டீங்களா?
1: பணியா இருந்தா செய்வோம்.
0: பணியா இருந்தா செய்வீங்களா?
1: 18 கிராமம் பணியா இருந்தா செய்வோம். பணியார செஞ்சு கொண்டு போவோம்.
0: என்னமா பணியார தாடு முடிச்சுக்கிறீங்களே பண்டிகை?
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி.

0: 10:35 நிமிடத்தில் நம்மோடு இனிக்குரிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எஸ் கௌரி சங்கர் நலம் தலைமரியாவல்.
0: நலமா இருக்குமா? எப்படி போயிட்டு இருக்கு? ஆடி 18 உங்க வீட்டில்?
1: நாளைக்கு தானுங்க.
0: நாளைதான், சரி, தெளிவா இருக்காங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாசம் படத்துல பால் வண்ணம் பருவம் கண்டேன்.
0: கேட்கலாமா? நன்றிங்க.
1: நன்றிங்க சகோதரரே.

0: 10:39 இனிப்பிலி நேர்மையாக வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: நல்லங்கூர்ல முருகன் ஐயா.
0: நல்ல குட்லி.
1: நல்லங்கியூர்.
0: நல்லங்கி நிறைய எங்க இருக்குங்க?
1: நல்லா
0: இல்லை, எங்க இருக்குன்னு அந்த ஊரு
1: ஐயா? இது எங்கிரி தாலுக்குங்கய்யா.
0: சரி, ஓகே, என்ன பாலுக்கலாம் சொல்லுங்க
1: ஐயா. நான் நினைச்சே முடி போனது ஒரு மீது ஒரு வருஷம் ஆயிட்டேன்.
0: சூப்பர், நல்ல பாட்டு கேட்குறீங்க, கேட்கலாங்க.
1: நன்றிங்க. ஒரு

0: 10:45 இனிமையான இந்த இரவேளையில் அற்புதமான பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம் சுகுமான்றாங்கள். நம்ம கூட இணைக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் ஏழை சொல்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடுகளாம்?
1: அனைத்து நேரத்துக்காகவும் அத்தியா மாமியார் படத்துல இருந்து அத்தியா மாமியார் பாட்டு விடுங்க.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: 10:49 நிமிடம், தருமபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: ஜெயராமன்.
0: ஜெயராமன், என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. ஜெயராமன்,
1: சிவாஜி நடித்த படம் எல்லாம் உனக்காக.
0: எல்லாம் உனக்காக. என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கடமையை செய்வோம் டிஎம்எஸ் பாடல்.
0: கடமையை பார்த்துருக்கீங்க படங்க?
1: இல்லைங்க.
0: இந்த பாடல பாத்துரு, இந்த படம் பாத்துருக்கீங்களா?
1: சிவாஜி படம் அதிகமா நான் பார்க்காத எதுவுமே இருக்கு, எல்லாம் பார்த்துட்டாங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமா, சிவாஜி ஒரு ரசிகன் நானு.
0: அப்படிங்க. எத்தனை படம் பார்த்துருப்பீங்க?
1: நன்றிங்க.

இனிமையான அந்த இறைவலையினர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு பல விதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.

0: இனி பிளினியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? இனிப்பிளிக்கிறீங்க, சொல்லுங்க. இனிப்பிளினியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்,
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல இருந்து
0: உலகம்
1: உலகம் சுற்றும் பாட்டு வேணும்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: தடந்தை புளியம்பட்டியில இருந்து சாமி பேசுறேன்.
0: அருமையான பாட்டு கேட்டீங்க, கேட்கலாமா? நன்றிம்மா,
1: நன்றிங்க.

0: இரவு 10:59 நம்மோடு இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: சார், சேலத்துலேருந்து கந்தராஜா பேசுறோம்.
0: சேலத்துலேருந்து எந்த ஏரியாங்க சேலத்தில்?
1: சேலம் ஜங்ஷன்.
0: சரிங்க, என்ன வேலை செய்றீங்க கந்தராஜ்?
1: சார், எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பண்ணிட்டுறோம்.
0: அப்படிங்களா, எப்படி போயிட்டு இருக்கு ஆடி 18-லாம்?
1: ஆமாங்க சார், நாளைக்கு ஆடி 15.
0: எங்க எல்லாருக்கும் தெரியுங்க ஆடி அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க இது வண்டியில தான் போயிட்டு இருக்கீங்க. சரி, என்ன பாடல்களை சொல்லுங்க
1: சார்? படகோட்டியில இருந்து தொட்டல் பூ மலரும் ஒரு பாட்டு வருது, எம்ஜிஆர் பாட்டு.
0: ஆனா சூப்பரான பாட்டு கேக்குறீங்களா?
1: தொடாமல் நான்
0: சரிங்க சரி, நம்ம பக்கத்துல அதாவது எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: தேங்க்யூ சார்.

நீங்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய சுகமான ரக நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நாளைக்கு திங்கட்கிழமை என்பதால் நாளைக்கு தருமபுரி மாவட்ட நேயர்கள் சுகமான ராக நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது சுகுமார் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் 11:10. இனி நாளைய பண்பலையில் வளமுற நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவைக்கு வழங்குகிறார் முனைவர் பா சர்க்குணம் அவர்கள். 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவருக்கான அறிவிப்புகள். 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மல்லை மொழி. நாளை மல்லையாக நம்மோடு இணைகிறார் ஜி சுஜித். காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சி தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் 4:00. தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விளைநிலவரம். நிறைவாக தருமபுரி குண்டலாப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனி தினது. 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லர் வழங்கும் நடந்தானே. 7:35 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி எழுத்து கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் 1:02, 8:05 பொன்னியின் புதுப்பொன்னில். 8:15 தருமபுரி ரங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமயவாளர். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலுக்கு சோழம் சிந்தனைசர்கள். 8:45 தர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கஸ்கான் சுரங்க இனியும் சொல்லும்போது 9:05 வானொலி

வசனம் 10 மணிக்கு தர்மபுரி நேதாஜி பைபாஸ்ல ஜெயின் மருத்துவமனை. ஜன்னி கிளிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம். 15 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தர்மபுரி இனிமை சேமிய மாவுகள் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் பூவை. 12:10 அறிவியல் மலர். 12:50 சூழல் காப்போம். 1:30 தர்மபுரி பீஜர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு விவசாய அரங்கம். காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் கூறும் தகவல் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சேவில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு இடைத்திட வினாக்கள்.

இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் கூறும் தகவல் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சேவில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு இடைத்தேர்தல் வினாக்கள், 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்டு கேர் குழந்தை நலமருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:00 மாலை தண்டல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணன் ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:10 இசைமினல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி, ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜில்லா சுரங்கம் நட்சத்திரங்கள் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரேசை, 7:25 வயல்வெளி விவசாய அனுபவம், காளியப்பன் கொட்டா எஸ் விமலா அவர்கள் நேர்முகம் கேட்கலாம், 8 மணிக்கு இளம் தண்டல் சொல்லுக வெள்ளுக, 8:30 எரப்பட்டி சிசாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 டிவிதாத இசைமனை, 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலையில் வழங்கும் நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். ஒருங்கிணைந்த சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள், உங்கள் மனச்சாசியும் நேர்மையும் செயல்பட வேண்டும் மகாத்மன் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பை துறை நிறைவேற்றி இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகள் ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.